நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக்க வருடம் 1948, ஜெய்ஸ்த மாதம் 9 நாள், 2026 மே மாதம் 30 தேதி சனிக்கிழமை. நேரம் காலை 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
1: குரலோசை தூது 69 அதிகாரம் 8

நடத்தையிலே தூய்மையும் தக்க துணைவரை உடைமையும் மனத்திலே துணிவு உடைமையும் ஆகிய இம்மூன்றினையும் வாய்த்திருப்பவனாக விளங்குதலே தூதின் பண்புகளாகும். தூ

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் அணிந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க். இனி நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமர்ந்து வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் எம் மாதேஷ். 7:00 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் காலை காம்போ. 8:00 துளி விரும்பாட்டு முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டியசிட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுருங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் துளி விரும்பாட்டு. 8:30 வைக்கிங் பனின் அண்ட் பிரீஃப்ஸின் துளி விரும்பாட்டு. காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இளையோர் நாடும் இனிய வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி ஊட்டி. காலை 10:00 சொல்லரங்கம், 11:00 வணக்கம் தொழில், 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வழங்கும் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தொழில், பங்கேற்கும் சிறுவன் எம் மாதேஷ். 12:55 பன்னிசை, பகல் 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், 2:30 சிறுவர் சோலை. காரைக்கால் மாவட்டம் ஹுசைனியா அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. பிற்பகல் 3:00 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் எல்எஸ்சி, 3:30 எல்எஸ்சி, 4:00 மனம் விழைதே பங்கேற்கும் நெய்யர் கடித வழி பாடல்களுடன் சிதம்பரம் செல்லப்பா என்கின்ற அஜய் தமிழரசன் அவர்கள், 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் நண்பேண்டா, மாலை 5:00 திருவாரூர் மைத்தன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 கலக்கல் நேரம், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, மது பழக்கத்தின் தீமைகளை மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷே கலாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சம் வழங்கும் கிசான் வாணியில், விவசாயத்தில் இயந்திரங்களின் பயன்பாடு. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு ஜி ஆனந்தராஜ் அவர்களுடன் நேர்முகம். 8:00 இளைய பாரதம், காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 8:30 இளைய பாரதம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் இசை ஊஞ்சல், 9:55 காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமர்ந்து வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் இரவு மலரும். 11:00 காற்றலையில்

நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். காரைக்கால் வானொலியோடு தொடர்ந்து இணைந்திருப்போம். இனி ஆங்கிலத்தில் செய்திகளும் அதனை தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டுவிட்டு மீண்டும் 6:15 பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு இணைவோம் நேயர்களே.

0: cramped schedule of the Graded Response Action Plan, GRAP, across the entire National Capital Region with immediate effect. The move comes following a significant improvement in the region's air quality. Daily average of Delhi improved from 207 on the 28th of this month to 123 yesterday. The forecast by India Meteorological Department also indicates that the AQI is likely to remain in the moderate category in the coming days. The CAQM subcommittee on GRAP has invoked stage 1 of the extant GRAP on the 19th of this month. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: இன்று நாம் பேசப்போவது ஒரு எளிய வார்த்தை, ஆனால் அதன் பொருள் மிகவும் ஆழமானது. அந்த வார்த்தை புறங்கூறாமை. புறங்கூறுதல் என்பது என்ன? ஒருவர் நம் முன்னால் இல்லாதபோது அவரை பற்றி தீயதாக பேசுவது, சிரித்த முகத்தோடு நட்பு காட்டி பின்னால் திரும்பி பழிப்பது. இது மனித உறவுகளை அழிக்கும் மிகவும் ஆபத்தான பழக்கம். இந்த உண்மையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இலக்கியம் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றது. திருவள்ளுவர் சொல்கின்றார், பகை சொல்லி கேளிர் பிரிப்பர், நகை சொல்லி நட்பாடல் தோறாதவர். சிலர் முகத்தில் சிரித்து பேசினாலும் பின்னால் பகையை விதைக்கும் வார்த்தைகளை பேசுவார்கள். அத்தகைய போலி நட்பு நெருங்கிய உறவுகளை கூட பிரித்துவிடும். இந்த குறளை அடிப்படையாக வைத்து சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூல் புறங்கூறாமை பற்றிய அறத்தை மிக அழகாக விளக்குகிறது. இந்த நூலை இயற்றியவர் சிவஞான முனிவர். 18 நூற்றாண்டில் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் பிறந்தவர். இயற்பெயர் முக்கலாலிங்கர். துறவு நிலையில் சிவஞான முனிவர் என்னும் பெயர் பெற்றார். வெறும் 32 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் இலக்கியம், இலக்கணம், தர்க்கம் என பல துறைகளில் நூல்களை படைத்தார். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் சிறந்த புலமை பெற்றவர். இவர் இயற்றிய சோமேசர் முதுமொழி வெண்பா என்னும் நூலின் சிறப்பு என்னவென்றால், திருக்குறளில் 133 அதிகாரங்கள், அதற்கேற்ப இந்நூலிலும் 133 வெண்பாக்கள். ஒவ்வொரு வெண்பாவிலும் முதல் 2 அடிகளில் வாழ்வியல் சான்று, கடைசி 2 அடிகளில் திருக்குறள். முதுமொழி என்றால் பலமொழி, பல தலைமுறைகளை கடந்தும் உண்மையாக நிற்கும் சொற்கள். திருக்குறளை சாமானிய மக்களுக்கு எளிதில் புரிய வைக்கவே இந்நூல் எழுதப்பட்டது. இப்படி ஒரு சிறந்த நீதி நூல் புறங்கூறாமை பற்றி என்ன சொல்கின்றது என்பதை இன்று நாம் காண்போம். நாம் தினமும் ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் கூறுவதை பார்க்கின்றோம் இல்லையா? அலுவலகத்தில் ஒரு சக ஊழியரின் முன்னால் நட்பாக இருப்பார்கள். அவர் சென்றதும் அவரது திறமையை உழைப்பை பழிப்பார்கள். குடும்பத்தில் உறவினர் முகத்தில் இனிமையாக பேசுவார்கள். அவர் திரும்பி சென்றதும் அந்த வீட்டின் குறைகளை பட்டியலிடுவார்கள். நண்பர்கள் கூட்டத்தில் ஒருவரை புகழ்வார்கள். அவர் எழுந்து சென்றதுமே அதே வாயால் இழிவாக பேசுவார்கள். இதையே சிவஞான முனிவர் தமது சோமேசர் முதுமொழி வெண்பாவில் திருக்குறளோடு இணைத்து சொல்கிறார். உண்மையான நட்பை விரும்பாதவர்கள் புறங்கூறுவார்கள். அவர்கள் அன்பை வளர்க்கவில்லை, வார்த்தைகளை ஆயுதமாக்கி உறவுகளை பிரிக்கிறார்கள். புறங்கூறுதல் ஏன் இவ்வளவு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள். புறங்கூறல் நம்பிக்கையை உடைக்கிறது, உறவுகளை பிரிக்கிறது, பேசுவோனின் மதிப்பை குறைக்கிறது, சமூக நல்லிணக்கத்தையும் சிதைக்கிறது. ஒரு தவறான வார்த்தை கூட பல ஆண்டுகளான நட்பை உடைக்கும் சக்தி உடையது. 2000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் சொன்னதை 18 நூற்றாண்டில் சிவஞான முனிவர் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். இன்றும் அது அதே உண்மையோடு நிற்கிறது. இதுதான் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பு. அப்படியெனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நேர்மையோடு வாழுங்கள், முகத்திற்கு முகமாக பேசுங்கள், புறத்தில் மௌனமாக இருங்கள், அல்லது நல்லதையே பேசுங்கள். நம் வீட்டில் அமைதி வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் அலுவலகத்தில் நம்பிக்கை வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். நம் சமூகத்தில் நல்லிணக்கம் வேண்டுமா? புறங்கூறாதீர்கள். புறங்கூறாமை என்பது ஒரு நாக்கின் ஒழுக்கம் மட்டுமல்ல, அது ஒரு மனசு.

0: காட்சியின் அடையாளம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:15. இறைமையை போற்றி பாமாலை. காரைக்கால் வானொலியில் பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாம்பே சகோதரிகள் பாடிய பாடல்.

0: காரைக்கால் வானொலியில் பக்தி மாலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக அடுத்து கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல்.

0: நேரம் காலை 6:26 காரைக்கால் வானொலியில் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக அடுத்து எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடல்.

0: காரைக்கால் பண்பலையில் பக்திமாலை நிகழ்ச்சிக்காக நாம் அணிந்திருக்கின்றோம். நேரம் காலை 6:30.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: பக்திமாலை நிகழ்ச்சி நிறைவாக ஹாஜி எஸ் சையது அலி பாடிய பாடல்.

0: பக்தி மாலை கேட்டீர்கள். மீண்டும் பக்தி பாடல்கள் இன்று மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள்

0: நாட்கள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
1: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று ஸ்ரீ பரபவ ஆண்டு வைகாசி மாதம் 16 நாள் சனிக்கிழமை, நேரம் காலை 6:35.
2: உழவர்களுக்கு
3: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் வானிலை முன்னறிவிப்பு தகவல் இப்போ கொடுக்குறோம். நம்ம பகுதியில் அடுத்த 5 வானிலை முன்னறிவிப்பு தகவல் இந்திய வானிலை துறையிலேருந்து வந்திருக்கு. எப்படி பார்த்தோனாக்கா 31 மற்றும் 3 இந்த தேதியில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி தூறல் மட்டும்தான் காணப்படும். அதனால் பகல் நேரத்தில் வானிலை வந்து கொஞ்சம் லேசாக மேகமூட்டத்துடன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பகல் நேர வெப்பநிலை 37-38 இல்லைனா சில சமயத்தில் மழை தூறல் இருந்ததுன்னா 35 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நேர வெப்பநிலை 25-28 வரைக்கும் போகும். இதனால் காற்றுல உள்ள ஈரப்பதம் 40% பகல் நேரத்தில் பதிவாகும், இரவு நேரத்தில் 80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 12-14 என்ற அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகையால் அடுத்த 5 ரெண்டு நாள் மட்டும், அதாவது 31 மற்றும் 3 லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கொஞ்சம் வெப்பமான வானிலை தான் நிலவும். லேசான சீதோஷ்ண நிலை மட்டும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையால் இப்போது உள்ள இந்த சூழ்நிலையில் பருத்தி பயிர் நிறைய இடங்களில் இருக்குது. இதுக்கு நீர் பாய்ச்சி மேலுரம் கொடுக்கலாம். இந்த மழை அங்கங்கே வர்றதுனால கோடை உழவு செஞ்சு மண்ணில் உள்ள பூச்சி பூஞ்சான கூட்டுப்புழுக்கள்லாம் அழிக்கலாம். அதே போல் களைகளை வந்து கட்டுப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் நீர்ப்பாசன வசதி கூட இருந்ததுன்னா அந்த விவசாயிகள் இந்த மழையை பயன்படுத்தி பசுந்தாள் உரங்கள் பயிர் செய்யலாம். ரேஞ்சா, தக்க பூண்டு, சனப்பை, கொளிஞ்சி போன்ற பசுந்தாள் உரங்களை பயிர் செஞ்சு அது பூக்கிற ஸ்டேஜ் வர்றப்ப மடக்கி விடலாம். இல்லை அது முடியலன்னு சொன்னாக்க இந்த கோடை உழவு மட்டும் செஞ்சுட்டு நடவு டைமில் பசுந்தாள் இலை உரங்களை கழித்து மண்ணில் போட்டு மடக்கி விடலாம். இதனால் மண்ணின் தரம் வந்து அதிகரிக்கும். அப்புறம் அந்த குறுவை பட்டத்தில் முக்காவாசி விவசாயிகள் போர் தண்ணி பயன்படுத்தி தான் சாகுபடி செய்கிறாங்க. அதில் நிறைய இடங்களில் வந்து இந்த பாசி வளர்ப்பு வந்து தானாக அதிகமாயிருது. இதனால் பாசி வந்து நெல் மகசூல குறைக்க வாய்ப்பு இருக்குது. இது கலருவர் தண்ணியை பயன்படுத்தினால வருது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மாற்று பயிர் சாகுபடியாக கேழ்வரகு செய்யலாம். இது திருச்சி 1-2 ரகங்கள் இருக்குது. இது நல்ல மகசூல தரும், கலருவர் நிலங்களையும் நல்லா வரும். இதுக்கு வந்து மணற்பாங்கா மண் இருக்குன்னா நேரடி விதைப்பு செய்யலாம். கலிப் மண்ணாக இருந்ததுன்னா நாற்று விட்டு நடவு செய்யலாம். 1 ரெண்டு கிலோ விதை போதுமானது. இப்போ வெப்பநிலை மாறி மாறி இருக்கிறதால நம்ம நிறையா உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலை நிறைய மக்களுக்கு வருது. அதனால் இந்த வெயில் டைமுக்குள்ள வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க நல்லது. கால்நடைகளை அதே போல் வந்து வெயில் டைமில் வெளி மேய்ச்சலை வந்து தவிர்த்துக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
1: காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
0: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்களே, மீண்டும் உழவர்களுக்கான அறிவிப்பு.

0: இன்று இரவு 7:25 கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் காலை 6:40. காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேயர்களே, கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சுலம் மது நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விவிஎன் ஆயில்.
4: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தேறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
4: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் புமக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது புமக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
7: பூமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
6: பூமெக்ஸ்.
8: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
9: வணக்கம். இந்திய அரசியலமைப்பு எண்ணற்ற சட்ட பிரிவுகளை வரையறுத்து கூறுகிறது. ஆட்சியாளர்கள், சட்ட வல்லுநர்கள் ஆகியோரின் ஒருங்கிணைந்த முயற்சியால் காலத்தின் தேவைக்கேற்ப, சமூக சூழலுக்கேற்ப புதிய சட்டங்கள் உருவாகின்றன. இவைதான் மக்களாட்சி காலத்தில் சட்டத்தின் போக்கு. ஆனால் மன்னராட்சி காலத்திலும் சட்ட விதிமுறைகள் எழுதப்படாத, வரையறுக்கப்படாத சட்டங்களாக திகழ்ந்தன. இவற்றை இலக்கியங்களின் வழி உணரலாம். மன்னராட்சி காலத்தில் குற்றங்கள் வேரோடு களையப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிறிய குற்றங்களுக்கும் கூட மிகப்பெரிய தண்டனைகள் வழங்கப்பட்டு வந்தன. பழங்காலத்தில் குற்றங்களுக்கும் கூட தண்டனை வழங்கப்படுவதுதான் அன்றைய சட்டம். இதனை கல்வனை கொல்லுதல் கடுங்கோல் அன்று, அது முறை தவறாத அரச நீதியே என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் உரைப்பதன் மூலம் அன்றைய சட்டத்தின் கடமையை உணர முடிகிறது. உயிர்க்கு உயிர் பலியே தீர்வு என்பதனை பசுவின் கன்றுக்காக தன் மகனை உயிர் பலி கொடுத்த மனுநீதி சோழனின் வரலாறு காட்டுகிறது. தன்னிடம் அடைக்கலமாக வந்த புறாவுக்காக தன் தசையை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தியின் வரலாறும், தம் கைகளால் கதவை தட்டி மக்களின் உறக்கத்தை கலைத்ததால் அக்கல்வனின் கரத்தை வெட்ட வேண்டுமென்று மக்கள் முறையிட அந்நிகழ்வுக்கு பொறுப்பேற்று தன் கரத்தை தானே துண்டித்துக் கொண்ட பொற்கை பாண்டியன் வரலாறும், உயிருக்கு உயிர், உறுப்புக்கு உறுப்பு என்ற அடிப்படையிலேயே தீர்ப்புகள் வழங்கப்பட்டன என்பதை உணர்த்துகின்றன. குற்றங்கள் கூட மானுட தர்மத்தின் அடிப்படையில் மன்னிக்கப்படலாம். அது மனு தர்ம சட்டம், மனிதநேய சட்டம் என்பதை தன்னுடைய உடைவாளால் குத்திய முத்தநாதனை மன்னித்து ஊர் எல்லை வரை பத்திரமாக அனுப்பி வைத்த மெய்ப்பொருள் நாயனார் வரலாறு நமக்கு பறைசாற்றுகிறது. தன்னுடைய மனைவியாகிய சீதையை ராவணன் சிறையெடுத்துச் சென்றது குற்றம் என்றாலும், சீதையின் கற்புக்கு ஏதும் பங்கம் ஏற்படவில்லை என்பதால் இன்று போய் நாளை வா என்று முதலில் மன்னிப்பு வழங்கி அனுப்பினான் ராமன். வருந்தவும் திருந்தவும் வாய்ப்பு கொடுத்தும் தனது தவறினை ராவணன் உணரத் தவறியதால் மறுநாள் போரில் கொல்லப்பட்டான். கற்புக்கு பங்கம் ஏற்படுத்தினால் உடனடி தண்டனை, பங்கம் நிகழாத நிலையில் தகுந்த ஒரு வாய்ப்பு என்பதே இராமாயணம் காட்டும் சட்டம். அறத்தின் அடிப்படையில் அன்றைய சட்டங்கள் வகுக்கப்பட்டன. இறையாண்மை மேலோங்கி நின்றது. சட்டங்களை மதிப்போம், சட்டத்தின் வழி நடப்போம். நன்றி.
8: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விவிஎன் ஆயில் வழங்கிய இன்சொல் அமுது கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விவிஎன் ஆயில்.
4: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தேறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
4: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் புமக்ஸ், உடலுக்கு சுகமானது, நெடி துழிக்கக்கூடியது புமக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் ஒன் புமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் புமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
7: புமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
6: புமக்ஸ்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

0: தலைப்புச் செய்திகள். எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். குஜராத் மாநிலம் புச் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊடுருவலை தடுக்கும் வகையில் ட்ரோன், ரேடார் மற்றும் நவீன வேலி அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் மக்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், சிறந்த நிர்வாகம், உள்ளூர் காவல்துறையினரின் செயல்பாடுகள், ராணுவம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த 60 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையினர் நாட்டை பாதுகாப்பதில் திறம்பட சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். தாய்நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த 2000-க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2 தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் ஏராளமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், பிரதமரின் ஊட்டச்சத்து இயக்கம், PM ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பது மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஊட்டச்சத்து, திறன் மேம்பாடு, விளையாட்டு மற்றும் கலைகளில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முன்மாதிரியாக திகழ்கிறது என்று கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான இந்தியாவின் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று திரு சந்தோஷ்குமார் சாரங்கி கூறினார். முன்னதாக இந்த துறைமுகத்தில் 1 ஆண்டுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.

0: தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறுகள் மீது எவ்வித தயக்கமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருவாய்த்துறையின் வரவு செலவு குறித்த சரியான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்வதற்கு ஒரு மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிலப்பட்டா வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் தவறு நடந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாட்டிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக உள்ள வண்டலூருக்கு ஆண்டுதோறும் 14 லட்சம் பேர் வருகை தருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் வேலிகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரியல் பூங்காவை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மின்கம்பம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். போர்க்களத்தில் நிலவி வரும் தற்போதைய சூழல் யுக்ரைனுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நிலையில் உள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தளங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை விதிகள் ஆகிய அம்சங்களில் அரசும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் திரு வோல்கா டர்க் வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் தொடர்பான புகார்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதியில் கடந்த வாரம் 8 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததை அடுத்து வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தேர்வுக்கு பிந்தைய நடவடிக்கைகளுக்கு இணையதளம் ஜூன் 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் 1 க்கு 92 அமெரிக்க டாலராக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான குறை தீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் 43 புள்ளிகளுடன் ஹரியானா அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி கர்நாடக அணியை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் கோப்பையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் ஹாக்கி போட்டியில் மும்பை மற்றும் செகந்திராபாத் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே

0: இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: நேயர்களே, கேட்கலாம் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
1: நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் UV மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
6: இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு நாள் நரி காட்டுல நடந்து கொண்டிருந்துச்சான். அப்போ ஒரு அழகான மயில் மரத்து மேல நடனம் ஆடி கொண்டிருந்துச்சான். மயிலோட இறகெல்லாம் சூரிய ஒளியில பிரகாசமான ஒரு ஒளி தந்துச்சான். நரி அத பொறாமையோட பாத்துச்சான். இறகுகள் இருந்தா என்ன பயன், உனக்கு நீ பறக்க கூட முடியாது என்று கிண்டல் செஞ்சுச்சான். அதற்கு மயில் என்ன பண்ணுச்சா, அமைதியா சிரிச்சுதான், ஆமா நரியே, நான் பறக்கதான் முடியாது, ஆனா என்ன பாக்குறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்கல்ல, உன்னால யாரும் மகிழ முடியுமா என்று சொன்னா மயில். அதை கேட்ட நரி முகம் குனிந்து போனுச்சான். இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது, அதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
5: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் தம்பி.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன? எந்த ஸ்கூல்ல இன்ஸ்டால் படிக்கிறீங்க நீங்க?
8: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல், கோட்டச்சேரி, 3rd ஸ்டாண்டர்ட்.
7: சரிங்கப்பா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: அதை சொல்ல போறேன்.
7: எங்க சொல்லுங்க.
8: ஒரு ஊர்ல ஜானும் பானு ரெண்டு பேர் இருந்தாங்களாம். ஜானு வந்து நல்ல உழப்பாளியா, பானு வந்து தூங்க முஞ்சான்னா. ஜானும் டெய்லியும் போய் மரத்தை வெட்டிட்டு வருவானா, ஆனா பானு போவானா, ஆனா கொஞ்சம் தான் வெட்டிட்டு வருவானா. அதனால ஜானும் போய் வெட்டும் போது பெரிய மரமா பார்த்து கடல் அறந்திருக்கு. அவன் வெட்டும் போது கீழே உளுந்துட்டான் கோடாலி. சாமி கிட்ட வேணான தங்க கோடாலி எடுத்துட்டு வந்தான், அதுவும் என்னோடது இல்லைன்னா. வெள்ளி கோடாலியும் எடுத்துட்டு வந்தானா, அதுவே என்னோடது இல்லைனா. அப்புறம் அவன் கோடாலியும் தங்க கோடாலியும் வெள்ளி கோடாலியும் தந்தாராம் மூணுமே சேர்த்து. அப்புறம் ஜானு வந்து கேட்டானா அவங்க பொண்டாட்டி கிட்ட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தானா. ஜானு வந்து காதல வாங்கிட்டானா. அப்புறம் போய் வெட்டுற மாதிரி பண்ணிட்டு கீழே போட்டானா. போட்டோடனே தங்க கோடாலி எடுத்துட்டு வந்தாராம், அதுவும் என்னோடது இல்லைனா. அது வெள்ளி கோடாலியும் எடுத்துட்டு வந்தாராம், அதுதான் என்னோடன்னு. அப்புறம் அவனோட கோடாலியும் அவன்கிட்டே தான் வந்துட்டாராம். அதனால சொல்லுவாங்க, பேராசைய பிடிக்க கூடாது, நம்ம மற்றவங்களுக்கு எல்லாம் தரணும்.
7: சூப்பரா கதை சொன்னீங்களே, யார் இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது?
8: செல்லுல பார்த்து கத்துக்கிட்டேன்.
7: சரிப்பா, இப்ப குட்டியா இருக்கல, படிச்சு பெரியாரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
8: டாக்டர்.
7: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கிய பசுந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: இணைந்தோம்
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை

0: பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
1: நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிய கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்,
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம்.
6: ஆரூரில் தங்கம் பூக்கும் நந்தவனம் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். தரிசனம் பக்தி தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
8: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
9: ரேணுகா, ரேணுகா.
10: ஓம் நமஃ சிவாய.
11: ஆலய தரிசனமே என்பவர்களுக்கு எங்களது இனிய வணக்கங்கள்.
10: ஓம் நமஃ சிவாய.
11: மெய்யன்பர்களே, இன்று மயிலாடுதுறை கும்பகோணம் பிரதான சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் மேற்கே அமைந்திருக்கும் குத்தாலம் அருள்மிகு சவுந்தரநாயகி சமேத சோழீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலை தரிசிக்க வாருங்கள். குத்தாலத்திற்கே செல்வோம். குத்தாலம் கடைவீதியிலிருந்து சுமார் 200 மீட்டர் வடக்கே நடந்தால் இத்திருத்தலத்தை அடையும்.

0: இதோ மெய்யன்பர்களே, குத்தாலம் சவுந்தரநாயகி சமேத சோழீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலின் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்தினை வணங்கி நிற்கிறோம்.
1: அருள்நிறை மந்திரம் ஓம் நமஃ சிவாய.
0: குத்தாலம் என்ற பெயர் வர இத்திருத்தலம் எப்படி காரணமாக அமைந்தது விளக்குகிறார் சுப்பிரமணிய சிவாச்சாரியார் அவர்கள்.
2: திருத்துருத்தி என்னும் குத்தாலம், அதாவது முன்னாடி ஊரோட பேர் என்னன்னு கேட்டா திருத்துருத்தின்னு தான் சொல்வார். திருத்துருத்திக்கு பெயர் வந்த காரணம், இங்கு விக்ரம சோழன் அவருடைய மனைவி கோமலைக்கு வெண்குஷ்ட நோய் இருந்தது, தீராத தோல் வியாதி. பல இன்னல்களை தாண்டி அவருடைய மனைவிய செய்யாத வைத்தியமே கிடையாது. பல புண்ணிய கஷேத்திரத்துக்கு கூட அழிச்சுட்டு போய் எல்லாம் குணப்படுத்தி பாக்குறதுக்கு முயற்சித்தாங்க, விக்ரம சோழனால முடியல. அப்போ இந்த சிவாலயத்திற்கு வந்திருக்க, வரும்பொழுதே சுவாமியை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக துஜமரத்தை தரிசனம் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு சுவாமியை பார்க்கிறார். சுவாமியை பார்த்துட்டு, பகவானே, என் மனைவிக்கு எங்கு போயும் இந்த சர்ம நோய் விலகவே இல்லையப்பா, நான் என்ன பண்ணட்டும், என்னால் என்ன பண்ண முடியறதுன்னு தெரியல, நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு விக்ரம சோழன் எம்பெருமான் ஈஸ்வரனை நோக்கி வேண்டி பிரார்த்தனை பண்ணுறார். பிரதர்ஷனம் வரா, எல்லா பரிவார தெய்வங்களையும் தரிசனம் பண்ணிட்டோம். நம்ம ராசிக்கு மட்டும் ஒரே ஒரு பிரதர்ஷனம் வந்தா அது சுயநலம். 12 ராசிக்காரனும் 27 நட்சத்திரக்காரனும் சௌகரியமா இருக்கணும்னு நினைச்சுன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணி சுத்தி வருவோம் அப்படின்னு சொல்லி சுத்தி வரா. ஒரே ஒரு வளம் வந்திருக்கா, கையில உள்ள அந்த வெண்குஷ்டம் மறையறது. இன்னொரு முறை வந்திருக்கா, இன்னொரு வெண்குஷ்டம் மறையறது. இப்படி 12 தடவை சுத்தி வரும் பொழுது கை கால் முகத்துல உள்ள அனைத்து வெண்குஷ்டமும் பரிபூர்ணமா குணமடைஞ்சிடும். இத பார்த்த விக்ரம சோழன், இப்போ நீங்களே ஒரு கோவிலுக்கு வரேன் வந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி அது அந்த நாள்லயே உங்களுக்கு சித்தி ஆயிடுதுன்னா சுவாமிக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் செய்யணும்னு நினைப்பே இல்லையா? அதே மாதிரிதான் விக்ரம சோழனும், சுவாமி நம்ம வேண்ட பிரார்த்தனையா உடனே தீர்த்து வச்சுட்டாரு, இவருக்கு என்ன செய்யலாம், அபிஷேக ஜாமானா ஏதாவது வாங்கி தரலாமா, இல்ல நைவேத்தியத்துக்கு ஏதாவது செய்யலாமா, இல்ல சுவாமிக்கு வஸ்திரம் வாங்கி தரலாமா, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்த விக்ரம சோழன் எந்த காலத்துக்கும் நைவேத்தியம் பஞ்சம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஊரே எழுதி வச்சுட்டார் விக்ரம சோழன். அது விக்ரம உத்தாலம் என அழைக்கப்பட்டு குத்தாலம்.
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்.

0: ரேணுகா ரேணுகா ஆலய தரிசனம் தரிசனம்
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.
2: ஆறு நிலை கோபுரங்கள், கோபுரத்துல இருக்கீங்க, வாங்க உள்ளார வாங்க. உள்ள வந்துட்டு விநாயக பெருமான முதல்ல தரிசனம் பண்ணுங்க. விநாயக பெருமான தரிசனம் பண்ணிட்டு இங்க உள்ளார ஒரு சின்ன விநாயகர் இருக்கார், பால விநாயகர். அந்த பால விநாயகரை சேவிச்சுட்டு உள்ள மகா மண்டபத்துல உள்ள சுவாமிய நம்ம தரிசனம் பண்ண போறோம்.
3: மெய்யன்பர்களே, இதோ சவுந்தர நாயகி சமேத சோழீஸ்வரர் சுவாமி சன்னதியில் வணங்கி நிற்கிறோம்.
2: சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பஜம் பிரசன்னபதனம் ஜாகேது சர்வவிக்னோபசாந்தே. இந்த சிவாலயத்துல இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு. இது 1200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான ஆலயம். மூன்றாம் குலோத்துங்கன் காலத்துல ஜெய்தா பல்லவர் அப்படிங்கிற ஒரு சிற்றரசர் மூலியமாக கட்டிய போது, இங்கு இன்னொரு விசேஷம், அக்னி பகவான் பூஜித்த கேத்திரம். அக்னிக்கு இரண்டு முகம், ஒன்று சாந்தம் மற்றொன்று கோரம். அகோர முகத்தில் ஒரு முகமாகவும் சாந்த ரூபத்தில் ஒரு முகமாகவும் காட்சி அளிக்கிற அக்னி பகவானுக்கு இங்கு ஒரு இன்னல் ஏற்படுறது. என்ன இன்னல் அப்படின்னா, மக்கள் வந்து பழி சொல்லித்திருக்கிறாங்க, அக்னி பகவான் இந்த மாதிரி நம்மளை வேதனைப்படுத்துறாரு, சிரமப்படுத்துறாருங்கிற இதை காதல செவிகள்ல கேட்டு கேட்டு அக்னி பகவானுக்கு ஒரு இன்னல் ஏற்படுறாரு. உடனே சுவாமி கிட்ட வர்றார், பகவானே என் செவிகளில் மக்கள் பாவமான எண்ணங்களும் தீமையான பழி சொல் தான் சொல்கிறார்களே தவிர இன்பமான வார்த்தைகளை என் காதால் கேட்க முடியவில்லை. நல்லதும் பாராட்டுகளும் எனக்கு என்றுமே கிடைக்கும், என்ன காரணம் பகவானே அப்படின்னு சுவாமியை நோக்கி அக்னி சுவாமி என்ன பதில் கொடுக்கிறார், பஞ்சபூதமும் நான், நீ என்னுள் அடக்கிய பிம்பமான ஒளிதான் நீ அக்னி. உன்னை வணங்கி துதிப்போர் என்னை வணங்குவதாக அர்த்தம், அதே என்னை வணங்கி துதிப்போர் உன்னை வணங்குவதாக அர்த்தம். நல்லவையும் பாராட்டுகளும் நீ பெற்றுக்கொள், உன்னிடம் வருகின்ற பாவமான பழி சொற்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ அக்னி பகவானும் இந்த கோவிலுக்கு வந்து சுவாமியுடைய ஆத்மார்த்தமான சுவாமியை மனத்தை கும்பிட்டு சுவாமியோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வந்து அவர் அனுகிரகத்தோட வெளியேறினார். இது வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சர்ம நோய் விலக வேண்டும் என்பதற்காக பாடிய, சர்ம நோய்கள் பரிபூர்ணமா குணமடையணும் அப்படின்னு இறைவன் மக்கள் இந்த கோவில்ல யாரெல்லாம் அடியெடுத்து வைக்கிறாங்களோ அவளுக்கு சர்ம நோய் விலகணும்னு சொல்லிட்டு சுவாமி நானாவித பரிமள மந்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. இதான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோ.

இங்க அப்படியே உள்ள பிரதர்ஷனம். இப்ப வந்துட்டீங்கன்னா இந்த சிவாலயத்துல இரண்டு தட்சிணாமூர்த்தி இருக்கு, ஒன்னு சோழவர் காலம் இன்னொன்னு பல்லவர் காலம். இரண்டு தட்சிணாமூர்த்தி இருக்கு. ஒரு தட்சிணாமூர்த்தி சிதைந்த நிலைமையில இருக்கும் போது இந்த கோவில கும்பாபிஷேகம் பண்ணும்போது அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி இரண்டு கால ரெண்டு சோழர் காலம் பல்லவர் கால தட்சிணாமூர்த்தியை வச்சு வழிபட்டிருக்கோம். இந்த தட்சிணாமூர்த்திக்கு என்ன அபிஷேகமோ அந்த தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் உண்டு. அதே போல கன்னிமூல கணபதி விநாயகர் இருக்கா, விநாயகர் அடுத்து சுப்பிரமணியர் வள்ளி தேவானா ரெண்டு பேர் இருக்கா, மகாலட்சுமி இருக்கா, பிரம்மா இருக்கார், துர்கா இருக்கா, சண்டிகேஸ்வரர் இருக்கார். சண்டிகேஸ்வரரை முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா பைரவர்.

0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா ரேணுகா
2: ஆலய தரிசனம் தரிசனம்
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்
4: இந்த கோவில்ல அடுத்ததா சொல்ல போறது சனீஸ்வர பகவான் பத்தி பாதாள சனீஸ்வரன் என்ற பெயர் பெற்று விளங்குகிற பகவான் தன்னுடைய சரீரத்தில் இருக்க எல்லா உபாதையும் தீரணும் எப்படின்னு நினைச்சா சனி பகவானுடைய ஆத்மார்த்த மனசு இருந்தால் மட்டும்தான் முடியும். என்ன இந்த கோவிலையே பாதாள சனியின் பேர் வந்த காரணம், அடியில் இருந்து தோன்றியதால் இது சுயம்பு பாதாள

0: ஒரு 24 ஆண்டுகளுக்கு முன்பு அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு திருப்பணி வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. அப்போ இந்த சனீஸ்வர பகவான எடுக்கிறார், இதை நம்ம எடுத்து பிரதிஷ்ட பண்ணி ஆத்மார்த்தத்தோடு திருப்பி நம்ம வைக்கணும்னு சொல்லி சனி பகவான தோன்றிட்டே இருக்கா, உள்ள ஜலம்தான் வருது. அவருடைய அடியானது கண்ணுக்கு தென்படவில்லை, அடியிலிருந்து ஸ்வயம்பாக தோன்றியவர் என்று சொல்றாங்க. அன்னைக்குதான் கண்டுபிடிக்கப்பட்ட
1: சனி பகவானே நமக.
0: அதே போல இந்த சனி பகவான பார்க்க 12 நல்ல நதியும், 12 முறை பலம், 12 நமஸ்காரம், சிரவாசரம். சிரவாசரம் என்பது சனிக்கிழமை, சனிக்கிழமையில வர்றது இந்த கோவில்ல இந்த சனீஸ்வரனுக்கு ரொம்ப

அடுத்ததா பார்த்தா பரிமள சுகந்த நாய். பரிமள சுகந்த நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வடிவில் உள்ள அம்பாள். குழந்தை வந்து பரதமாமுனிவருக்கு புத்திர பாக்கியமே ஒரு சில ஆண்டுகளா கிடையாது. உடனே அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து புத்திர காமேஷ் யாகம் நடத்துறாங்க. அந்த வேள்வி தீல இந்த அம்பாள் வரா. இது திருமணத்திற்கான விசேஷமான ஸ்தலம். நிச்சயத்திற்கு நிச்சயம் ஆகிறதுக்கு நிச்சயத்துக்கும் திருமணத்திற்கும் இடையே உள்ள நாட்கள் எந்த விதமான குறையும் இல்லாம நிறைவா அந்த திருமணம் நடக்கிறதுக்கான வழி. வலதஸ்தம் சாய்ந்த நிலையில இருக்கு, இடதஸ்தம் இடுப்புக்கு கீழே இருக்கு. சௌந்தரம் என்றாலே திவ்யமான அழகுடையவள் அர்த்தம். ஒரு மனிதன் எந்த உயரத்திற்கு இருக்க முடியுமோ அந்த உயரத்துக்கு இந்த அம்பாளை படைச்சிருக்காங்க. அதே போல நம்மால் சிரசுல தாமரை வச்சுருக்காங்க. நம்ம பாக்குற இடம் மகாலட்சுமி. என்ன கஷ்டம் வந்தாலும் ஸ்ரீ சௌந்தரநாயகி சதாபாவின்னு சொன்னீங்கன்னா உங்க கஷ்டங்கள் பறந்துடும். சர்வதமநாய ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்பாதின குங்குமார்

0: சுந்தருங்க, இந்த கோயில்ல எந்த விழா நடந்தாலும் அதை முன்னிலையா நின்று நடத்தி தினசரி காலம்புற ஒரு தடவை வருவேன். வந்து கோயில வர சுத்தி பார்த்துட்டு போயிடுவேன். இங்க நான் டெய்லி வர்றதுனால எனக்கு ஒரு மன திருப்தி, அடுத்தது கோயில தூய்மையா வைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு.
1: சங்கரமேஷ், நான் கோதுரவன், படித்த காலத்துல இங்க சின்ன பிள்ளைலேருந்து இந்த கோயிலுக்கு நான் வந்து வரப்போவா இருப்பேன். ஏதோ படிப்புக்காக வந்து வேண்டிட்டு போவேன். நான் நல்லா படிச்சு வேண்டிட்டு இருந்து போய் வரோம்னா உட்காந்து போனா எனக்கு மன திருப்தியா இருக்கும்.
2: மெய்யன்பர்களே, குத்தாலம் அருள்மிகு சவுந்தரநாயகி சமேத சோழீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலுக்கு சென்று நாமும் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று வளமோடு வாழ்வோமாக.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோ
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
3: ரேணுகா, ரேணுகா நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசத்யன், ராசத்யன் படைப்பு வெங்கடேசா மீடியா, விஷ்ணு விஷ்ணு.

0: இனி தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா தலைநகர் ஷிலாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கின் தொடக்க அமர்வில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்யும் நோக்கில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கொள்கைகள் வகுப்பது, தலைமைத்துவ பண்பை மேம்படுத்திக் கொள்வது போன்ற நிகழ்ச்சிகள் மை பாரத் இணையதளம் வாயிலாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் மற்றும் கள அதிகாரிகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இளையோர் சங்கங்கள் மற்றும் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் வாயிலாக வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இளைஞர்களால் தவறான பாதையில் செல்லாமல் தடுக்க முடியும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சவால்களை கண்டறிந்து இளைஞர்களை சிறந்த முறையில் வழிநடத்த உதவிடும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக அவர் கூறினார். நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். பெட்ரோல் நிரப்பு மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையேயான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சு வார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைகளை வரையறை செய்வது, எல்லைப்புற மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உகாண்டாவில் நிலவி வரும் பொது சுகாதார சூழலை கருத்தில் கொண்டு மருந்துகள் உட்பட தேவையான உதவிகளை அந்நாட்டிற்கு வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்வது தொடர்பான கேள்விக்கு அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் 11 இந்திய கப்பல்கள் நிற்பதாகவும், 14 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்தடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும், இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர அடுத்த வாரத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இந்தியா வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 ஆம் தேதி முதல் செயல்

செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் பனாஜியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். கோவா விடுதலை பெற்றதில் இருந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக உருவெடுத்தது வரையிலான பயணத்தை குறிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிடும் வருடாந்திர அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நிதி மோசடி தொடர்பான வழக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் இதன் மதிப்பு 48,021 கோடி ரூபாயாக உள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. பொது மற்றும் தனியார் வங்கிகளில் நடைபெறும் நிதி மோசடிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் அண்மை ஆண்டுகளில் அதன் மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாமல் உள்ள நிதிசார் சொத்துக்கள் குறித்த தகவல்களை எளிதாக கையாளும் வகையில் பொது இணையதள சேவையை நிதிசார் சேவைகள் துறை தொடங்கியுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிமை கோரப்படாத வைப்புத்தொகை, காப்பீடு, பங்குகள், டிவிடன் மற்றும் பரஸ்பர நிதி போன்றவை குறித்த தகவல்களை பெறுவதற்கான வசதிகளும் இந்த இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளம் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்களை மையமாக கொண்ட நிதிசார் கட்டமைப்பாகவும் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 958 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 397 வார்டுகளிலும், சிரோன்மணி அகாலிதள் 192 இடங்களிலும், பிஜேபி 172 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஈரான் உடனான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வேன்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் குறித்து எவ்வித ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஈரான் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா, மத்திய பிரதேசத்தில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங்லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 7:25.

0: மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்
1: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
0: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் காட்சியார் கோயில்
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான் அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை தரமான தங்கம் கைராசி
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்
4: இது நம்ம ஊரு கடைங்க இது நம்ம கடைங்க
6: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக் லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்
7: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல் அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கூல் பேக் ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் மூராசன்ஸ் நாகப்பட்டினம்
8: திவ்யா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ்
9: ஆமா பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே
8: கவலைப்படாத இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ நானும் அங்க தான் பார்த்தேன் இப்போ பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்
10: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்
7: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும் ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால் தொடர்புக்கு 9842599297
11: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும் சில ஓல்ட் மெமரிஸ் சில புது மொமெண்ட்ஸ் ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாடு சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்
12: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி
13: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்
14: நேயர்களே கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்
15: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் படையா சைபால்
16: மற்றும் கிடைக்கும் காமராஜர் சாலை காரைக்கால்
14: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
17: உங்கள் கடை காரைக்கால்
18: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
19: ஒரு தடவை நாரதர் ஒரு தெரு வழியா போயிட்டு இருந்தார் வழியில ஒருத்தர் வேத சாஸ்திரம்லாம் படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார் அவர் நாரதரை பார்த்து எங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டார் கடவுளை பார்த்துட்டு வரலாம்னு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னார் நாரதர் அப்படின்னா அவர்கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வாங்களே அப்படின்னார் இவர் சரி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் நடந்தார் கொஞ்ச தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார் அந்த ஆளும் அதே மாதிரி கேட்டுக்கிட்டார் எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்களேன்னார் அவர்கிட்டையும் சரின்னு சொல்லிவிட்டு நாரதர் நேராக வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார் கடவுளை பார்த்தார் இவங்க ரெண்டு பேரும் சொல்லி அனுப்பின விஷயத்தை பற்றி கேட்டார் அதுக்கு கடவுள் சொன்னார் அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி உடல் நீத்ததும் உடனே என்னை வந்து அடைவான் ஆனால் அந்த சாஸ்திரம் படித்த ஆள் இப்போதைக்கு என்கிட்ட வந்து சேரமாட்டான் அவன் இன்னமும் பல பிறவிகள் எடுத்து அங்கேயே இருக்க வேண்டியிருக்குது எப்போ இங்கே வந்து சேருவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னார் நாரதருக்கு இதோட ரகசியம் என்னங்கிறது புரியல எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரான் கடவுள்கிட்ட சீக்கிரம் புரிஞ்சுக்குவேன் நீ திரும்பி போகிறப்போ நான் இங்கே வைகுண்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் ஒரு ஊசியின் துவாரத்தில் ஒரு யானையை கோத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னார் கடவுள் சிரிச்சுக்கிட்டே நாரதர் பூமிக்கு திரும்பினார் கடவுளை பார்த்தீங்களா எப்படி இருக்கார் அப்படின்னு விசாரித்தார் வேத சாஸ்திரம் படித்தவர் ஓ பகவானா அவர் வந்து யானையை வந்து ஊசியின் காதில் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தேன்னார் நாரதர் ஊசி காதில் யானையா அது எப்படி முடியும் நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு அவர் சரி இந்த ஆளுக்கு இறைவன் பேரில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நாரதர் புரிஞ்சுக்கிட்டார் அடுத்தபடியாக அந்த தொழிலாளி இருந்த இடத்துக்கு போனார் இறைவனை பார்த்தீங்களான்னு கேட்டார் அவர் பார்த்தேன் ஒரு ஊசி துவாரத்தில் யானையை கோத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் அந்த ஆள் முகத்தை கவனித்தார் அந்த தொழிலாளி இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியப்படலை

0: அவரால் முடியாத காரியம் கூட உண்டானார். என்ன இப்படி சொல்கிற, ஊசியின் துவாரத்தில் யானையை கோக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார் நாரதர். நிச்சயமாக நம்புகிறேன்னார் அவர். அது எப்படி அப்படின்னு கேட்டார் இவர். இதோ பாருங்கள், நான் இந்த ஆலமரத்தடியில் தான் தினமும் உட்காந்துருக்கிறேன். தினமும் இந்த மரத்திலிருந்து எவ்வளவோ பழம் கீழே விழுது. இந்த பழத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதையிலேயும் உள்ளே ஒரு ஆலமரம் இருக்குது. ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் இருக்க முடியுங்கிறப்போ ஊசி துவாரத்தில் கடவுள் வந்து யானையை நுழைய வச்சாருங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பதில் சொன்னாராம் அந்த தொழிலாளி. நாரதர் யோசனை பண்ணார், இந்த தொழிலாளி வேத சாஸ்திரங்களையெல்லாம் படிக்கலைன்னா கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து இறைவனை நம்புகிறான், அதனால தான் கடவுள் இந்த ஆளுக்கு சீக்கிரம் முக்தி கிடைக்கும்னு சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த கதையில் வர்ற கடவுள், நாரதர், வைகுண்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை, அந்தரத்தில் 1000 கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற உண்மை, இதெல்லாம் வந்து நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த உண்மைகள் வந்து அதிசயமாக நமக்கு தெரியறதுனால அதை வந்து நம்பாமல் இருந்துட முடியாது. இயற்கையை பரிபூர்ணமாக நம்புங்கள், அந்த நம்பிக்கையே நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த கதை. இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா கடவுள் வந்து ஒரு பானைக்குள்ளே ஒரு யானையை நுழைய வச்சுட்டார்னு சொன்னால் அதை நீ நம்புவியா அப்படின்னு கேட்டோம். நம்புவேன் சார், அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைன்னா. எப்படான்னு கேட்டோம். எப்படின்னா அந்த பானை வந்து அந்த யானையை விட பெருசாக இருந்திருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறான்.
1: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நம்ம நிலைய ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது. நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: தினம் உங்களோட இசைப்பாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் அணிந்திருக்கின்றோம்.

0: மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் காலை காம்போ நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: திருச்சி சாரதாஸ்.
4: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
5: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
4: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.

0: ஐரிஸ் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேயர்களே, அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். அறிவு என்பது எல்லைக்குட்பட்டது, ஆனால் கற்பனை திறன் உலகையே சுற்றியது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களின் பொன்மொழியோடு தொடங்குகிறது இன்றைய காலை காம்போ.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விருப்பமுள்ள நேயர்கள் தங்களுடைய விருப்பத்தை கடிதம் மூலமாக நிலைய முகவரிக்கு நாளைக்குள் அனுப்பும்படி அன்புடன் கேட்கொள்கிறோம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அட்

0: கிட்ஸ் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை முற்பகல் 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல்பொடி.
1: அறிவிப்பும், திருப்பட்டினம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சேரும் பயிற்சியில் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். பயிற்சியோடு மாதாந்திர உதவித்தொகையாக 1000 ரூபாய், இலவச சீருடைகள், புத்தகங்கள், ஐடி கார்டு மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுகிறது. ஆண் பெண் இரு பாலினத்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க விரும்புவோர் நேரில் சென்றோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ சென்டாக் புதுச்சேரி .in/ITI admission அல்லது labor.py.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம்.
5: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: காரைக்கால் பண்பலியில் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் காலை காம்போ நிகழ்ச்சிக்காக நாம் அணிந்திருக்கின்றோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற June 13 நடைபெறவுள்ளது. மாண்புமிகு உச்சநீதிமன்ற தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவின்படி மயிலாடுதுறை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் மாவட்ட அமர்வு நீதிபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 4:30 வரை தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகள், குற்றவியல் வழக்குகள், வங்கி வாராக்கடன் வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், பண மோசடி வழக்குகள், வங்கி சார்ந்த வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு வழக்குகள், ஜீவனாம்ச வழக்குகள், குடும்பநல வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் உள்ளிட்ட சமரசம் செய்யக்கூடிய வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. மக்கள் நீதிமன்றத்தில் சமரசம் மூலம் தீர்வு காணப்படும் வழக்குகளுக்கு மேல் முறையீடு கிடையாது. மேலும் வழக்காடிகளின் நேரமும் செலவும் மிச்சமாகும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் வழக்காடிகள் தங்களது வழக்கறிஞர்கள் மூலம் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் நடைபெறும் தேசிய மக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சீர்காழி சார்பு நீதிமன்ற வளாகம் மற்றும் தரங்கம்பாடி மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற வளாகங்களிலும் வட்ட சட்டப்பணிகள் குழு மூலம் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறும் என மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் மாவட்ட அமர்வு நீதிபதி தெரிவித்துள்ளார்.

0: காரைக்கால் மேல்நிலை கல்வித்துறையின் துணை இயக்குநர் அவர்கள் விடுக்கும் செய்தி, 2025-2026 கல்வியாண்டில் மேல்நிலை 2 ஆண்டு பயின்ற பள்ளி மாணவர்களுக்கு கடந்த 8ஆம் தேதி வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் பெற்ற மதிப்பெண் குறைவாக உள்ளதாக கருதும் மாணவர்கள் இன்று மாலை 5 மணிக்குள் காரைக்கால் துணை இயக்குநர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சேவை மையத்திற்கு தகுந்த ஆவணங்களுடன் நேரில் சென்று 2026 மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வினை எழுத விண்ணப்பிக்க வேண்டும். மார்ச் 2026 மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வு எழுத விண்ணப்பிக்க தவறிய தனி தேர்வர்களும் விண்ணப்பிக்கலாம். இன்று விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தில் ஜூன் 1 மற்றும் ஜூன் 2 ஆகிய தேதிகளில் சிறப்பு அனுமதி கட்டணம் 1000 ரூபாய் செலுத்தி விண்ணப்பிக்கலாம். காரைக்கால் மேல்நிலை கல்வித்துறையின் துணை இயக்குநர் அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம்.
2: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
1: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: மின்துறை அறிவிப்பு. மத்திய அரசின் PM சூரிய கர் திட்டத்தின் கீழ் சூரிய சக்தி மின் இணைப்பு பெற்ற வீடுகளுக்கு 2024 பிப்ரவரி 13 முதல் 2025 மார்ச் 31 வரை மத்திய அரசின் மானியமாக 78,000 ரூபாய் பெற்றவர்களுக்கு மாநில அரசின் மானியமாக 10,000 ரூபாய் பர் கிலோவாட் வழங்க இருப்பதால் நுகர்வோர்கள் தங்கள் சுய சான்று அளிக்கப்பட்ட ஆதார் நகல் மற்றும் வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகலையும் மின்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 90-95-59-44-24. காளைக்காம்போவில் இனி சேவை செய்திகள். திருநள்ளாறு அருள்மிகு பிரணாம்பிகை சமேத தர்பாரணேஸ்வர சுவாமி சனீஸ்வர பகவான் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை 10:30 பஞ்சமூர்த்திகள் திருவீதியிலா விசாக தீர்த்தம். நாச்சியார் கோயில் அருள்மிகு ஆகாச மாரியம்மன் கோயில் திருவிழாவில் இன்று ஏகாந்த வைபவம், ராஜராஜேஸ்வரி அலங்காரம். காரைக்கால் மேலக்கோட்டுச்சேரி அருள்மிகு சாலக்கரை மாரியம்மன் கோவில் தீமிதி உற்சவத்தில் இன்றிரவு 8 மணிக்கு அம்பாள் திருவீதியுலா.

நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பொய்கைநல்லூர் அருள்மிகு பிரகநாயகி உடனிறை சுவர்ணபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் திருவிழாவில் இன்று காலை அபிஷேகம், தீப ஆராதனை, 8 மணிக்கு பஞ்சமூர்த்தி புறப்பாடு. கும்பகோணம் தாலுக்கா நாதன் கோயில் அருள்மிகு ஜெகநாத பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை 9:30 துவஜாரோகணம். திருமாந்துறை அருள்மிகு யோகநாயகி உடனாய அச்சயநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழாவில் இன்று காலை 8 மணிக்கு நடராஜர் புறப்பாடு. காலை 10:30 அச்சய தீர்த்தத்தில் தீர்த்தவாரி, இரவு துவஜாரோகணம் வீதியுலா. செய்திகள் கேட்டீர்கள்.

0: தேசிய மக்கள் நீதிமன்றம் குறித்து நாகப்பட்டினம் மாவட்ட நீதிபதி மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு. தேசிய மக்கள் நீதிமன்றம், மாண்புமிகு உச்சநீதிமன்றம், தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவின்படி நாகப்பட்டினம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் அவர்களின் தலைமையில் வரும் ஜூன் மாதம் 13 சனிக்கிழமை காலை 10 முதல் மாலை 5:45 வரை நாகப்பட்டினம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் நடைபெறவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்ட நீதிமன்றத்திலும் வேதாரண்யம் மற்றும் கீழ்வேலூர் தாலுகா நீதிமன்றங்களிலும் நடைபெறும். இதில் சமாதானமாக செல்லக்கூடிய குற்றவியல் வழக்குகள், அனைத்து வகையான சிவில் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், மனவாழ்க்கை சம்பந்தப்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் பொதுமக்கள், வழக்கறிஞர்கள், காப்பீடு நிறுவன மேலாளர்கள், வங்கி நிறுவன மேலாளர்கள், காவல்துறையினர் மற்றும் வழக்காடிகள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்தந்த நீதிமன்றங்களின் எல்லைக்குட்பட்ட வழக்குகளை அந்தந்த நீதிமன்றங்களில் நடைபெறும் தேசிய மக்கள் நீதிமன்றம் மூலமாக சமரசம் செய்து கொள்ளலாம். சமரசம் பேசி முடிக்கப்படும் வழக்குகளுக்கு மேல்முறையீடு கிடையாது. மக்கள் நீதிமன்றம் மூலமாக சமரசம் பேசி முடிக்கப்படும் வழக்குகளால் கால விரயம் மற்றும் பண விரயம் தவிர்க்கப்படும். மேலும் நிலுவையில் உள்ள சிவில் வழக்குகளை மக்கள் நீதிமன்றம் மூலம் தீர்த்து கொள்ள அவர்களால் செலுத்தப்பட்ட நீதிமன்ற கட்டணம் திரும்ப செலுத்தப்படும் என இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. இந்த அரிய வாய்ப்பினை வழக்காடிகளும் பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காரைக்கால் வானொலியில் அமைந்திருக்கின்றோம் காலை காம்போ நிகழ்ச்சிக்காக.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: காலை நேர இசை தாளாட்டு காலை காம்போ.

0: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
1: என்ன சுனாமியா?
0: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக் செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் காலை 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். சில பேர் பார்த்தோம் கேட்டீங்கன்னா நல்லவங்க மாதிரி ரொம்ப சாது மாதிரி வேஷம் போட்டுருவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொடூரமான ஒரு சில புத்திகள் இருக்கும். ஒரு முறை என்ன பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா, கங்கை நதிக்கரையில ஒரு குகையில வந்து ஒரு ஓநாய் வசிச்சு வந்தது. அந்த இமயமலையில இருக்கிற பனி உருகி அந்த ஆத்தோட நீர் மட்டம் வந்து உயரும் பொழுது அந்த ஓனாயோட குகையை சுத்தி தண்ணி வந்துருச்சு. இப்ப இதால வெளியில போகவே முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கு. பசினா பசி தாங்கல, உடனே அது யோசிக்குது, சரி இன்னைக்கு நமக்கு வெளில போக முடியாது, ஃபுல்லா தண்ணி இருக்கு, நாளைக்கு பொழுது விடிஞ்சோடனே தண்ணி வடிஞ்சிடும், நம்ம வந்து எப்படியாவது வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா பட்டினி தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசியோட விரதம் இருக்க முடிவு பண்ணிச்சு. சோ அன்னைக்கு விரதம் இருந்துட்டு உட்கார்ந்துருக்கு. அந்த பக்கமா ஒரு காட்டு ஆடு அது வந்து தண்ணியில தாவுனது தெரியாதனமா அந்த ஓனாய் இருக்கக்கூடிய அந்த குகை பக்கம் வந்துருச்சு. பார்த்தா ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்க அந்த ஓனாய்க்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன சபல புத்தி வருது. இன்னைக்கு நம்ம வந்து விரதம் தானே, ஆனா நமக்கு ஒரு காட்டு ஆடு வந்திருக்கு, இதை மிஸ் பண்ணிட்டோம்னா திரும்பி வருமா வராதான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அது மேல தாவி பிடிக்க போகுது. அந்த காட்டாடு அதுல இருந்து எஸ்கேப் ஆகுது. ரெண்டாவது டூ ட்ரை பண்ணுது, திரும்பியும் அதால அந்த காட்டாடு பிடிக்க முடியல. மூணாவது டூ ட்ரை பண்ணுச்சு, ஆடு தப்பிச்சு ஒளிய போயிடுச்சு. திரும்பி வந்து ஆஹா நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒன்றும் வழி இல்லை, திரும்பி நம்ம வந்து இன்னைக்கு விரதம் இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி விரதத்தை ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ரொம்ப பயபக்தியோட அந்த விரதம் இருந்ததுக்கு மனசுக்குள்ள யோசிச்சு, இப்ப இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து நண்பர் ஒருத்தர் கேட்கும்பொழுது அவர் வந்து சொன்னாரு, இது வேஷம் போட்டிருக்கு, அது விரதம் இருந்தா முழுசா விரதம் இருந்திருக்கணும், ஆனா ஒரு வாய்ப்பு கிடைக்குது, காட்டு ஆடு கிடைக்கும் பொழுது நம்ம வந்து இதை சாப்பிடலான்னுங்கிற எண்ணம் வந்தது. அதே போலதான் மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு சபல புத்தி ஏன் இதை செஞ்சு பார்க்க கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் வருது. சோ மனிதர்களா இருக்கக்கூடிய நம்ம வந்து சபல புத்திக்கு ஆசைப்படாம சின்ன சின்ன விஷயங்கள்ல மனசை கொண்டு போகாம நம்ம வந்து தெளிவா சிந்தனையோட நம்ம ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா அதே திசையில போயிட்டு இருந்தாதான் வாழ்க்கையில அச்சீவ் பண்ண முடியும். சோ இப்ப இந்த ஓனாய் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது விரதம் இருந்ததை தவிர அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை அட்டாக் பண்ண நினைச்சது. நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கலாம், நல்ல வாய்ப்புகள் வரும்பொழுது அதை நம்ம பயன்படுத்தலாமே தவிர வேஷம் போட்டு இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய விஷயத்த நம்ம அபகரிக்க கூடாது. சோ அப்ப நம்ம நல்லவங்களா இருந்தோம் அப்படின்னா எல்லாரும் நம்மள பாராட்டுவாங்க, எல்லாரும் நம்மளை நேசிப்பாங்க. ஆனா நம்ம வேஷம் போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கவங்களே நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ வேஷம் போறதை விட்டுட்டு நல்லவங்களா நம்ம வாழறதுக்கு முயற்சிக்கணும். சோ முயற்சிக்கிறது மட்டும் இல்ல, வாழ பழகணும். அப்படி பழகும் பொழுது மற்றவங்களுடைய எண்ணங்கள்லயும் மற்றவங்களுடைய பார்வையிலையும் நம்ம எப்பயுமே நல்லவங்களா இருப்போம். வாழும்பொழுதும் இல்ல, வாழ்ந்த பிறகும் நம்ம நல்லவர்களாவே மற்றவங்க மனசுல வாழ்வோம். வாழ்த்துக்கள், நன்றி.

0: 92 17 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஈஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 8:05.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: நேர்களை, உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை கேட்க அடைக்கலாம். 4368 என்ற முன்னணி பெண்ணை தொட்டு 2311 அல்லது 2994 சுழி அல்லது 2995 சுழி. நேர்களே, காரைக்கால் பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் உங்களுக்காக ஒரு பொது அறிவு வினா கேட்கப்பட்டிருக்கு. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனையின் பெயர் என்ன? விடையை அந்த போஸ்டர் கீழே கமெண்ட் பண்ணலாம் நேர்களே. இது துள்ளி வரும் பாட்டு.

0: ஜில்ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்
1: நிகழ்ச்சிக்காக இணைவரும் முதல் நேயர் வருக வணக்கம்.
2: மகிழ்ச்சியான காலை வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: பில்லூர் சதா கோதுமன்.
1: உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்?
2: புஷ்பா டூ படத்துல இருந்து ஸ்ரேயா கோஷல் பாடிய சூடானங்கிற பாடல்.
1: நன்றி
2: நன்றி.
3: இவன் முருட்டு கால அணையே முன்னால ஒரு பச்சை பாலக போல

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
3: என்ன சுனாமியா?
2: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
7: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
8: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
10: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
8: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சோல் அமுது.
11: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
8: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
11: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
8: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
12: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
8: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம்.
0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: அபி பேரிச்சை நேரம் 8:20.

0: நிமிடம் அபிப்பேரீச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரீச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரீச்சை.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயரை நாம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் சர்வராஜன் பேட்டை தீனா ரமேஷ்.
0: ரமேஷ் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்?
2: படம் மாமன்னன், பாடல் நெஞ்சமே நெஞ்சமே.
0: நன்றி,
2: வணக்கம்.

0: நேரிலே ஃபேஸ்புக்கில் நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா, உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனையின் பெயர் என்ன? சரியான விடை ஈஷா சிங். போட்டி ஜெர்மன் நாட்டு மியூனிக் நகரில் நடைபெற்றது. மகளிருக்கான 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஈஷா சிங் சாம்பியன் ஆனார். இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுக்கு கிடைத்த முதல் பதக்கம் இதுதான். நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மயிலாடுதுறை அந்தி அஞ்சு ரவிச்சந்திரன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், ஐயாவடி அசோக்ராஜ், மதுரை ஷோ சண்முக சுந்தரம், காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர், ஆண்டிமடம் கார்த்திகேயன், தப்லாம்புலியூர் வெங்கடேஷ், பூவம் குபேர், அடுத்ததா அகரங்கொந்தகை சபரீஸ், ஜெகபர் சாதிக் நாகூர், அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, சோமசுந்தரம் சிவபுரி, கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், காரைக்கால் என்பி ஸ்ரீதர், அடுத்ததா அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், கார்த்திகேயன் பூந்தோட்டம், காரைக்கால் நளினி, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், கதிராமங்கலம் கணேசன், காரைக்கால் நிரவி நச்சுப்பிள்ளை, மேலவோடுதுறை விஜயராகவன், அடுத்ததா எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், பேரளம் செந்தில்கண்ணன், வலங்கைமான் ஆட்டோதுறை வினோத்குமார், திருமலை ராயன்பட்டினம், அடுத்ததா தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், காட்டுமன்னார் கோயில் குலஞ்சியப்பன், கொருக்காத்தூர் கே ஞானமுருகன், நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல், இவங்கெல்லாம் கமெண்ட் செஞ்சிருக்காங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
5: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
4: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
6: நிகழ்ச்சிக்காக இணையவரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
7: நேமா தெரிஞ்ச அமுதா பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கும். அமுதா அம்மாவுக்கு என்ன பிடித்த பாடல்?
7: மதராசி படத்துலேருந்து யார் பார்த்துக்கிறீங்க?
6: நன்றி.
7: நன்றிம்மா.
8: சலம்பல அடியே கங்கம்மா, பெருப்புல சிரிக்கிற ஹனியே.
9: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது?
8: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
9: அச்சச்சா
8: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
9: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா பாடு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சிக்காக இணையக்கூடிய அடுத்த நேயர் பருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து பொன்னி நதி பார்க்கணுமே என்ற பாடல் மேடம்.
1: ஓகே சார், நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக வணக்கம். சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
4: நான் என்று உங்கள் அன்புடன் பூங்க நம்பியஸ் முருகன்.
3: முருகன் சாருக்கு என்ன பாடல்?
4: எங்க அரண்மனை போர்ப்படத்துல இருந்தே
3: நன்றி.
4: பாட்டு

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: கிங் அண்ட்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால்ஸ்.

0: அம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70-க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக் சம்மர் பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி,
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
2: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
1: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேயர்களுக்கு கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூலின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
3: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க். நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
6: உற்சாகமான இனிய காலை வணக்கம் சகோதரி.
3: சொல்லுங்க சார், யார் இங்க அழைக்கிறீங்க?
6: சகோதரிக்கு காலை வணக்கம் கூறுவது மன்னார்குடி ராஜேந்திரன்.
3: ராஜேந்திரன் சாருக்கு என்ன பாடல் வேணும்?
6: படம் மயல். பாடல் வந்து என்னடி செஞ்ச என்னடி. இந்த பாடல் அனைத்து உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இந்த பாடல் கேட்கிறேன் சகோதரி.
3: நன்றி, நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
5: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க சார்?
6: சொல்லுங்க
5: சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
6: முன் கற்பனையை படுத்திருந்தோம்னா கண்கள் நீயே அந்த பாட்டு.
5: நன்றி.
6: நன்றிங்கம்மா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் காலை 9 மணி.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
5: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே.
7: சொல்றத காது கொடுத்து
8: கேட்டாதானே.
7: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
6: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
9: திருவிளையாட்டம் வசந்தா முருகன் பாலிடெக்னிக் கல்லூரி டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல் டிஎம்இ ட்ரிபிள் இ டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருகன் பாலிடெக்னிக் கல்லூரி நல்ல

0: அமைந்த திரு விளையாட்டம்.
1: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான BA இங்கிலீஷ் BBA
2: BCA BCOM BSc கெமிஸ்ட்ரி BSc மேக்ஸ் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் BSc ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் BSc பயோடெக்னாலஜி
1: BSc விஷுவல் கம்யூனிகேஷன் BSc ஹோம் சயின்ஸ் நியூட்ரிஷன் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
2: MA இங்கிலீஷ் MCOM மற்றும் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது. போக்குவரத்து வசதியும் உண்டு.
1: மாணவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் சேவைகள் செய்து தரப்படும்.
2: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
3: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கூல் பேக் ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
7: பாயிண்ட் டு பாயிண்ட். தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ கேட்கலாம் நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
8: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
9: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
8: ஜிஎல் மருத்துவமனை
9: காரைக்கால்.
10: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
7: நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
11: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
12: அடுதா, தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள்
11: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஏஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
12: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
13: நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
14: ஒரு குழந்தை வந்து மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கவனித்து எப்படி அவங்கள பார்த்துக்கணும் டாக்டர்?
15: குழந்தையோட வளர்ப்பில் வந்து பேரண்ட்ஸோட பங்கு ரொம்ப முக்கியம். சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பேரண்டிங் பண்ணணும், பேம்பரிங் பண்ணக்கூடாது. குழந்தைகளை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுக்கணுங்கன்னு நினைக்கிறது மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. குழந்தைகளுக்கான ஸ்பேஸ் நிறைய கொடுக்கணும். இப்போ வந்து நான் பார்த்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப குறைஞ்சி போயிட்டு. அடுத்தது உணவு பழக்கம். உணவு பழக்கம் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்ற பழக்கம் நிறைய இதாகிட்டு. ஸோ இந்த பழக்கம்லாம் ஏன் அந்த குழந்தைக்கு வருது அப்படின்னா பேரண்ட்ஸ்னால தான் வருது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைக்கு நேராக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது முதல்ல நிப்பாட்டினா குழந்தைங்க சாப்பிட்றத நிப்பாட்டிடுவாங்க. ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறைனாச்சும் அந்த குழந்தைகளை விளையாட விடணும். அங்கேயும் என்ன நடக்குது அப்படின்னா குழந்தைங்களை விளையாட விட்டுட்டு பேரண்ட்ஸ் வந்து மொபைல் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. குழந்தைகள் வந்து இது ரைட்டு இது தப்புன்னு சொல்லி புரிய வைக்கிறத விட நம்மளை பார்த்து தான் குழந்தைகள் வளருது. ஸோ அவங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம பேரண்ட்ஸ் கடைபிடிக்கணும். அதேமாதிரி என்ன அவங்க குழந்தைங்க சாப்பிட்ணும்னு நினைக்கிறோமோ குழந்தைங்களுக்கு எதுக்க உட்காந்து அந்த பேரண்ட்ஸ் சாப்பிட்ணும். இதை பார்த்து தான் குழந்தைங்கள் வளருவாங்களே தவிர கேட்டு வளர மாட்டாங்க. ஸோ அதனால் நல்ல பழக்கத்தை பார்க்குற மாதிரி நம்ம வளர்த்தோம்னாலே குழந்தைங்கள் நல்லா வளருவாங்க.
14: கண்டிப்பாக டாக்டர். இன்னொன்று என்னென்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சொன்னீங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்க எப்படின்னா ஒரு இடத்துக்கு போய் இதை நீ விளையாடிட்டு வரணும், அதுவுமே அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷனோட அந்த பிரின்சிபல்ஸோடு விளையாட விடுறாங்களே தவிர்த்து குழந்தைங்க சாதாரணமாக ரோட்டில் விளையாடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை செய்வாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து மனதளவுலையும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சோஷியல் அப்போ தான் வரும் இல்லையா. ஒரு குழந்தை கூட இன்னொரு குழந்தை விளையாடும் போது ஒரு வாட்டி தோப்பாங்க, ஒரு வாட்டி ஜெயிப்பாங்க, எல்லாத்தையுமே அவங்க கற்றுட்டு வருவாங்க. ஆனால் நம்ம ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் எடுத்துகிட்டு போய் ஒரு பேட்மிண்டன் கிளாஸ் விடுறோம் அப்படின்னா அங்கே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கற்றுப்பாங்க, ஃபிசிக்கலாக அவங்க வந்து ஆக்டிவாக இருப்பாங்களே தவிர்த்து மென்டலாக அவங்க ஆக்டிவாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் வருது அப்படின்னு சொல்லலாம்.
15: கண்டிப்பாக கண்டிப்பாக. வெற்றி தோல்வியை பார்க்கறதுக்கு இப்போ தோத்துட்டா தோண்டு போகிற மனநிலை இருக்கிறது காரணம் தோல்வியை அந்த குழந்தைங்கள் பார்க்காம வளர்றது தான். ஸோ அதை ஃபேஸ் பண்ண கற்றுக் கொடுக்கணும். பேரண்ட்ஸோட கனவை குழந்தைங்கள்ட்ட திணிக்கக்கூடாது. குழந்தைங்க எதில் பெஸ்ட்டாக வராங்களோ அந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம அனுப்பணும். இப்போ பேரண்ட்ஸ் ஒரு டென்னிஸ் பிளேயர் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா சின்னதுலேருந்தே டென்னிஸ் விளையாட டென்னிஸ் சொல்லி வளர்க்கக்கூடாது. குழந்தைகளோட திறனை கவனித்து பார்த்து அதற்கான வாய்ப்பை கொடுக்கணும்.
14: ரொம்ப நன்றி டாக்டர். நிறைய விஷயங்கள் குழந்தைகளுடைய வளர்ப்பில் தொடங்கி அவங்களுடைய உணவு பழக்கம்ல தொடங்கி அவங்களுடைய மருத்துவ முறை சிகிச்சை எப்படி கொடுக்கணும் இப்படி பல விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஹோமியோபதி மருத்துவம்

0: அதுக்கு எப்படி உதவியா இருக்கு, இந்த நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நன்றி டாக்டர்.
1: தேங்க்யூ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தாழ்ப்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: தினம் தினம் உங்களோடு இசைப்பாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: நேயர்களை கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: Super cool style sarada sadayoda summer fulla cool
4: jil jil samma cool cool shopping tirchi saradas
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
8: என்ன சுனாமியா?
7: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக வழக்கம் போல முகநூல் பக்கத்துல ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். இல்ல, சுப நிகழ்வுகளின் சுமைகளாக நீங்கள் கருதுவது வித் ஆர்ஜே கிரி அண்டு ஆர்ஜே சுஜி. அதாவது எல்லாருமே ஃபங்க்ஷன் மோட்ல தான் இருப்போம் கடந்த 2 நாட்களா. ஃபங்க்ஷன் போகாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு
9: சொல்லலாம். ஒரு 6 பத்திரிக்கையாவது வீட்டில் வந்து இருந்திருக்கும்.
0: 6 வீட்டில் சாப்பிட்ருக்கீங்க.
9: தெரியுது.
0: அதாவது இந்த ஃபங்க்ஷனில் வந்து அத்தியாவசியான செலவு, அனாவசியமான செலவுகள் இருக்கு இல்லையா? ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணும், கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புது விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. அதை பார்க்குறவங்க நம்மளும் இதை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடை வாங்கி கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் என்னென்னலாம் அந்தமாரி இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கு, பண்ணிக்கிட்டே வராங்க, என்னென்ன கூடுதலான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை நம்ம வந்து என்னென்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த இந்த சுப நிகழ்வுல? சுப நிகழ்வு அது சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் அது முடிந்ததுக்கு அப்புறம் அது சுமையாக இருக்குல்ல, இந்த பணச்சுமை இருக்கு இல்லையா?
9: அதனால
0: அது அத்தியாவசியமான செலவுகள் இருக்க வேண்டியதான், அனாவசியமான அந்த பண்ணுற விஷயங்கள் என்னென்ன எப்படி தவிர்க்கலாம், இதை பற்றி நேயர்கள்ட்ட நம்ம கருத்துக்கள் கேட்டிருக்கோம்.
9: உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன அப்படி பார்த்தீங்க?
0: நான் வந்து இந்த டிஜிட்டல் பேனர் வைக்கிறாங்க இல்லையா?
9: ஆமாம், பெருசு பெருசா
0: அதெல்லாம்
9: அது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரோடு ஃபுல்லாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேனர் என்ன பண்ணுறதுனே தெரியாது.
0: அந்த பணத்தை வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு செலவு ஆகும் அப்படின்னு என்னோட கருத்து அது.
9: கரெக்ட் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லையில் பார்க்கும்போது எல்லாம் நிறைய நிறைய வச்சிருக்காங்க.

0: நிறைய ஐட்டம்ஸ் வைக்கிறாங்க. ஒவ்வொருமே ஒரு ரூபாய் தான் சாப்பிட முடியுது நம்மளால. அது வந்து நமக்கு தேவையில்லாததோ அப்படின்னு சொல்லி தோணுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஐஸ்கிரீம் வைக்கிறது வந்து உண்மையிலே நம்ம சாப்பிட்ட பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது நம்ம உடல் நலத்துக்கு கெடுதல் தான் அப்படின்னும் போது அது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய எண்ணம்.
1: நம்ம வீட்டில் எவ்வளவுதான் நம்ம கண்டிஷன் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிடணும், குழந்தைகள் அங்கே கேட்கவும் மாட்டாங்க.
0: கண்டிப்பா நமக்கு தெரியாம போய் சாப்பிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போற மாதிரி இருக்கு. அதனால அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
1: ஆரம்பிங்க.
0: நான் இப்போ வந்து சாப்பாடுன்னு சொன்னோடனே கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இலையோட சேர்த்து
1: வந்துட்டாரு பிரபாகரன் அப்படின்னு சொன்னீங்களா,
0: போட்டோ போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது நான் சுமையாக நினைப்பது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மேடம், அனைத்தும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டு விட்டு ஒரு 5 மணி நேரம் போராட்டமாகவே இருக்கு. இது எல்லாம் நமக்கு பழக்கம் இல்லாத உணவு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அதாவது மனசில் நினச்சி சொன்னதை வந்து பிரபாகரன் வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிட்டதும் எல்லாம் எனக்கு தேவைப்படாது
1: வேல்முருகன் சொல்லியிருக்காங்க. சுப நிகழ்ச்சிகளின் சுமைகளாக நான் கருதுவது பணம் இல்லாமல் இருப்பது சுமையாக இருக்கிறது. பணம் இருந்தால் யாருடைய தாக்கமும் நமக்கு சுமையாக தெரியாது அப்படின்னு
0: கரெக்டா சொல்றீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா விஜய ராகவன் மேல ஓடுதுறையிலிருந்து, சுமைகள் என்பது கிடையாது சுப நிகழ்ச்சியில், அனைவரின் மத்தியில் ஒரு சபையில் செய்யப்படும். பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடமைகள் அப்படின்றது வந்து நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றாங்க.
1: கண்டிப்பாக கடமையை செய்து தான் ஆகணும். அதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அத்தியாவசிய செலவுகள் அதை பண்ணிக்கலாம், அத்தியாவசிய செயல்களை பண்ணிக்கலாம். அனாவசிய செலவுகள் என்னென்னா அதை தான் நாங்கள் கேட்குறோம் இல்லை. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியம், சுப நிகழ்வுகளின் சுமைகளாக நான் கருதுவது குறிப்பிட்ட நேரத்தில் குடும்பத்துடன் போகும்போது குழந்தைகளை பத்திரமாக அழைத்து செல்வது, பேருந்து தவறவிட்டு சரியான நேரத்தில் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முடியாமல் குழந்தைகள், அதாவது டாப்பிக்கே மாற்றுறாங்க, குழந்தைகளை வழி நடத்தி செல்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அவங்களோட கஷ்டம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம எதை வந்து தவிர்க்கலாம், எதை சுமையா இருக்கு, அந்த ஃபங்க்ஷன்ல எதை தவிர்க்கலாம் அப்படி கேட்டிருக்கோம் நாங்க. அந்த மாதிரியான நீங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்க அடுத்ததா
0: பாத்தீங்கன்னா சுப நிகழ்வுகளில் சுமையாக நான் கருதுவது எல்லா நிகழ்வுகளும் நான் நினைப்பது சம்பிரதாயம் என்று நம்மை பாடப்படுத்தும் போது பெரிய சங்கடமா இருக்கும். போனோமா பார்த்தோமா சாப்பிட்டோமான்னு இருக்கணும். தாலி கட்டித்தான் சோறு போடுறாங்க, காது குத்தித்தான் சோறு போடுறாங்க அப்படின்றது கொஞ்சம் பிடிக்கல. முதல்ல சோறு மத்தத பிறகு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுமன்னார் கோயில இருந்து குளஞ்சியப்பன் சொல்லியிருக்காங்க.
1: ரமணி ராஜேஷ் சொல்லியிருக்கிறாங்க சிதம்பரத்துல இருந்து, சுமை கூட சந்தோஷமாகி விடுகிறது, அந்த சுமையான சந்தோஷம் திருமண நிகழ்வே, பெரிய சுப நிகழ்வாக திருமணமாகி மாறிவிடுகிறது, அது சற்று சுமையை தரக்கூடும் ஆனால் அது பாரம் அல்ல பாசமாகி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜோதி அன்னப்பன் பேட்டையில இருந்து, பணம் தாங்க கடன் சுமை அதிகமாகிடுச்சு அப்படின்றது வந்து கவலை வந்துருது. ஒரு நாளைக்கு 6 பத்திரிக்கை 7 பத்திரிக்கைன்னு வந்தா நம்ம எல்லாத்துக்குமே குறைச்சலாம், 200 ரூபான்னு வைக்கும் போது ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆயிடுது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
1: அது மாசம் கடைசியில வேற வச்சிடறாங்க. அடுத்தது சுப நிகழ்வுகள் சுமை அல்ல அது ஒரு அற்புதம், சுப நிகழ்ச்சியில் அனைவரையும் பார்க்க முடியும், அது சுமை அல்ல அது ஒரு சுகமான நினைவலைகள் அப்படின்னு பாரிவல்லல் அரியலூர் மாவட்டத்திலேருந்து சொல்லியிருக்கிறாரு. மயிலாடுதுறை ஜெஜே நகர் ஆனந்த் சொல்லியிருக்காங்க, அது ஒரு சந்தோஷமான தருணம், மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷமான தருணம் தான், எதெல்லாம் தவிர்க்கலாம் இந்த மாதிரியான நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி எதெல்லாம் தவிர்க்கலாம், இப்போ நான் சொன்ன டிஜிட்டல் பேனர் வைக்கிறாங்களா அது தவிர்க்கலாம்னு சுஜிதா சொன்னாங்க. நிறைய வெரைட்டிஸ் வைக்காம
0: சாப்பிடுற அளவுக்கு
1: வேண்டியதான், அதாவது தேவையானவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க இல்லையா.
0: இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கும் அதே மாதிரி பந்தி போடுறாங்க, அதே சாப்பாட்டுக்கெல்லாம் வைக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து குறிப்பிட்டது மட்டும் தான் சாப்பிடணும் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே மூடி வச்சுட்டு போகும்போதெல்லாம் பக்கத்துல உட்காந்துட்டு ஐயோ அந்த குழந்தைய வேற இப்படி கெடுக்கிறாங்களே சொல்லி வளர்க்கலாமே அப்படின்றது என் மனசு அப்படியே பதறும். அதுவும் நம்ம பண்பலையில வேலை வேற பார்க்கறோம்,
1: உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டாபிக் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு பாட்டு கேட்டு வருவோமா?
0: கண்டிப்பா.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்,
0: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி நிபர்தார நிகழ்ச்சி. நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர்.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
5: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுத்து.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவரங்கம்.
8: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
9: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது

0: கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
1: நீங்க

0: நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக சுப நிகழ்வுகளில் சுமையாக நீங்கள் கருதுவது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? எதெல்லாம் தவிர்க்கலாம், எது அனாவசிய செலவு, எதெல்லாம் தவிர்க்கலாம், எந்த நிகழ்வுகளை, எந்த செயல்களை தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்தது கலாவதி ராஜமகன் சொல்லியிருக்காங்க எர்வாஞ்சேரியிலேருந்து, ஆடம்பர செலவுகள், அனாவசிய செலவுகள் சுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
7: அடுத்ததா பார்த்தீங்கன்னா காரைக்கால் நளினி, சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷத்தை தான் கொடுக்கும், ஆனால் அங்கே செய்யும் செயல்கள் தான் கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்குது. சாப்பாடு நம்ம போய் உட்கறதுக்கு முன்னாடியே அந்த இலையில வச்சிருப்பாங்க, எது நமக்கு வேணும் வேணான்னு நமக்கே தெரியும்ல. உட்காரும் போது அவ்வளோ அதை சாப்பிட்டா சாப்பாடு வேஸ்டாக போகுது. அதை வந்து கொஞ்சம் பார்த்து கவனிச்சு வைக்கலாம். அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறது, அந்த பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் அதை போட போகிறோம். அதிக விலை கொடுத்து எடுக்காமல் கம்மியான விலையில எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
6: கும்பகோணம் குமரன் சொல்லியிருக்காரு, சுப நிகழ்வுகளில் சுமைகளாக சுமைகளை சுகமாக மாற்ற தெரிந்து கொண்டால் அது சுமையாக தெரியாது சொல்லியிருக்காங்க.
7: அடுத்ததா பார்த்தீங்கன்னா மின்சார கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருகில் உள்ள விசேஷங்களுக்கு செல்லும் போது சுமைகள் இருக்காது, சந்தோஷமே மகிழ்ச்சியா இருக்கும். தொலைவில் இருக்கிறவங்க விசேஷங்களுக்கு செல்லும் போது தான் பிள்ளைய பத்திரமா அழைச்சிட்டு போகணும், நகைகளை பாதுகாப்பாக வச்சுக்கணும், டூ வீலரில் செல்லும் போது வண்டி பஞ்சர் ஆகாம இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
6: நேயர்கள் வந்து கலந்துக்கிறவங்களுக்குள்ள சுமையே சொல்றாங்க இல்லையா, பரவாயில்ல அதையும் சொல்லிட்டு போட்டு. சுப நிகழ்ச்சியில் முதலில் முக்கியமானது கனிவான உபசரிப்பு தான், வந்தவர்களை நல்ல முறையில் நடந்து கொள்வது. நாகூர் யூசுப் மாலியம் சொல்லியிருக்காங்க.
7: அடுத்ததா பாத்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப நிகழ்ச்சிகளில் சுமையாக நினைத்தால் எந்த காரியமும் வெற்றிகரமாக நடத்த முடியாது, நம்மால் முடியும் என்று நினைத்தால் அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த முடியும் அப்படின்னு அவங்களோட கமெண்ட் சொல்லியிருக்காங்க.
6: மொய் பணத்தை எதிர்பார்த்து செலவழிப்பது அப்படின்னு நாகூர் முகமது ஜலீல் சொல்லியிருக்காங்க.
7: அடுத்ததா யாரு, சுமைகள் அல்ல ஒரு சுகமான நிகழ்வுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுப நிகழ்வுகள், காரைக்கால் ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க.
6: அடுத்தது தரங்கம்பாடி வட்டம் குட்டுப்பாளையம் வெற்றிச்செல்வன், பத்திரிகை வைத்து கூப்பிடும் அளவிற்கு மண்டபத்தில் வரவேற்க ஆள் இல்லாமல் இருப்பது வருத்தம், அதை தவிர்க்கணும்
7: அப்படின்னு சொல்றாங்க. நாகூர் அலோன்ஸ் ராஜ், சுப காரியங்களில் சுமையாக இருப்பது உண்மைதான், அந்த சுமையை சுகமாக மாற்றுவது நம் கையில் தான் உள்ளது. குறை சொல்கிறார்கள், குறை சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் குறை செல்பவர்கள் பக்கம் போகாமல் போட்டோகிராஃபர், வீடியோ ஆபரேட்டர் இருவரையும் குறை சொல்வார்கள், அந்த பக்கம் வந்து நம்ம வந்து போயிட்டு அங்க உட்கார்ந்து அவங்க கிட்ட வந்து குறை பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
6: அது தவிர்க்கவே முடியாது. திண்டுக்கல் மாவட்டம் ஐயலூர் வைரப்பிள்ளைப்பட்டி, காலை வணக்கம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. எதோ சொல்ல வந்திருக்காங்க, நானும் படிச்சுட்டே இருக்கேன். அந்த மாதிரி கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, சுப நிகழ்ச்சிகளில் சுமை என்பது பணம் தான், அது இருந்து விட்டால் எல்லாமே சந்தோஷம், சுப நிகழ்ச்சியை நடத்தலாம், அனுபவத்தில் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
7: அடுத்ததா பார்த்தீங்கன்னா செங்குந்தபுரம் சாந்தி இளங்கோவன், சுப நிகழ்ச்சிகள் உதவிக்கு ஆட்கள் இல்லாத போது சற்று மன கஷ்டம் இருக்கிறது, உதவி தேவை, யார் என்னை நாடினாலும் அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
6: கோமல் சரவணன், சுப நிகழ்வுகளில் ஏற்படும் சுமை சந்தோஷத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேத்தூர் சீதா கலிபெருமாள் சொல்லியிருக்காங்க, சுப நிகழ்வுகளில் சுமையாக நினைப்பது தேவையற்ற புது புது பழக்கங்களை கொண்டு வருவது, யூடியூப் மற்றும் தொலைக்காட்சி பார்த்து அதன்படி செயல்படுவது, மேலும் பை போடுகிறேன் என்று காய்ந்த சாத்துக்குடி அழுகிய வாழைப்பழம் பையோடு சேர்த்து எதுவுமே பயனில்லாமல் இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பெரும்பாலும் உண்மைதான் அது.
7: கண்டிப்பா அதோட அந்த பை போடும் போது கூட அந்த டப்பா எல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த டப்பாவே பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு கடையே வைக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ டப்பா வந்து சேருது ஒரு நாளைக்கு. நேத்தி கூட ஆறு ஃபங்க்ஷன் சொன்னா ஆறு பேர் வீட்லயும் ஒவ்வொரு டப்பா கொடுத்துருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வரவங்களுக்கு நான் அதை திருப்பி வச்சு
6: கொடுத்தாங்க.
7: இதே ஃபங்க்ஷனுக்கு நானும் போனேன்னு வேற சொல்றாங்க, எனக்கே கஷ்டமா இருக்கு.
6: கண்ணாரப்பாளையம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, நண்பர்களுக்கு மது பார்ட்டியை தவிர்க்கலாம் சொல்லியிருக்காங்க.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
7: என்ன சுனாமியா?
6: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70-க்கும் மேல கலக்கலான கேம்ஸ்

0: இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக் சம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: நேரம் 9:31. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள், இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
3: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: ஹாலிவுட்டின் பொற்காலத்தை சேர்ந்த மிகவும் புகழ்பெற்ற அமெரிக்க திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை ஆசிரியரான ஹோவர்ட் ஹாக்ஸின் பிறந்த நாள் இன்று. 1896 இதே தேதியில் தான் பிறந்தார். ஸ்க்ரூபால் காமெடி, வெஸ்டர்ன், ஃபிலிம் நாயர் உள்ளிட்ட பல்வேறு வகை திரைப்படங்களை இயக்கி புகழ்பெற்றவர். இவரது திரைப்படங்கள் வேகமான உரையாடல்கள், புத்திசாலத்தனமான நகைச்சுவை, துணிச்சலான பெண் கதாபாத்திரங்களுக்கு பெயர் பெற்றவை. உலக சினிமாவில் அவரது ஒட்டுமொத்த பங்களிப்பிற்காக 1974 ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது.
6: May 30 வரலாற்று நிகழ்வுகளில் அடுத்த நிகழ்வு, நவீன தமிழ் இலக்கியத்தின் சிறந்த எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவரின் பிறந்தநாள் என்று. பசுவையா என்ற பெயரில் கவிதை எழுதியவர். நவீன தமிழ் இலக்கியத்தில் தமிழ் மொழியினை பல்வேறு தளங்களுக்கு கொண்டு சென்றவர் இவர். பல சிறுகதைகள், கவிதைகள் மற்றும் சில மொழிபெயர்ப்பு நூல்களையும் படைத்தவர். பல விருதுகளை இவர் பெற்றிருந்தாலும் இவரது பெயரால் விருதுகள் வழங்கப்படுகின்றன. சுந்தர ராமசாமி தமிழ் கனிமை விருது மற்றும் இளம் படைப்பாளர்களுக்கான விருதும் இவரது பெயரால் வழங்கப்பட்டு வருகிறது. நவீன தமிழ் இலக்கியத்தின் சிறந்த எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவரின் பிறந்த நாள் இன்று.
1: உலகிலேயே விண்வெளியில் நடந்த முதல் மனிதரான அலெக்சி லெனோவ் 1934 சோவியத் ஒன்றியத்தில் இதே தேதியில்தான் பிறந்தார். 1965 March 18 விண்வெளியில் 12:09 நடந்தார். இது மனித வரலாற்றின் மகத்தான சாதனைகளில் ஒன்றாகும். சோவியத் நாட்டின் ஹீரோ விருதை 2 ஏராளமான விருதுகளையும் பட்டங்களையும் வென்றுள்ளார்.
6: 1987 கோவா யூனியன் பிரதேச அந்தஸ்திலிருந்து இந்தியாவின் 25 மாநிலமாக தகுதி பெற்ற நாள் இன்று. கோவா மாநில நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது.
1: 1912 விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்களுள் ஒருவரான வில்பர் ரைட் மறைந்த தினம்.
6: உலக அளவில் உணவு பாதுகாப்பிற்கு உருளைக்கிழங்கின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஐநா சபையால் சர்வதேச உருளைக்கிழங்கு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.
1: 1971 செவ்வாய்க்கோளின் 70% பரப்பளவை கண்டறியவும் அதன் வளிமண்டலத்தை ஆராயவும் மரைனர் 9 என்ற விண்கலம் ஏவப்பட்டது இந்நாளில்தான். நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
6: நேரம் காலை 9:35 காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். மீண்டும் பாயிண்ட் டு பாயிண்ட்.
7: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையில் சேலம்.
6: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல்.
10: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி.

0: கழுதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
1: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
0: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
3: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
4: என்ன சுனாமியா?
3: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: சுப நிகழ்வுகளில் சுமைகளாக நீங்கள் கருதுவது அப்படின்னு கேட்டிருந்தோம். பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசம் சொல்லியிருக்காங்க, சுப நிகழ்ச்சிகளில் சுமைகளாக கருதுவது ஒன்றும் இல்லைங்க. ஏனென்றால் சுப நிகழ்ச்சிக்கு தேவையானதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன தேவையோ ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவனூர் ஜோதிலட்சுமி, அழைப்பிதழ் தொடங்கி மண்டபம் வரை எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்குது. மற்றவர்கள் கவர்வதற்காக கடன் வாங்கியாவது பகட்டை நிரூபிக்கிறாங்க. அதிக விலை உயர்ந்த அழைப்பிதழ், அதிகப்படியான உணவு பதார்த்தங்கள் வீணாகும், உணவுகள் குப்பைக்கு போகுதல், அதுபோல பொருளாதார ரீதியாக உதவுவதற்காக உருவாக்கப்பட்ட மொய் என்பது இன்று ஒரு வரவு செலவு கணக்காக மாறிவிட்டது. வாங்கிய பணத்தையோ நகைகளையோ நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். இந்த செய்வினை என்பது ஒருவர் நமக்கு செய்யும் போது நகை ஒரு விலையில் விற்பனையாகும், நாம் திருப்பி தரும் சூழ்நிலை வரும்போது ஒரு விலை விற்கும். இது மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் சுப நிகழ்வுகளில் மனங்கள் தான் சங்கமமாக இருக்க வேண்டுமே தவிர பணத்தை காட்டும் களமாக இருக்கக்கூடாது. எளிமையை உறும்புவோம், கடன் சுமை இல்லாமல் வாழ்வோம், வீண் ஆடம்பர பகட்டை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: சூப்பர். அடுத்தது சுப நிகழ்வுகள் பொதுவாக சுகமான சுமை தான். நான் காலையில 9 மணிக்கு சாப்பிட்ருப்போம், 1 மணிக்கெலாம் சாப்பிட மதிய சாப்பாடு போடுவாங்க, பேருக்கு உட்காந்து வேஸ்ட் பண்ணுவார்கள் அப்படின்னு பேரலம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க. இல்லையா, காலை 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம், மத்தியானம் 11 மணிக்கெலாம் சாப்பாடு போடுவாங்க இல்லையா.
5: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வலங்கைமான்லேருந்து ஆட்டோதுறை, காலையிலேயே எழுந்து கால் கெடுக்க பஸ்ஸுக்காக நிற்கணும், பிறகு பஸ்ஸில் நிற்கணும், வேகமாக விசேஷ இடங்களுக்கு ஒரே
2: அணிந்திருந்தும் அடுத்தவர் பார்வையின் ஒப்பீட்டு சுமை, நகைப்பும் மகிழ்வும் நிறைந்திருக்க நடைமுறை சடங்குகளின் கட்டாய சுமை, புன்னகைப்புக்கு முகங்களுக்கு பின்னே பொருளாதார தவிப்புகள் தரும் சுமை அப்படின்னு திருமலஸ்தான வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க.
5: அடுத்ததான் அமுதா சேகர், மேமாத்தூர்லேருந்து, பொருளாதாரம் குறித்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது வந்து கொஞ்சம் சுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: மதுரை சூர்யா சொல்லியிருக்காங்க, சுப நிகழ்ச்சிகளில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது விருந்தோம்பல். அப்படி நமது நிகழ்ச்சிகளுக்கு வரும் உறவினர்களை நாம் சரியாக உபசரித்து விருந்தோம்பல் வழங்குவது நமது பண்பாடு. இன்றைய காலத்தில் அது சரியாக நடக்கவில்லை. இனிவரும் காலங்களில் சுப நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்கும் போது அந்த சுப நிகழ்ச்சியாளர்கள் சுப நிகழ்ச்சியாளர்கள் வருகின்ற உறவினர்களுக்கு சரியான முறையில் விருந்து வழங்கினால் மேலும் உறவுகள் கூடும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம், அவரும் பசிங்கல்ல அப்படின்னு இருக்காங்க சூர்யா சொல்லியிருக்காங்க.
5: அடுத்ததான் செம்மனார் கோவில் குணசேகர், சுமையாக நான் கருதுவது என்னன்னா பணம் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரியும் விழா நடத்துவது தான், பாகுபடுத்தி நடத்துவது தான் எனக்கு ஒரு குறையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
2: அப்படிலாம் நடக்குதான்னு தெரியல, ஆனால் எல்லா இடங்களிலையும் அப்படிதான் இருக்கும், பணம் எல்லா இடங்களிலும் அப்படிதான் இருக்கு இல்லையா?
5: கண்டிப்பா.
2: அப்புறம் யார் அனுப்பியிருக்காங்க? முடிஞ்சிச்சு, அதை படிச்சிட்டோமா?
5: ஓரளவு படிச்சிட்டோம்.
2: இல்லையே, அந்த வரைக்கும் படிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லார் பேரும் படித்த பேராக இருக்குது. சரி, ஒரு பாட்டு கேட்போம், பாட்டு கேட்டுட்டு. இல்லையே, வேறு யாரும் இல்லை, எல்லா பேரும் நம்ம படிச்சிட்டோம். ஓகே, சுப நிகழ்வுகளில் சுமைகளாக அப்படின்னு நேர்கள்ட்ட நம்ம கேட்டிருந்தது, ஃபங்க்ஷன் நடக்கும்போது எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம். சில நேயர்கள் வந்து மாற்று கருத்து சொல்லியிருந்தாலும் பொதுவான வந்து வீண் ஆடம்பரத்தை தவிர்ப்போம்னு நேயர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கமெண்ட் அனுப்பிய நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.

0: பாரேன், நல்லா பாடிக்கிட்டு இருந்த ரேடியோவை வந்ததும் திருவினா எப்படி கேக்குறதா?
1: எப்பவும் நான் தான் நேரா நேரத்துக்கு ரேடியோ வைப்பேன், இன்னைக்கு நீங்க வச்சீங்களாக்கும். அப்படி என்னென்ன கேட்டீங்க?
0: பாட்டுனா எனக்கு உசுறு. சினிமா பாட்டு மட்டும்தான் கேட்பேன்னு நினைச்சியா? கர்நாடக சங்கீதத்தை தவறாம கேட்பேன். எம்எஸ் சுப்லட்சுமி அம்மா பாடினாலும் கேட்பேன், கிளாரினெட்டும் கேட்பேன்.
1: இருங்க இருங்க, கிளாரினெட்டா?
0: நாதஸ்வர இசை மாதிரியே இருக்கும்.
1: இத உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கலையே.
0: நாட்டுப்புற இசையையும் ரசிச்சு கேட்பேன்.
1: இத்தனை வகை வகையா இசை தர்ற வானொலிக்கு வயது என்ன தெரியுமா?
0: வானொலிக்கு அகவை 90.
2: வாழ்க வளர்க ஆகாஷ்வாணி, நம் வானொலி நம் பெருமை.
3: நேரம் காலை 9:46.
4: ஆகாஷ்வாணி.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புது பாடல்களின் வழியே இளையோரை கவர்ந்து பயணத்தின் போது தோழமையாய் தொடர்ந்து இளையோரின் இனிய கனவுகளை நினைவுகளை மெல்ல அசை போட்டு இன்பத்தை இதமாய்த் தந்திடும் தங்கள் பாசப்பண்பலையில் பயணம் செய்த அனுபவங்களை பகிர்கின்றனர் நம் இளம் நேயர்கள். இளையோர் நாடும் இனிய வானொலி.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹாய் மேம், என் பேர் ராபின், நான் குன்னூர்லேருந்து வரேங்க.
1: சொல்லுங்க ராபின், உங்களோட ரேடியோ அனுபவம், நீங்க எந்த அளவுக்கு ரேடியோ கேட்குறீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரேடியோவில்?
2: நான் ஃபர்ஸ்டெல்லாம் ரேடியோ அவ்வளோ கேட்க மாட்டேங்க மேம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேடியோ நார்மலாக இந்த கார் டிராவலப்போ கேட்க ஆரம்பித்தேன். கேட்க ஆரம்பிக்கிறப்ப எனக்கு மைண்டில் நிறைய ரிலாக்ஸேஷன் கிடச்சி, சாங்ஸாக இருக்கட்டும், நியூ சாங்ஸ் போடுறாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க, நம்ம ஜென்ரல் நாலேஜ் நிறைய இருக்குது, அப்டேட்டட் நிறைய இருக்குது. நம்ம எதுனாலும் ஒரு ரோட்ல போறோம், ஒரு டிராஃபிக் இருக்குன்னா கூட ரேடியோவில் அப்டேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரேடியோ வந்து நமக்கு ஃப்ரெண்ட் மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அதுலயும் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்பேன், நிறைய சாங்ஸ் கேட்பேன். ஸ்பெஷலி நான் ஊட்டியில இருக்கிறனால ஊட்டியில ஆகாஷ்வாணி ஊட்டி இருக்கு. அந்த சாங்ஸா இருக்கட்டும், ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், பர்சனலா அவங்க நீலகிரிக்காக போடுற ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்குங்க.
1: என்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்க
2: மேம்? அதுல யங்ஸ்டர்ஸ்க்காகவே ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, இளமை உலகம் பண்றாங்க. முதல்லாம் வந்து ஊட்டி பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் போடுவாங்க, நம்ம கார்லயே அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அந்த அளவுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அது நல்லா இருக்கும். நானும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், ஹாப்பியா இருக்கும். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கும் ஏன்னா நம்ம கேட்கிற சாங்ஸ் வந்து ஒரு 1000 பேர் கேட்கும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம பர்சனலா கேட்ட சாங்ஸ் அந்த மாதிரி நான் நீங்கள் கேட்டவையா இருக்கட்டும், இசை மழையா இருக்கட்டும், நேர் விருப்பமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கேன்.
1: இந்த ப்ரோக்ராம்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்துவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் திங்க் பண்றீங்களா?
2: இப்போதைக்கு அந்த மாதிரி உண்மையாகவே சொல்கிறேன், எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே நமக்கு அப்டேட்டாக தான் கொடுக்குறாங்க, எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும் தான் சொல்கிறாங்க. சோசியல் மீடியான்னு போனீங்கனாக்கா எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அதில் நல்லதும் வரும், கெட்டதும் வரும், எல்லாமே. நம்ம குழந்தைங்க கூட எது கேட்பாங்க எது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரேடியோ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்கு ரேடியோ போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க கேட்குறதுல வெறும் நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஒரு சாங்ஸ் கேட்குறது உங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கும். யாராக இருந்தாலுமே ஒரு சாங்ஸ் கேட்டோம்னா அதோட ரிலாக்ஸ் இருக்குது பாருங்க, அது அனுபவிச்சாதாங்க அந்த ஃபீல் தெரியும். நீங்கள் வீடியோ பார்த்து அதை என்ஜாய் பண்ணுறதை விட காதில் ஹெட்செட் போட்டு கேட்குறதோ, நார்மலாக கேட்குறதோ, டீ கடையில் டீ குடிக்கும் போது கேட்குறதோ, அந்த அனுபவமே சூப்பராக இருக்குங்க. அனுபவிச்சு பாருங்க, அது அப்போ தான் அதோட ஃபீல் நல்லாவே தெரியும்.
1: ஓகே, இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரேடியோ எந்த அளவுக்கு கொண்டு போகலாம், அதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன?
2: கண்டிப்பாக ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ரேடியோவில் நமக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நமக்கு எல்லாமே ஜென்ரல் நாலேஜான விஷயம் எல்லாமே சொல்லித்தராங்க. மூணாவது விஷயம், நல்ல சாங்ஸ் போடுறாங்க, பாஸ் பீட்டாக இருக்கட்டும் இல்லை சோகமான நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாங்ஸ் கொடுத்து நம்மளை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க, ரிலாக்ஸாக வச்சுக்கிறாங்க. அதனால எப்பயுமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க எஜுகேஷனுக்காக ஃபியூச்சரில் அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னா ரேடியோ எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். ஃபோன் சிக்னல் கிடைக்காத இடத்துல கூட ரேடியோ ஒர்க் ஆகும். அந்த இடத்துல கூட ஒரு நமக்கு அப்டேட்டடான விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா ரேடியோ கண்டிப்பாக வேணும். நீங்கள் சோசியல் மீடியாவை ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி ரேடியோவும் கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்தீங்கன்னா தான் அதில் உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு கேட்க கேட்க தான் புரியும். ஏஐ வந்ததுனால உங்களுக்கு விஷுவல் எல்லாமே மாறிடுச்சு, எதுவுமே உங்களுக்கு நம்புற மாதிரியே கிடையாது. நம்ம பார்க்குற விஷயம் நம்பலாமா வேணாமே தெரியல. இதே ரேடியோவில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க டைரெக்டாக லைவ் பண்ணுறாங்க, டைரெக்டாக நம்ம கேட்குறோம், அதில் எந்த ஒரு ஃபேக்கான விஷயமும் கிடையாது. அதை யூஸ் பண்ண பழகுங்க, யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க நல்லது மட்டுமே கேட்கணும், நல்லது மட்டுமே யோசிக்கணுங்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன்.
1: ஸோ நல்ல விஷயங்களை மட்டுமே அவங்க வந்து கேட்கறதுக்கு ரேடியோ வந்து நிச்சயமாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரேடியோ கேட்க வச்சிங்க குழந்தைங்கள அப்படின்னா நிச்சயமாக நல்ல விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு போய் சேரும், அவங்களும் அதில் அப்படியே என்கேஜ் ஆயிடுவாங்க. அந்த வீடியோ அந்த ஸ்க்ரீன் டைம் எல்லாம் கம்மியாயிடும். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.
2: தேங்க்யூ ஸோ மச் மேம்.
1: ஹாய், வணக்கம். உங்கள் பேர், உங்களை பற்றி சொல்லுங்க.
3: ஹாய், வணக்கம். என் பேர் லிவ்யா.
1: என்ன பண்ணுறீங்கப்பா?
3: நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அட்வொகேட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே, நீங்க ரேடியோ கேக்குறீங்களா?
3: ரேடியோ கேட்பேன்.
1: யங்ஸ்டர்ஸ் டிராவல் பண்ணும்போது நிறைய கேட்பாங்க, சோ உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா?
3: டிராவல் பண்றப்ப கண்டிப்பா சாங்ஸ் கேட்டிருக்கோம், ரேடியோ கேட்டிருக்கேன்.
1: என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க, என்னென்ன விரும்பி கேட்டிருக்கீங்க, இதை பத்தி சொல்லுங்க.
3: விரும்பி கேட்டதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நல்லா இருக்கும். இந்த லிசனர்ஸ் சாய்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ், டூரிஸ்ட் சாய்ஸ், உழவர் மனம், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கேட்டிருக்கேன் இதெல்லாம். அப்புறம் ஒரு பட பாடல்கள், இந்த காலத்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவையானது வந்து இந்த சாங்ஸ் தான். சாங்ஸ் இல்லாம நாங்க இருக்க மாட்டோம். சோ அப்படி இருக்கப்போ ஒரு பட பாடல்கள் கேக்குறப்போ ஒரு மூவியை பார்த்த மாதிரி இருக்கும், அது பிடிக்கும் ரொம்ப.
1: ஓகே, இந்த ஃபிலிம் ரிவ்யூஸ் எல்லாம் போடுறோமே, அதெல்லாம் கேக்குறீங்களா?
3: கேப்போம். அதுவும் மூவி பாக்குற மாதிரி தானே, நம்ம மூவி போன்

0: பார்த்து பாக்குறதுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து இப்படி காதால கேட்டுட்டு நம்ம போறப்போ கேட்டுட்டு இருக்கிறது ஒரு மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது கேக்குறப்போ
1: அப்படியே ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க.
0: ஆமா, அதுலயும் ரொம்ப ரிவ்யூஸ் அவங்க கேட்டு நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மூவி பாத்துடணும் எப்படியாச்சும். அன்னைக்கு அந்த மூவி எல்லாம் பாத்துறது தான். ரேடியோ கேட்கறதுனால நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு.
1: சரி, ஓகே, உங்க லைஃப்ல உங்களை வந்து ரேடியோ எஃபெக்ட் பண்ண விஷயம், உங்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
0: அதனால் இளமை உலகம் எங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பேசுவாங்க இல்லைங்களா, அது கேட்கறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அது இந்த ஏஜ்ல எல்லாருமே வந்து ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கேட்குறப்போ நம்மளுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகுது, நம்மளும் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி நம்மளை பத்தியும் பேசணுன்ற ஆசை வருது அது கேட்குறப்போ.
1: ஓகே, சூப்பர். சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம். இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுல ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ப்ரோக்ராம், நான் வந்து இதை மிஸ் பண்ணாம கேட்பேன் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கா?
0: வானவில் ப்ரோக்ராம் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கேங்க. அந்த டைமுக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கேட்கறதுனா இந்த ப்ரோக்ராம் கேட்பேன். அது அந்த சாங் கூட கம்பேரிங் பண்ணி பண்றதுனால இப்போ கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, அதனால அது வந்து கேட்பேன். லிசனர்ஸ் சாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தரோட தாட்டை வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம், அவங்க ஒரு சாங் கேட்குற விதத்துல நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம். அதுவும் விதவிதமான சாங்ஸ் நம்ம இப்போ கேட்டோம்னாக்கா நார்மலாக ஒன்று ரெண்டு சாங்ஸ் தான் கண்டினியூவாக கேட்போம், அதுவே லிசனர்ஸ் சாய்ஸ்ன்றப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங்ஸ் கேட்பாங்க, நம்ம கேட்காத சாங்ஸ்லாம் கேட்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ லிசனர்ஸ் சாய்ஸ் நானுமே கேட்டிருக்கேன், ரெண்டு மூணு டைம் நானுமே கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, சொல்லுங்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க?
0: கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இது கேட்கணும். அந்த காலத்தில் வந்து ரேடியோ இல்லாம இருந்ததே இல்ல, இப்போ மொபைல் இல்லாம யாரும் இல்ல. சோ நம்ம குரோம்ல கூட யூஸ் பண்ணி நம்ம ரேடியோ வந்து கேட்டுக்கலாம், எந்த பிளேஸ்லனாலும் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கூட ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணணும்னு இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்ல. சோ நம்ம டிராவல் பண்றப்போ இல்ல எங்க வீட்டுல வேலை செய்யறப்போ எப்பனாலுமே வந்து நம்ம வந்து ரேடியோ கேட்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி இது கேட்கறது வந்து ரொம்ப நல்லது, இதுல வந்து பேட் திங்ஸ் எதுவுமே கிடையாது. சோ நம்மளுக்கு இந்த காலகட்டத்துக்கு நீடடான விஷயங்கள் குட் திங்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கு. சோ இத கண்டிப்பா எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை வந்து கொண்டுட்டு போகணும், அதிகமான பேர் கேட்கணும் யங்ஸ்டர்ஸ்.
1: தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ.

0: ஹலோ, வணக்கம். உங்கள் பேர், உங்களை பற்றி சொல்லுங்கள்.
1: என் பேர் டேனியல். நான் வந்துட்டு குன்னூரில் இருக்கேங்க.
0: ஓகே, என்ன பண்ணுறீங்க நீங்கள்?
1: நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன்.
0: ரேடியோ கேட்குற பழக்கம் இருக்கா? வானொலி கேட்குறீங்களா?
1: யா, கேட்பேங்க. நான் டீ கடையில் இருக்கும்போது பின்ன காரில் ட்ராவல் பண்ண டைம்லாம் கேட்டுட்ருப்பேன்.
0: ஓகே, எந்த எஃப்எம் நீங்கள் அதிகமாக விரும்பி கேட்குறீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பிடிச்சிருக்கு?
1: ஸ்டார்டிங் வந்து கோயம்புத்தூர் எஃப்எம்லாம் கேட்டுட்ருந்தேன். இப்போ கரண்ட் டைமில் வந்துட்டு இப்போ நம்ம ஊட்டியில் இருக்கிறனால ஊட்டி எஃப்எம் வந்து கொஞ்சம் விரும்பி கேட்பாங்க.
0: ஓகே, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன சொல்வீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அதிகமாக நீங்கள் கேட்குறீங்க?
1: டூரிஸ்ட் சாய்ஸ் நல்லாயிருக்கும். பின்ன மகளிர் மட்டும் அந்த விமென்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு நிறைய பேர் நோட் பண்ணதில்லை, ஆனாலும் இந்த மார்னிங் ஃபிலிம் ரிவ்யூவில் ஒன்று வரும் பாருங்க, திரைப்பார்வைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமு. ஐ திங்க் இட்ஸ் அ குட் ப்ரோக்ராம், நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரு புது டோனப்பில் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். நான் அதை கொஞ்சம் விரும்பி கேட்பேன்.
0: ஓகே, நீங்கள் வந்து பாடல் கேட்ட அனுபவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ரேடியோவோட பேசின அனுபவம், ரேடியோவில் பேசின எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.
1: யா, ஒரே ஒரு டைம் கால் பண்ணி பார்த்தேன், பட் அப்போ கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ட்ரை பண்ணும்போது ஒரு டைம் ஒரு கால் வந்துச்சு, எனக்கு அட்டன் பண்ணாங்க. எனக்கு ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று பிடிச்சிச்சு, அப்போ கேட்டிருந்தேன் அந்த மாதிரி சாங் கொடுங்க.
0: அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
1: எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இட்ஸ் குட், நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது அந்த மாதிரிலாம், ஆனால் நல்லா இருந்துச்சு.
0: ஓகே, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ரேடியோவை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
1: மீடியாஸ் மூழ்கி போன யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிகமாக வந்து இந்த ரீல்ஸ் பார்க்கறதுலையும் நீங்கள் செலவு பண்ணுறதை விட ஒரு ரேடியோ கேட்கறது மூலமாகவும் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது மூலமாகவும் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம்னு சொல்லுவேன் நான். அதாவது நீ ஃபோன்லேயே நல்ல விஷயம் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, பட் அதை சூஸ் பண்ணுறது இல்லை நிறைய பேர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தேவையில்லாத ரீல்ஸ் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. அது வந்து தேவையில்லாத விஷயம். நல்ல விஷயம் பார்க்கணுன்னா கம்பல்சரி வந்து

0: ரேடியோ கேளுங்க, ரேடியோவில் வந்து நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த ரேடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரேடியோ வந்து கேட்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ கூடிய யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணுங்க. கீப் லிசனிங். தேங்க்யூ.
1: ஹலோ, வணக்கம். உங்க பேரு, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: வணக்கம், என்னோட பேர் வந்து காவியா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஐடி செக்டரா?
2: ஆமாங்க.
1: வானொலி கேக்குற பழக்கம் இருக்கா?
2: இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நாங்க ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும் போது வானொலி கேட்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கு. அந்த நிகழ்ச்சிகள் வந்து அது மாத்திரம் இல்ல, நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுக்குறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு வந்து நாங்க அதை கேட்டு அதன்படி நாங்க அதை நாங்க பயன்படுத்திக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, மகளிர் மட்டும் அந்த ப்ரோக்ராம் வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அனுபவங்களை அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. பெண்கள் வந்து அது மூலமா நிறைய பயனடைறாங்க.
1: நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கராவும் இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா வானொலி?
2: கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் போது பொன்மாளி பொழுது அந்த மாதிரி பாடல்களை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு, பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை மணில இருந்து நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, எவ்வளவு நேரம் நீங்க கேட்பீங்க?
2: நான் ஒர்க் பண்ணும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா லேப்டாப் ஆன் பண்ணிடுவேன், எஃப்எம் ஆன் பண்ணிடுவேன். அப்படி கேட்கறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரெஷர் இருக்காது, ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்காது. கேட்டுட்டே வந்து அந்த பாடலை கேட்டுட்டே வந்து ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
1: ஓகே, ரெகுலரா கேட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்ப இந்த மாதிரி லிசனர்ஸ் சாய்ஸோ ஏதோ ஒரு சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம வந்து கேட்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா?
2: இருக்குங்க.
1: என்ன ப்ரோக்ராம் ட்ரை பண்ணிருக்கீங்க?
2: நேயர் விருப்பத்துல எனக்கு பிடிச்ச பாடலை நான் கேட்டிருக்கேன்.
1: எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்?
2: ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல கேட்டோம் அப்படின்னா நம்மளோட லிசனிங் பவரும் வந்து அதிகமாகும். போன் பாக்குறதுனால நம்மளுடைய கண்ணு ரொம்ப அதிகமா வந்து பாதிப்படையுது. சோ இந்த மாதிரி வந்து நம்ம எஃப்எம் கேட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ மேம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம். ராஜேஸ்வரி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 10 மணி.

0: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
1: திருச்சி சாரதாஸ்.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு?

0: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
0: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
0: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
0: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: சொல் அரங்கம். இன்றைய சொல் தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல்.

0: தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல். பொதுவாக தியாகம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே அம்மா அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால தான் இந்த பாட்டு நம்ம கொடுத்தோம். ஆனால் வர நேயர்கள் எல்லாருமே வந்து அம்மா அப்படின்னு சொல்லாமல் உங்களோட பார்வையில் தியாகம் அப்படின்னா என்ன தோணுது, அது வந்து தியாகத்துக்கு ஒரு மறு அர்த்தத்தை கொடுக்க ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு உருவமாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம். யாரை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க, உங்களோட பார்வையில் தியாகம் அப்படின்னா என்ன தோணுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு வார்த்தையில் நீங்கள் பதில் சொல்லிட்டு போகணும். அதற்கான விளக்கம்லாம் எதுவும் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஒரே இது சொல்ல அரங்கோ ஒரு சொல் அல்லது ஒரு வார்த்தையில் நீங்கள் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் தொலைபேசி வழியாக வந்து பதிவு பண்ணிவிட்டு போகலாம். ஆரம்பிக்கலாமா? முதல் நேயரை அழைப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வேதாரண்யம்
0: கருப்பம்பலம் சிவகுமார், சொல்லுங்க.
1: எனக்கு என்ன பொறுத்த அளவுல அம்மான்னு தான் நான்
0: சொல்லுவேன். அம்மா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: தென்பிடாக ஆனந்தன்.
0: சொல்லுங்க.
2: என்ன பொறுத்த வரைக்கும் மனைவி.
0: மனைவி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: மயிலாடுதுறை ரேவதி நகர்
0: ரவிச்சந்திரன். சொல்லுங்க.
3: நானும் சொல்ல வேண்டியது அம்மாதான்.
0: அம்மாதான். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: திருமலையராயன் பற்றி அபிராமி வடக்கு வீதி திருஷ்ணாமூர்த்தி பேசுறேன்
0: மேடம். பேசுங்க.
4: கலப்பு என்ன மேடம்?
0: தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல்.
4: நன்கொடை மேடம்.
0: நன்கொடையா?
4: ஆமா மேடம்.
0: சரி, நன்றி. உங்களோட பார்வையில் நன்கொடைன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். உடையார் பாளையம் மஜீன். தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல் காந்தியம்.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம்.
6: கருத்து
0: வேளாங்கண்ணி சொக்கலிங்க ஐயா, சொல்லுங்க கருத்தை சொல்லுங்க.
6: காரை பண்பலை தொழிலரங்க நிகழ்ச்சியை அன்பு அறிவிப்பாளர் வணங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
0: சொல்லுங்க.
6: தியாகத்துக்கு உணர்த்தல் ஒரு சொல் வந்து தாய்மை.
0: நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
7: நாகூரிலிருந்து ஏஜே எம்என் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க ஐயா.
7: தியாக திருநாள் கொண்டாடத்துக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா தியாகத்தை உணர்த்தும் சொல் கேக்குறீங்க மேடம். ஈகை.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். நயல் இருக்கீங்களா?
8: வணக்கம். நல்வாழ்த்துக்கோளும் நரசிங்கன் கடையிலும் ஏஜே எம்என்.
0: சொல்லுங்க.
8: அழைக்கலாமா?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க.
8: அம்மா.
0: அம்மா, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
9: காரை பண்பலகின் அன்பான சகோதரிக்கு இனிய காலை வணக்கம். வணக்கம் கூறுவது திருமலைராயன் பட்டினது பொறையார் ஜீவானந்த மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்?
0: நலமா இருக்கும். ஒரு வார்த்தையில பதில் சொல்லுங்கன்னா அறிமுகமே இத்தனை உளவா? சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. என்ன சொல்ல?
9: மனைவி மேடம்.
0: மனைவி, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
10: இனிய வணக்கம்.
0: வணக்கம்.
10: பஞ்சநதிக்குளம் கோவில் இளவரசன். அர்ப்பணிப்பு.
0: அர்ப்பணிப்பு, ஓகே, சூப்பர்,
10: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
11: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜபுரத்திலிருந்து முகமது இக்பால். மருத்துவர்.
0: மருத்துவர், ஓகே, நன்றி நன்றி. தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல். வணக்கம்.
12: நான் காட்டு முன்னாடி குளஞ்சியப்பன் பேசுறேங்க. தியாகத்தின் ஒரு சொல் மனைவி.
0: மனைவி, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். சொல்லுங்க.
13: மகள்கள்.
0: மகள்கள்,
13: மகள் மகள்
0: மகள்.
13: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
14: மேடம்
0: சொல்லுங்க. அம்தா.
14: பிள்ளைகள் மேடம்.
0: பிள்ளைகள், ஓகே, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். பொதுவாக அம்மா தான் தியாகம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, பிள்ளைகள் என்ன தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல, அவங்களோட பார்வையில் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம். லைனில் இருக்கீங்களா?
15: வணக்கம் மேம்.
0: வணக்கம் வணக்கம்.
15: தஞ்சை மாவட்டம் திருப்பணம் ரவி.
0: சொல்லுங்க.
15: அப்பா மேம்.
0: அப்பா, ஓகே, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னாச்சு? ஆ, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சிவகங்கை மாவட்டம் மேயான்குடி வட்டம் முனியர்ந்த சத்தியமூர்த்தி.
0: சிவகங்கை சத்தியமூர்த்தி.
1: ஆமாம் மேடம். மனைவி மேடம்.
0: மனைவி. ஓகே, நன்றி. அடுத்த நேயர்.
2: வணக்கம் அம்மா.
0: வணக்கம்.
3: முருகானந்தம் ஆசிரியர் மேடம். ஆசிரியர்.
0: ஆசிரியர். நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம். திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் மேடம். கருணை உள்ளம் மேடம்.
0: கருணை உள்ளம் வார்த்தை சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம் சொல்லுங்க.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
5: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் இருந்து அலமேலுமங்கை பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க அலமேலுமங்கை.
5: அப்பா.
0: அப்பா. நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம். மருங்கூர் ராஜவசங்கர்.
0: சொல்லுங்க ராஜி.
6: ஜெயகாத்தின் சொல் வந்து அக்கா.
0: அக்காவா?
6: அக்கா அக்கா
0: அக்கா ராஜலட்சுமி அக்கா. ஓகே நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
7: குடவாசல் சசிகலா மேடம்.
0: சொல்லுங்க சசிகலா.
7: மேடம் பெண்கள்.
0: சொல்லுங்க.
7: பெண்கள்
0: பொதுவா பெண்கள். எல்லாரும் சார்பா உங்களுக்கு நன்றி. நன்றி சசிகலா. அடுத்த நேர் வணக்கம்.
8: ஹலோ.
0: வணக்கம் சொல்லுங்க. பெற்றோர்கள். ஓகே, ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லியாச்சு. நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
9: அதே
0: ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? குமரப்பா சொல்லுங்க. தாய். நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்த நேர் வணக்கம்.
10: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
10: செவிலியர்கள்.
0: புரியல. செவிலியர். செவிலியர்கள். நீங்க நீங்க யாரு?
10: கும்பகோணம்.
0: கும்பகோணம். ஓகே ஓகே. நன்றிங்க ஐயா. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
11: வணக்கம். பாண்டியபுரம்.
0: குன்னம் பாண்டியன்.
11: ஆமா.
0: ஆ சொல்லுங்க. கண்டுபிடிக்கிறேன். அதனால் அடுத்த முறையெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் டவர் உள்ள இடத்துல வந்து பேசுங்க. நெட்ஒர்க் நல்லா இருக்கிற இடத்துல வந்து ஓப்பனான இடத்துல வந்து பேசுங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
12: வணக்கம் மேடம். கத்திரிப்புலத்துலேருந்து பாக்யராஜ் மேடம்.
0: சொல்லுங்க பாக்யராஜ்.
12: தாய் தந்தை.
0: தாய் தந்தை. ஓகே நன்றி. அடுத்த நேர் வணக்கம். 30வது நேர் வந்துட்டீங்க. அடுத்த நேர் வணக்கம். சொல்லுங்க. சொல்லுங்க லட்சுமி.
13: மகள்கள்.
0: சரி, உங்களோட பார்வையில மகள்கள்.
13: நன்றிம்மா
0: நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
14: நாகப்பட்டினம் பௌனம்மாள் கிருபாமூர்த்தி.
0: சொல்லுங்க பௌனம்மாள்.
14: தலைப்பு தான் காணாததை.
0: தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல். சொல் அரங்கம். ஒரே வார்த்தை.
14: தாய்.
0: தாய். நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். லைன்ல இருக்கீங்களா?
15: வணக்கம் மேம்.
0: வணக்கம் சொல்லுங்க. சித்ரா. என்ன ஊர் சித்ரா?

0: சீர்காழி சித்ரா சார்.
1: சீர்காழி சித்ரா, புதுசாக சீர்காழி சித்ரா ஆடை இருக்கீங்களா? ம், சொல்லுங்க.
0: ராணுவத்தினர் சார்.
1: இராணுவ வீரர்கள். ஓகே, நன்றி நன்றி. நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும்
2: பாட்டு.
3: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: உங்கள் கடை தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிய உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கோலியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் முழுவர்களுக்கான அறிவிப்புகள்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: மங்கோலியன் சூப்பர் கோல்டு இப்பொழுது விற்பனையில். மங்கோலியன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கோலியன் சூப்பர் கோல்டு. நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: தார்பாய்கள், கிரீனட், ஹவுஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்.
9: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல்.
10: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
11: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம்.
12: அம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதா அம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதா அம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRV TMT கம்பிகள். அம்மன் TRV TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம் அம்மன் TRV TMT கம்பிகள்.
13: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
14: என்ன சுனாமியா?
13: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால்ஸ் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70-க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் சொல்லரங்கம் நிகழ்ச்சிக்காக தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல் நேயர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
15: அப்பா.
1: அப்பா, நீங்க யாரு?
15: நாகூர் பாண்டியன்.
1: நாகூர் பாண்டியன், நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர் வணக்கம்.
16: வணக்கம்.
1: நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
17: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
17: ஆக்கூர்ல சரவணன்.
1: ஆக்கூர் சரவணன், சொல்லுங்க சரவணன்.
17: தாய் தான் மேடம், மிக சிறந்தது.
1: நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
18: விளக்குடி, என் செந்தில்குமார்.
1: செந்தில்குமார், என்ன ஊரு?
18: விளக்குடி. விளக்குடி
1: விளக்குடி விளக்குடி செந்தில்குமார் ஐயா, என்ன சொல்ல போறீங்க?
18: தாய்
1: தாய். நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
19: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
19: திரௌபதி விக்னேஷ்.
1: சொல்லுங்க விக்னேஷ்.
19: அம்மா.
1: அம்மா,
19: நன்றி
1: நன்றி. அடுத்த நேர்.
20: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம்.
20: நான் சிறுகாடில இருந்து மாணிக்கம் டெய்லர் பேசுறேம்மா.
1: ம், சொல்லுங்க ஐயா.
20: தாய் தந்தைமா.
1: ஆ, ஓகே, நன்றி. வணக்கம்.
21: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
21: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியில லதா பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க லதா.
21: உதவி செய்பவர்கள் மேடம்.
1: உதவி செய்பவர்கள், ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
22: வணக்கம். உலகத்திலே சிறந்த அன்பு தாய் அன்பு, தாயின் சிறந்ததொரு கோயில்.

0: உங்க பேர் சொல்லுங்க. தாய் தான். உங்க பேர் சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி இக்பால்.
0: இளையங்குடி இக்பால். ஒரு வார்த்தையில தான் பதில் சொல்லணும், சரியா? நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். விக்னேஷ். மகன் சொல்ல போறீங்களா நீங்க?
2: அன்பு.
0: அன்பு. ஓகே. அன்பு தியாகம். சூப்பர். அன்பு, உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல தியாகம் இருக்கும் இல்லையா? அடுத்த நேர். வணக்கம்.
1: உணவு
0: தியாகத்தின் மறுசொல் உணவு. வித்தியாசமா சொல்லிருக்காரு. அதை நான் அப்புறமா

0: அன்பு உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல தியாகம் இருக்கும் இல்லையா? அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், தாண்டிக்கோட்டம் தெற்கு முருகவேல்.
0: சொல்லுங்க.
1: மருத்துவர் மேடம்.
0: மருத்துவர். ஸோ ஓகே, நன்றி. அடுத்த நேர்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: மேலவாஞ்சியிலிருந்து பாத்தீங்க பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
2: பெற்றோர்கள்.
0: பெற்றோர்கள், நன்றிம்மா. அடுத்த நேர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: நெடுங்கல்லூரே பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
3: தியாகம் மருத்துவ வந்து உணவு.
0: உணவு
3: பசிக்குது, உணவு தானே.
0: சரி, ஓகே, நன்றி. தியாகத்தின் மறுசொல் உணவு, வித்தியாசமா சொல்லிருக்காரு, அதை நான் அப்புறமா யோசிச்சுப்போம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: திருவாலி சித்ரா பக்கிரசாமி.
0: சொல்லுங்க சித்ரா.
4: ஆசிரியர்கள்.
0: ஆசிரியர்கள், நன்றிமா. அடுத்த நேர் வணக்கம்.
5: ஹலோ,
0: வணக்கம்.
5: வணக்கம் மேடம். மயிலாடுதுறை கண்மணி கனகவேல்.
0: சொல்லுங்க கண்மணி.
5: கனகவேல் மேடம்.
0: சொல்லுங்க.
5: சுதந்திர போராட்ட வீரர்கள் மேடம்.
0: சூப்பர், நன்றிமா, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
6: வணக்கம் மேடம், நான் அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல் பேசுறேங்க மேம்.
0: அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல்.
6: ஆமாங்க, நான்.
0: சொல்லுங்க.
6: ஒரு சொல் தர்மம் தாங்க மேடம்.
0: என்னது?
6: தர்மம்.
0: தர்மம், ஓகே, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். தர்மம், சொல்லுங்க. யார் வந்திருக்கீங்க? வெளிப்பாளையம் சரவணன். அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
7: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்தந்த கணேசன் பேசுங்க. கருணை. கருணை,
0: கருணை, ஓகே ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம்.
8: ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ்.
0: சொல்லுங்க.
8: காவலர்கள்.
0: காவலர்கள், ஓகே, நன்றி. கொஞ்சம் இன்னும் நல்ல வித்தியாசமா யோசிக்கிறாங்க நேயர்கள். சொல்லுங்க சொல்லுங்க. நான் இப்ப தியாகம் பண்ணிட்டு
9: இருக்கேன்.
0: சரி, கொஞ்சம் நகர்ந்து வாங்க. தலையிலே அடிக்கிற மாதிரி இருக்கு.
9: அம்மா.
0: அம்மா, சரி, நன்றி. பவானி, வணக்கம். யார் வந்திருக்கீங்க? தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல் அப்படின்னு நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 50 நேயர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த நேர் நம்ம அழைப்போம். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்களா? வெளிப்பாளையம் அன்பரசி. சொல்லுங்க.
10: விட்டு கொடுத்து போதல்.
0: விட்டு கொடுத்தல், ஓகே, நன்றிமா. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், பேசுறீங்களா? அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம்.
11: போனேரி வட்டம் ஆதிவராகநல்லூர் முருகன் பேசுறேன்.
0: ஆதிவராகநல்லூர் முருகன். சொல்லுங்க.
11: அன்பு.
0: அன்பு, ஓகே, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். திருப்பங்கூர் ஜெயந்தி குமார். சொல்லுங்க ஜெயந்தி.
13: அம்மா அப்பா மேடம்.
0: ஓகே மேம்,
13: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? அடுத்த நேரம் அழைப்போம். வணக்கம்.
14: வணக்கம்.
0: வணக்கம்.
14: அப்போ கார்த்திகேயன் பூந்தோட்டம்.
0: பூந்தோட்டம், கார்த்திகேயன், சொல்லுங்க.
14: தியாகத்தின் ஒரு சொல் தாய்.
0: தாய், நன்றி. அடுத்த நேரம் வணக்கம்.
15: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
15: ஆக்கூர் தீபா பேசுற மேடம்.
0: சொல்லுங்க தீபா.
15: அம்மா அப்பா மேடம்.
0: அம்மா அப்பா, சரி, நன்றிமா. அடுத்த நேரம் வணக்கம்.
16: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் பட்டியில் இருந்து சந்திரசேகர்
0: பேசுறேன்.
16: ஒற்றை சொல் கேள்வி சொல்லுங்க.
0: தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல்.
16: தானம் அப்படின்னு சொல்லுவேன்.
0: சரி, ஓகே, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
17: வணக்கம். அலம்பா ராமன்.
0: சொல்லுங்க ஐயா.
17: தாய் மேடம்.
0: தாய், நன்றி, வணக்கம்.

0: நலமா இருக்கும். சொல்லுங்க. பேரலம் செந்தில் கண்ணன்.
1: செந்தில் கண்ணன் பேரலம். தாய், தாய், தந்தை, மனைவி.
0: ஓ, மூணு பேரும் சேர்த்து சொல்லிடுவோம். எதுக்கு வந்து? நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: பொம்மல் கர்ணன்
0: சொல்லுங்க.
2: பாசம்,
0: பாசம், அன்பு, பாசம். நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். நேரம் 10:27 தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல் அப்படின்னு கேட்டிருந்தேன். நேர் லைனில் இருக்கீங்களா? நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாமா? விளம்பரம் கேட்போம். நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: வாங்க கோடைய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
6: நம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சி இருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல், அடுத்த சொல் என்ன? அடுத்த நேர் யாரு அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
9: தேரெழுந்தூர்லேருந்து முத்தழகி பேசுகிறேன் மேடம்.
0: தேரெழுந்தூர், முத்தழகி. சொல்லுங்க முத்தழகி. பேர் அழகா இருக்கு.
9: தேங்க்யூ மேடம்.
0: சொல்லுமா?
9: அம்மா, அம்மா தான் மேடம்.
0: அம்மா தான் அப்படின்னு சொல்றீங்க, நன்றிமா. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
10: தென்னங்குடி
0: பாலபுத்திரன். என்ன படிக்கிறீங்க? ஐந்தாம் வகுப்பு படிக்கிறீங்களா? சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க?
11: உங்க
0: பேர் சொல்லுங்க. எனக்கு புரியல. நீங்க ரேடியோ பக்கத்துல நின்னு பேசுறீங்கன்னா அப்புறம் உங்க பேர் மற்றவர்களுக்கு எப்படி கேட்கும்? நீங்க வந்து பேசுறது கேட்கணும்னு நீங்க நினைச்சா நீங்க உங்களோட பெயர்லாம் எப்படி எங்களுக்கு தெரியும்? அடுத்த முறை நல்லா ட்ரை பண்ணுங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். கொஞ்சம் நகர்ந்து வாங்க, இல்லாட்டி கட் பண்ணிட்டு நான் அடுத்த நேர வாய்ப்பு கொடுப்பேன். வணக்கம்.
12: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
12: மேடம் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க யாருங்க சொல்லுங்க?
12: என் மகள்களின் பெற்றோர்.
0: அத்திங்களா சுத்தி வளைச்சு நம்மளே கட்டுறோம்ல. நன்றிமா, நன்றி. அடுத்த நேரம் வணக்கம்.
13: வணக்கம்.
0: நேரம் 10:31 ஆகுது. தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல் என்ன சொல்ல போறீங்க? நேரில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுத்துருமா? அடுத்த நேர் வணக்கம். தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல் அப்படின்னா நேயர்கள் வந்து இது வரைக்கும் ஒரு 68 நேயர்கள் வந்திருந்தாங்க. அடுத்த என்னன்னு தெரியல, பிரேக் விட்டுட்டு காஃபி குடிக்க போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வருவோம். அடுத்த நேயர்கள் நம்ம இணைப்பில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வராங்க, அவங்களை சந்திப்போம். வணக்கம்.

0: சொல்ல அரங்கம் நிகழ்ச்சியில் தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல் அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்த நேயரும் அவங்க இன்னும் கட்டாயிச்சு விளம்பரம் கேட்டுட்டு அடுத்த நேரம்
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: ஆ சொல்லுங்க.
3: நான் குத்தாலத்திலிருந்து டைலர் சண்முகம் பேசுறேன்.
0: குத்தாலம் சண்முகம், சொல்லுங்க ஐயா.
3: கருணை. கருணை.
0: கருணை. நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். நம்ம முகநூல் பக்கத்துலேயும் வந்து நம்ம வந்து ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, சொல்லருங்கம் நிகழ்ச்சிக்காக தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல். நேயர்கள் வந்து அதுலேயும் வந்து பதிவு பண்ணிட்டே இருக்காங்க, அதை நம்ம படிக்கலாம். இப்போ ஒரு நேர் வராங்க, அவங்களை நம்ம கேட்கலாம். வணக்கம். என்ன சிந்தல் தெரியல, தொலைபேசி இணைப்பு வந்து நேயர்களுக்கு கிடைக்கலையா என்னன்னு தெரியல. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். என்னது லதாவா? கௌசிகா சொல்லுங்க. கௌசிகா மனம் பணமா? மனம். ஆ மனம். என்ன சொல்றீங்க கௌசிகா? அம்மா சொல்லுங்களேன் என்ன
4: சொல்றாங்கன்னு.
0: மரம். ஆ சூப்பர் சூப்பர். ஓகேம்மா ஓகேம்மா, நன்றி நன்றிம்மா நன்றி. ஆ சொல்லுங்க கௌசிகா, என்ன ஊரு?
4: ரோட்டு மேல கார்ல நாளைக்கு சொல்லலாம்.
0: ஓகே, அவங்க ரைம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். மரம் சொல்லிருக்காங்க கௌசிகா, என்ன ஊருன்னு சொல்ல சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க.
3: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம்.
3: மானாம்பேட்டையில இருந்து சரவணன்.
0: மானாம்பேட்டை.
3: ஆமா. தியாகத்தை குறிக்கும் ஒரு சொல் என்னோட அம்மா.
0: ஓகே நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். தியாகத்தை குறிக்கும் ஒரு உணர்த்தும் ஒரு சொல். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
5: இரண்டு கடலங்குடி பிரபாகரன்.
0: இரண்டு கடலங்குடி பிரபாகரன் சொல்லுங்க.
5: புத்தகம். புத்தகம்.
0: புத்தகம்.
5: ஆமா மேடம்.
0: புத்தகம் தியாகம்.

0: சரி, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, நான் ஆனந்த்.
0: எனக்கு கிடைக்கல, நல்லா தெளிவாக பேசுங்க.
1: ஹலோ,
0: சொல்லுங்க.
1: நாகம்பாடி
0: நாகம்பாடி ஆனந்தன்.
1: ஆம்,
0: சொல்லுங்க ஆனந்தன்.
1: பாசம்.
0: பாசம். நன்றி. நேயர்களுக்கு வந்து அலைபேசி எண்ணில் வராங்க, அப்புறம் 231 231 வராங்க, அப்புறம் 299 480 299 580 இந்த இரண்டு எண்களையும் நேயர்கள் கிடைக்கலையான்னு தெரியல. இந்த இரண்டு எண்களுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அலைபேசி எண்ணில் வர நேயர்களுக்கு தெளிவாக பேசுகிறாங்க. அலைபேசி எண்ணுக்கு வாங்க நேயர்கள். அடுத்த நேரை நம்ம அழைப்போம். வணக்கம். வணக்கம். மேலவாஞ்சூர் சுதாகரன்.
1: சேகர். சேகர்.
0: சேகர். சொல்லுங்க சேகர்.
1: என் சகோதரி அமுதம்.
0: ஓ, சகோதரி. நன்றி நன்றி நன்றி. சேகர் சகோதரியை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேர் வணக்கம். ஒரு இணைப்புல தான் நேயர்கள் வந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்.
2: செல்வி, மருதப்பட்டினம். செல்வி.
0: மருதப்பட்டினம். மருதப்பட்டினம். செல்வி
2: மகள்.
0: மகள். ஓ, மகள் பேர் என்ன?
2: இந்திரா பிரியதர்ஷினி.
0: ஓகே, சூப்பர்மா, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கீங்களா? அடுத்த நேர அழைப்போம். வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: புதுக்குடி
0: சித்ராவா? புதுத்துறை. புதுத்துறை. சீர்காழி புதுத்துறையா?
3: அம்மா அப்பா.
0: அம்மா அப்பா. சரிங்கம்மா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ரெடியா பக்கத்துல நிற்காதீங்க. ரெடியா பக்கத்துல நிற்காதீங்க. சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க.
4: வணக்கம்.
0: வணக்கம். மயிலாடுதுறை. கதிர்வேல். சொல்லுங்க.
4: அம்மா.
0: அம்மா.
4: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. ஆக்கூர். ஆக்கூர். சூர்யா. சொல்லுங்க சூர்யா. துரத்தல். ஓகே, நன்றிம்மா. அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: தஞ்சை மாவட்டம் திருபுவனம். அன்னை சேவியர். நலமா இருக்கிறம்மா?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க ஐயா.
5: என்னை பெற்ற எடுத்து தாய்மா 10 மாசம் வயிற்று சொந்த.
0: நன்றி நன்றி. அம்மா அம்மான்னு சொல்லிட்டீங்க, நன்றி. அடுத்த நேர் துரத்தல். தியாகம் அப்படின்னாலே துரத்தல் தான் இல்லையா? நமக்கு எது துன்பம் தருதோ அதை துறந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசு அமைதியாக இருக்கணும்னாக்க நம்ம இது ஏதாவது ஒரு பொருளோ அல்லது ஒரு உறவு மீது அதிக ஈடுபாடு கொள்ளும்போது அது வந்து கண்டிப்பாக துன்பம் கொடுக்கும். இப்போ அமைதியாக இருக்கணும்னா அதை வந்து நம்ம துறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் வந்திருக்கீங்க?
6: தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரையிலிருந்து அனிஷா பேசுகிறேன்.
0: அணைக்கரை. அனிஷா. சொல்லுங்க அனிஷா.
6: என்னுடைய கணவர்.
0: கணவர். அப்படி என்ன தியாகம் பண்ணிட்டாங்க?
6: என்னை விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்காங்கல்ல, அதனால.
0: ஓ, இல்லை நீங்கள் நான் என்ன நினச்சேன், நம்ம குட்டுக்கிற தாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்ல போறீங்கன்னு நினச்சேன். ஓகேம்மா ஓகேம்மா. ஓகே, நன்றிம்மா நன்றிம்மா. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
7: வண்ணத்தர் நாகராஜன்.
0: சொல்லுங்க.
7: உழைப்பு.
0: உழைப்பு. உழைப்பு, தியாகம். சரி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
8: ஹலோ.
0: சொல்லுங்க.
8: சீர்காழியில இருந்து பாலச்சந்திரன் பேசுறேன்.
0: சீர்காழி பாலச்சந்தர். சொல்லுங்க ஐயா.
8: காலத்தில் தகுந்ததெல்லாம் தியாகம்.
0: காலத்தில். இன்னொரு முறை சொல்லுங்க பாலச்சந்தர். காலத்தில் புரியலையே, கலந்ததெல்லாம் தியாகம் சொன்னார என்னன்னு சொல்லியே, ஏதோ ஒரு மாற்று கருத்து, வித்தியாசமான ஒரு கருத்து சொல்ல வந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க.
9: ஹலோ. வணக்கம். தாராசுரம் யோகநாதன். தாய் தந்தை.
0: தாய் தந்தை. நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
10: அடியூர் மாவட்டம் தொழுதாளமேடு ராமலிங்கம்.
0: தொழுதாளமேடு ராமலிங்கம். சொல்லுங்க. நன்றி நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர் வணக்கம்.

0: ஹலோ.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேடம். உட்கோட்டை ஜிஆர் வேல்முருகன்.
1: உட்கோட்டை வேல்முருகன். ஆ, சொல்லுங்கள்.
0: பெற்றோர்கள் தான் மேடம்.
1: பெற்றோர்கள். நன்றிங்க ஐயா. அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, காரைக்கால் சாந்தி. சொல்லுங்க. அம்மா அப்பா. ஓகே, நன்றி சாந்தி, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
3: குத்தாலம் தையல் கலைஞர் ராஜா.
1: குத்தாலம் ராஜா. ஆ, சொல்லுங்க.
3: பெருமை.
1: பெருமையா? தியாகம், பெருமை, இப்படி வரும். என்ன சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு.
3: ஹலோ,
1: சொல்லுங்க. பெருமையா?
3: ஆ, பெருமை.
1: பெருமை.
3: ஆ, பெருமை.
1: அது எப்படி வரும்னு தெரியல எனக்கு. ஓகே, நன்றி. உங்களோட பார்வையில் சொல்லியிருக்கீங்க, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல். தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல்.
3: உணர்த்தும்
1: தியாகம். வேற சொல் சொல்லுங்க.
3: நான் வந்து வஞ்சூர்ல இருந்து வீரமுத்து தங்கையா பேசுறேன். நான் திருவாரூர் மாவட்டம்.
1: சரி, யோசிச்சிருக்கலாமே. தியாகம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு வார்த்தையில சொல்லுங்க. தியாகம் என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு?
4: பெண்மை.
1: வணக்கம். தென்னங்குடி புனிதவதி. சொல்லுங்க புனிதவதி. நன்றி. சிறுகாழி தென்னங்குடி புனிதவதி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா.
5: எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்.
1: சொல்லுங்க கலாவதி.
5: விட்டு கொடுத்தல்.
1: விட்டு கொடுத்தல். நன்றி,
5: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம். நம்ம இப்போ முகநூலில் என்ன கருத்துலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல். கோமல் சரவணன் சொல்லியிருக்காங்க துரத்தல் அப்படின்னு. அனுஷியா சங்கர் பனங்காட்டாங்குடியிலிருந்து ஈகம் அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் வந்து தியாகம் என்பது ஒரு சொல், அன்பு அரவணைப்பு தியாகம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சத்தியபம்மா என் ஆசிரியர் ஆண்டி மடம் கார்த்திகேயன் விட்டு கொடுத்தல் திருமணஸ்தானம் வீரசுந்தரி தானம் தானம்னு சொல்லியிருக்காங்க. பாரிவள்ளல் அங்கே வந்துட்டாங்க, லைனில் வந்துட்டாங்க. மும்பை நடராஜன் துரத்தல் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி தாய் தந்தை. கடலூர் துறைமுகம் சுரேஷ் துரத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக அந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. தனக்கு தேவையான ஒன்றை நன்மைக்காகவோ அல்லது உயர்ந்த இலக்கிற்காகவோ மனமுவந்து விட்டு கொடுப்பது தியாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமையான ஒரு கருத்து. அடுத்தது இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் குடும்பத் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய்மை விருதாச்சலம் அரச குழி ராஜான். அமிர்தராயன் கோட்டை ஜெயந்தி அம்மான்னு சொல்லியிருக்காங்க. திருக்கண்ணபுரம் ஆனந்த் அப்பா சொல்லியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி லைனில் வந்த நேர்களே நிறைய நேர்கள் வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க. விட்டு கொடுத்தல் மருதூர் கணேசன் விட்டு கொடுத்தல் சொல்லியிருக்காங்க. அவரைக்காடு வித்யா வீரமணி அம்மா அப்பா. அதம்பார் கலைச்செல்வி விட்டு கொடுத்தல். புதுத்துறை ஓவியஸ்ரீ பெண்மை. செங்குந்தபுரம் சாந்தி இளங்கோவன் தியாகம். ஸ்ரீதர் காரைக்கால் ஸ்ரீதர் தர்மம். முள்ளக்காடு பாபு சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம்.
7: நிறைவில் மோகனா பேசுறேன்.
1: நிறைவி.

0: மோகனா சொல்லுங்க, ரகசியமா பேசுங்க.
1: ஃபர்ஸ்ட் நைட் தான்.
0: அது இல்ல இல்ல, முதல் முறையா நீங்க நிகழ்ச்சிக்கிறீங்க?
1: ஆமா ஆமா, முதல் முறையா தான். சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கு. நீங்க தான் தேகத்துக்கு, நீங்க தான்.
0: நானா?
1: ஆமா, நீங்க ரேடியோல இல்ல ரெக் பண்றாங்க எல்லாரும். அந்த காதுல அந்த சத்தம் கேக்குறது எப்படி வலிக்குன்னு தெரியும்.
0: அது சொன்னேன், தலையில அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி காதுல வாங்கிருக்கீங்க?
1: இல்ல, நான் ரொம்ப நாளாவே கேப்பேன்.
0: நானு சரிமா,
1: வலிக்கிறது கஷ்டமா இருக்குன்றது தெரியும். பொறுமை, பிளஸ் பொறுமை.
0: சரி, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்பப்ப கோவம் வருது, பொறுமையா இருங்கன்னு சொல்றீங்க. நன்றி நன்றி. ஓகே, வேற என்ன பொறுமை எடுத்துக்கலாமா உங்க கருத்து?
1: பொறுமை
0: சொல்லுங்க. ராஜேந்திரன் ஐயா, சகிப்பு தன்மை. நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
2: மேடம் வணக்கம். மேடம், நாகை மாவட்டம் மஞ்சக்குடியில் முடிசேகர். உணர்வு
0: மஞ்சக்குடி,
2: மஞ்சக்கொள்ளை முடிசேகர். மேடம்,
0: மஞ்சக்கொள்ளை முடிசேகர்,
2: நாகப்பட்டினம் அருகே.
0: ஆ ஓகே, மஞ்சக்கொள்ளை. உணர்வுன்னு சொன்னீங்களா?
2: ஆமாம் மேடம்.
0: உணர்வு, தியாகம். உணர்வு, உணர்வுகளை விட்டு கொடுத்தது தான் தியாகம் இல்லையா? உணர்வுகளை துரத்தல் தான் தியாகம்.
2: வணக்கம்.
0: நேரம் காலை 10:49 ஆயிட்டு. தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல். இதுவரைக்கும் ஒரு 96 நேர்கள் வந்திருக்கிறாங்க. தொலைபேசி இணைப்பு வேற அப்பப்ப கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அடுத்த நேர் வணக்கம் சொல்லுங்க. லைன் இருக்கீங்களா?
3: வானாதிராஜபுரம்.
0: வானாதிராஜபுரம், ஆ சொல்லுங்க. வானாதிராஜபுரம். வானாதிராஜபுரத்துல உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? என்னது இது? ஆ சொல்லுங்க.
3: அலிமான்ட்ட கூப்பிடுவாங்க.
0: என்னது?
3: அலிமான்.
0: உங்க பேர் அலிமாவா?
3: ஆமா, அலிமா தான்.
0: அத சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப கருத்து சொல்லுங்க.
3: எங்க அப்பா,
0: அப்பா தான். அப்பா அம்மா,
3: அப்பா தான்.
0: ஓகே, நன்றிமா, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். இல்லையே, சவுண்ட் கம்மியா இருக்கே. சொல்லுங்க, பேசுங்க. இப்ப
4: சீர்காழி தென்னங்குடி விஜயா முத்துக்குமார்.
0: சீர்காழி தென்னங்குடி விஜயா முத்துக்குமார், சொல்லுங்க.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
4: பூமி தாய்.
0: பூமி தாய், பொறுமையா இருக்கிறனால. நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
5: ஹலோ,
0: வணக்கம்.
5: வணக்கம்
0: சொல்லுங்க.
5: வல்லமிடுகம்மா.
0: வல்லமிடுகு,
5: ஏழுமலை.
0: வல்லமிடுகு ஏழுமலை, சொல்லுங்க.
5: அமைப்பாளர். ஹலோ,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
5: என் பேர் ஏழுமலை. எங்க வீட்டுக்கார மொபைல் பத்மாவதி.
0: சரி, தியாகம் என்னன்னு சொல்லுங்க.
5: அப்புறம் வேற என்ன சொல்லுங்க? தாய் தாய் தாய் ஏதாவது சொல்லுங்களா? தாய் அம்மா பேர் வந்து.
0: ஓகே, தாய் அம்மா. சரி, அம்மா பேர் சொல்லிடுங்க.
5: அம்மா பேர் துளசி.
0: துளசி, துளசி அம்மா தான் உங்களுக்கு தியாகம் அப்படின்னு சொல்றீங்க.
5: ஆமா.
0: ஓகேம்மா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க. அடுத்த நேர் வணக்கம்.
6: ஹலோ,
0: வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
6: தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சுவாமிநாதன். எங்கள் நின்று தம்பி போடும் காரைக்கால் பொன்பிளைக்கு காலையில் தம்பி வணக்கங்கள். உங்களுக்கு ஆகட்டும். இன்னைக்கு இந்த விட்டு கொடுத்தல் கெட்டு போவதில்லை என்றும்.
0: விட்டு கொடுத்தல், நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
7: ஹலோ.
0: வணக்கம்.
7: வணக்கம் மேடம். கோவையில் இருந்து ராஜேஷ்.
0: சொல்லுங்க.

0: இயற்கையை பாதுகாக்க அல்லும் பகலும் பாதுகாக்கக்கூடிய முப்படை வீரர்கள் ராணுவம் மேடம்.
1: நன்றி, நன்றிங்கய்யா. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் சொல்றீங்க.
1: வணக்கம்.
2: நான் திருப்பூர் மாநகர் மணரை பாலப்பாளையத்துல இருந்து சேரங்கத்துல பேசுறேன்.
1: ரங்கசாமி,
2: இது அர்ப்பணம் வந்து ஈகை நாள்
1: ஈகை நாள் அப்படின்னு சொல்றீங்க. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், பேசுறீங்களா? பாட்டு கொடுக்கவா? வேற நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், நம்ம முயற்சி பண்ணா. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
3: அன்பு சகோதரிக்கு. வணக்கம்.
1: வணக்கம்.
3: பாரியங்கவல் என்ன சொல்லுங்கள்.
1: சொல்லுங்க ஐயா.
3: தாய் தந்தை தான்.
1: தாய் தந்தை தான். நன்றி, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: நான் கடலூர் மாவட்டத்திலிருந்து காட்டுமன்னார் கோயில் முள்ளங்குடியிலிருந்து மகாதேவன் பேசுறேன்.
1: முள்ளங்குடி மகாதேவன்.
4: மகாதேவன்,
1: மகாதேவன் சொல்லுங்க. மகாதேவன்
4: என்ன மேடம் தலைப்பு?
1: தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல்.
4: தியாகத்தை விட்டு கொடுத்து போதல்.
1: விட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்றீங்க.
4: ஆமா,
1: நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
5: ஆண்டிப்பாளையம் மதனசேகர்.
1: சொல்லுங்க ஐயா.
5: விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்து போனாலே அது வந்து தியாகம் மாதிரி தான் மேடம்.
1: விட்டு கொடுத்தல். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்மா. தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து அணக்கரை பக்கம் கோணாம்பள்ளத்திலிருந்து பேசுறேம்மா.
1: கோணாம்பள்ளம்.
6: ஆமா, ஹிலரத்னிசா.
1: என்ன சொன்னீங்க, பேர் சொல்லுங்க.
6: ஹிலரத்னிசா.
1: ஹிலரத்னி. ஓகே,
6: ஹிலரத்னிசா.
1: சரி, ஓகே, ஹிலரத்னிசா. சொல்லுங்க.
6: அம்மா.
1: அம்மா.
6: அம்மா.
1: ஓகேம்மா, நன்றிம்மா.
6: சரி, ஓகே,
1: நன்றி. வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
7: ஜி பிரபாகரன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க பிரபாகரன்?
7: தேகம் தான் மேடம்.
1: புரியல பிரபாகரன்
7: சொல்லுங்க மேடம்.
1: குரநாட்டு கருப்பூர் பிரபாகரனா?
7: ஆமாங்க மேடம்.
1: என்ன சொல்ல போறீங்க?
7: அப்படின்னு
1: சொல்லிருக்கிறாரு பிரபாகரன். அடுத்த நேயர் வணக்கம்.
8: அன்னை
1: தெரசா தியாகம். ஓகேம்மா, நன்றி, நன்றிம்மா. அடுத்த நேர் வணக்கம்.
9: ஹலோ.
1: வணக்கம்.
9: மகாராஜபுரம் திலகவதி பேசுறேன் மேடம்.
1: மகாராஜபுரம் திலகவதி. எந்த மகாராஜபுரம்?
9: உஞ்சிகுடி மகாராஜபுரம்.
1: உஞ்சிகுடி மகாராஜபுரம் தானா? திலகவதி சொல்லுங்க.
9: விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை.
1: சரி, விட்டு கொடுத்தல்னு சொல்றீங்க.
9: ஆமா.
1: ஓகே, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். பாத்தீங்களா,
10: தஞ்சை மாவட்டம் திருவிழு மணிவாசகம்.
1: தஞ்சை மாவட்டம்
10: மணிவாசகம்.
1: மணிவாசகம் பேரு, ஊர் பேரு
10: என்ன
1: சொல்லுங்க?
10: தலைப்பு
1: தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல். ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லுங்க.
10: தாய்மை.
1: தாய்மை. சரி, உங்க ஊர் பேர் சொல்லுங்க.
10: தஞ்சை மாவட்டம் துகிலில் இருந்து மணிவாசகம்.
1: துகிலி மணிவாசகம். ஓகே, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம்.
1: நேரம் 10:57 ஆயிட்டு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல். அடுத்த நேர்கள், இப்போ நிறைய நேர்கள் வந்துட்டே இருக்காங்க, இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் அவங்கள சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: விருதியூர் நதியா மேடம்.
2: சொல்லுங்க நதியா.
3: அம்மா தான் மேடம்.
2: அம்மா தான் அப்படின்னு சொல்றீங்களா? தேவியா?
3: ஆமா ஆமா.
2: ஓகே, நன்றி நதியா. அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
2: சொல்லுங்க ஜோதிலட்சுமி.
4: அம்மா.
2: அம்மா சுருக்கமா சொல்லிட்டீங்களே, நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். தியாகத்தை உணர்த்தும் ஒரு சொல் அப்படின்னு முகநூலில் கொடுத்துருக்காங்க, அது நம்ம படிச்சிட்டோம். இது வரைக்கும் ஒரு 113 நேயர்கள் வந்து தியாகத்தை உணர்த்தும் சொல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய சொல் அரங்கம்.

வணக்கம் தோழிகளே. இன்றைய நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பூ எது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கோம். உங்களோட பதில்களோட அழைங்க 0-4-3-6-8 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 2-9-9-5-8-0 இந்த எண்களில் வாங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு பாடல் கேட்டுடலாம். உங்களோட பதிவுகளை முகநூல்லையும் நீங்கள் பதிவேற்றம் செய்யுங்க, கடைசியாக நாங்கள் அதையும் படிப்போம்.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பூ எது அப்படின்னு கேட்டிருக்கோம். பெண்களுக்கே பொதுவாக வந்து பூலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி பூக்கள் பிடிக்கும். இப்போ வர நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்கலாமா? வணக்கம்.
7: வணக்கம் தோழி.
6: சொல்லுங்க தோழி, உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்?
7: எனக்கு வந்து சரக்கொன்றை ரொம்ப பிடிக்கும் தோழி.
6: நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர் என்ன?
7: தோப்புத்துறை சங்கரி.
6: சரிங்க. என்ன பூ சொன்னீங்க? சரக்கொன்றையா?
7: சரக்கொன்றை தோழி. ஒயிட்டும் எல்லாவும் கலந்த மலரா இருக்கும்.
6: ஆமாமா, இப்ப கூட நிறைய சீசன் போல இருக்கு, எல்லா மரங்களையும் இருக்கே.
7: ஆமா தோழி, மேக்சிமம் ரோட்டோரமா பாக்கலாம் இந்த பூவை. எனக்கு வந்து வாசம் இல்லாத மலர் தான், ஆனா நான் ரொம்ப நேசிக்கிறேன் மலர் தோழி.
6: ஓஹோ, சரிங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு வந்து ராட்டினம் படத்துல இருந்து அசத்தும் அழகு, அப்படியே நிலவு, எயில்மதி, 100.3.
6: ஓ சரிங்க, ரொம்ப நன்றி.
7: நன்றி தோழி.
6: உங்களுக்கான பாடல் வரும்.
7: நன்றி தோழி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பூ எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா. இப்போ அடுத்து வர நேயர் என்ன பூ சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: ஆ, வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: கொல்மாங்குலேருந்து அருள்ஸ்ரீயா பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: ஆ, நல்லா இருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
3: ஆ, நல்லா இருக்கேன் மேடம்.
2: சரிங்க, உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்?
3: எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும் மேடம்.
2: ஆ, என்ன கலர்?
3: எனக்கு வந்து இந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களே மேடம்.
2: ஓஹோ, ஆ,
3: அந்த ரோஸ் ரொம்ப பிடிக்கும் மேடம்.
2: ஆஹா, சரிங்க. நல்லா வாடையாகவும் இருக்கும்ல அது.
3: எனக்கு வந்து தாய் மனசுலேருந்து துது இலையில அரைச்ச அந்த பாட்டு வேணும் மேடம்.
2: ம், சரிங்க, கண்டிப்பாக போட்டுடலாம். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி.
3: நன்றிங்க மேடம்.
2: ஆ,
4: துது வளையல அரைச்சே தொண்டையில தான் நினைச்சே

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நேயர்களுக்கு கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே வாங்க, அடுத்து எந்த நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க, என்ன பூ சொல்றாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க, உங்க பெயர் என்ன?
3: ஆப்பூர் தீபா ஜெயசில மேடம்.
0: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கேன் மேடம். பூக்களை பத்தி கேட்டிருக்கீங்க. பூக்கள்னா எல்லா பூக்களுமே எனக்கு பிடிக்கும் மேடம், ரொம்ப பிடிக்கும். இதுல ரோஸ் ரொம்ப பார்க்க அழகா இருக்கும், நம்ம வச்சுக்கவும் மாட்டோம், அதை பார்த்துக்கிட்டேதான் இருக்கும். வாங்கினா அதை பார்த்து பார்த்து அதோட ஒரு ஒரு இதழும் அழகழகா எப்படி இதெல்லாம் வந்துருச்சு ரசிப்பா பூக்களை பார்த்து.

0: செருப்பா எதுவும் கலர் இருக்கா?
1: அது ரொம்ப ரெட்டா பெங்களூர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல மேடம்.
0: ஆமா
1: இருக்கும், இதழும் பெரிய பெரிய இதழா இருக்கும், பூத்துக்குன்னா ஒரு கை அளவுக்கு விரிஞ்சு வரும்.
0: அப்ப உங்க வீட்டுல செடி எல்லாம் வச்சிருக்கீங்களா? ரோஜா செடி?
1: ரோஜா செடி வச்சிருந்தேன் மேடம், செத்துருச்சு.
0: ஓஹோ, சரி.
1: எல்லாம் வச்சிருந்தேன், சரி ரெட் வச்சிருந்தேன், அரிசி வச்சிருந்தேன்.
0: என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: கரிசக்காட்டு பூல இருக்கு மேடம், மனசு இருக்கா மனசு இருக்காங்கிற பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: ம், சரிங்க. மறுபடியும் செடி வைங்க.
1: ஆ வெச்சிருங்க.
0: ரொம்ப நன்றிங்க
1: மேடம்.
0: ஆ

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பூ எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து வர நேயர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கங்க, எங்கே இருந்து அழைக்கிறீங்க, உங்க பேர் என்ன?
3: தில்லையாடியில இருந்து சந்தாமரை பேசுறேங்க மேடம்.
2: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுக்கிட்டு இருக்கேங்க மேடம்.
2: உங்களுக்கு பிடிச்ச பூ எது?
3: மல்லிகைப்பூ தாங்க மேடம் பிடிக்கும்.
2: சரிங்க, என்ன பாடல் வேணும்?
3: பாடல் சொக்கத்தங்கத்துல இருந்து என் தன்னல் நிலவுக்கு என்னாச்சு போடுங்க மேடம்.
2: சரிங்க, பாடல் கண்டிப்பா வரும், கேளுங்க.
3: நன்றிங்க மேடம்.
2: நன்றிங்க.

0: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பூ எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கான போஸ்டரும் கூட நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செஞ்சுருந்தோம். அதுக்கான கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நாகூர் காமிலா ஃபர்மின்னு சொல்லியிருக்காங்க, மல்லிகை பூ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி சொல்லியிருக்காங்க, மல்லிகை டிசம்பர் பூ அப்படின்னு. அதுக்கப்புறம் மீனாட்சி அவங்க காட்டு மன்னார் கோயிலுன்னு சொல்லியிருக்காங்க, சூரியகாந்தி பூன்னு. ஐயாவாடி கனிமொழி சொல்லியிருக்காங்க, மல்லிகை பூன்னு. குண்டுமல்லி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கொடிக்கால் பாளையம் ஃபைரோஸ் பானு. அடுத்து நேயரை சந்திக்கலாம். வணக்கங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: திருமுலப்பாண்டிலிருந்து வீரசுத்தி பேசுறேங்க மேடம்.
0: சரிங்க, என்ன பூ உங்களுக்கு பிடிக்கும்?
1: டிசம்பர் பூக்கள்தான் மேடம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: எல்லா பூவுமே பிடிக்குமா? டிசம்பர் பூல எல்லா கலரும்
1: என்ன
0: பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: டிசம்பர் பூக்கள் படத்துல இருந்து அழகா செழித்தது அந்த நிலவு அந்த படம் கொடுங்க மேடம்.
0: பாடலுமே டிசம்பர் பூ படமா? சரிங்க, உங்களுக்கான பாடல் வருது. நல்லா இருக்காங்க, நன்றிங்க. சரிங்க.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பூ எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்காக முகநூல் பக்கத்தில் போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து இப்போ படிக்கிறேன். அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் பிடிச்ச ரோஜா பூ தான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, எல்லா பூக்களுமே ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் ரொம்ப பிடிச்சது குண்டுமல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நக்கம்பாடி சுதா சொல்லியிருக்காங்க ரோஜா பூன்னு. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடிச்சது ரோஜா பூ அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன நேயர் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்கலாம். வணக்கங்க.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: சாந்தி பேசுறேன் மேடம்.
0: ஆ சரிங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: 1 மணி படத்துலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
0: ஆ சரிங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: உங்களுக்கான
0: பாடல் வரும்.
1: நன்றி மேடம்.
0: நன்றிங்க.

0: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் ஷேகர் டெக்டைல்ஸ் நியூ ஷேகர் காரைக்காலின் உழவர்களுக்கு நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல்லமது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை விளம்பரதர நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில்.

0: வாங்கி தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.

0: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பூ எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கான போஸ்டர் வந்து நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செஞ்சிருந்தோம். அதுக்கான கமெண்ட்ஸை பார்க்கலாம். புதுத்துறையிலேருந்து சித்ரா தேவி அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச பூ வந்து ரோஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரவிக்குமரன் அவங்க சொல்லியிருக்காங்க மல்லிகை பூ அப்படின்னு. பனங்காட்டங்குடி அனுஷ்யா சங்கர் சொல்லியிருக்காங்க அரும்பு கனகாம்பரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமுதா சேகர் சொல்லியிருக்காங்க எல்லா பூவுமே ரொம்ப பிடிக்கும், அதில் ரொம்ப பிடிச்சது வந்து ரோஜா ஜாதி முல்லை, எங்கள் வீட்டில் வந்து நிறைய பூ பூக்கும், ஒரு கிலோ வரைக்கும் நாங்கள் டெய்லி பறிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சநதி குளம் விஜயலட்சுமி இளவரசன் சொல்லியிருக்காங்க எனக்கு எல்லா பூவுமே ரொம்ப பிடிக்கும், முல்லைப்பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்குந்தபுரம் சாந்தி இளங்கோவன் சொல்லியிருக்காங்க அரும்பு அப்படின்னு. கலைவாணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்லிகை ரோஜா பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் இளவரசி பிரபாகரன் சொல்லியிருக்காங்க கனகாமரம்னு. சித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்லிகைப்பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வர நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கங்க.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா.
1: மேடம், நான் வந்து கவிதா பேசுகிறேன் மேடம், ஆர்ப்பாக்கம்.
0: ம், சரிங்க. உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்?
1: மல்லிகைப்பூ மேடம்.
0: ஆ, சரி. உங்களுக்கு பாடல் என்ன வேணும்னு சொல்கிறீங்களா?
1: சிறையில் பூத்து சின்னமலர் படத்திலிருந்து மேடம், வாசக்காரி வேப்பிலை.
0: ஓ, சரிங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
1: தேங்க்யூ மேடம்.
0: நன்றிங்க.

0: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பூ எதுன்னு கேட்டிருந்தோம். அதுக்கான கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். திருவாலங்காடு விவிதா விஷாலினி சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச பூ மல்லிகைன்னு. வர நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கங்க.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: ஆ, வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: வேளாங்கண்ணிலேருந்து முத்து பேசுகிறேன் மேடம்.
0: ஆ, சரிங்க. உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்?
1: மல்லிகைப்பூ மேடம்.
0: ம், சரி. என்ன பாடல் வேணுமா?
1: எனக்கு தர்மபத்தினி படத்துல இருந்து நான் தேடும் செவ்வந்தி பூ இது, அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: சரிங்க. நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றிங்க.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க். பகல் 12:10 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் மனதில் நின்றவை நேயர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவன் எம் மாதேஷ். 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். 2:30 சிறுவர் சோலை, காரைக்கால் மாவட்டம் நிரவி ஹுசேனியா அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி.

மூன்று மணிக்கு கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் எல்எஸ்சி, 3:30 எல்எஸ்சி தொடரும். நான்கு மணிக்கு மனம் விழையுதே, கடித வழி பாடல்களுடன் பங்கேற்கும் நேயர் சிதம்பரம் செல்லப்பா என்கிற அஜய் தமிழ்

4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நன்பேண்டா. மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. ஆறு மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.

0: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். ஆறு 25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமை பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் விவசாயத்தில் இயந்திரங்களின் பயன்பாடு. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு ஜி ஆனந்தராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளைய பாரதம், காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி.
1: வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன்.
2: கையில என்ன சாரு?
1: கையிலயா? பிளாஸ்டிக் கவர்.
2: பிளாஸ்டிக் கவரா? அதோட பயன்கள் உங்களுக்கு தெரியுமா?
1: நல்லா தெரியுமே, சொல்றேன் கேளுங்க. இந்த பிளாஸ்டிக் கவர் ரொம்ப நாள் வரைக்கும் வரும், ரொம்ப நாளுக்கு நிலச்சும் நிற்கும். இது ரொம்பவும் மிதமான எடை கொண்டது.
0: 8:30 இளைய பாரதம் தொடரும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூலின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். 10:00 மன்னார்குடி ஃபன்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். FM எக்ஸ்பிரஸ். தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள்.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் read by Shagun Chopra. Myanmar President U Min Aung Hlaing arrived in Bodh Gaya today as part of his 5-day visit to India. During the visit, he offered prayers at the world-renowned Mahabodhi Temple and the historic Sujata Temple. The president will also visit various Myanmar Buddhist monasteries in Bodh Gaya. Earlier, Bihar Agriculture Minister Vinay Kumar Sinha accorded a warm welcome to President U Min Aung Hlaing at Gaya Airport. The Karnataka Congress Legislature Party is scheduled to meet in Bangalore at 4 PM today to elect its new leader to succeed the outgoing Chief Minister, Mr. Siddaramaiah. Governor Thavarchand Gehlot has already accepted the resignation of Mr. Siddaramaiah, asking him to act as a caretaker until a new incumbent is chosen. Our correspondent reports that Mr. D.K. Shivkumar is likely to be formally elected as the new leader of the Congress Legislature Party. The 136 Congress MLAs have been asked to attend the CLP meeting. AICC General Secretary and Karnataka in charge, Randeep Singh Surjewala, will be the observer. Once the CLP chooses its new leader, he will meet the governor to seek permission to form the new government and finalize the date for the swearing-in of the Council of Ministers. Chief of Defence Staff General Anil Chauhan today bid farewell to military service after receiving a ceremonial tri-services guard of honour at the National War Memorial in New Delhi. The ceremony marked the culmination of his distinguished tenure as the country's top military officer. After laying wreath at the war memorial, General Chauhan said it was a matter of great honour for him to superannuate with the tri-services guard of honour. Marking his transition to civilian life after over 4 decades of service, General Chauhan described his tenure satisfying and excellent.
4: A matter of great honor for me to superannuate with the Tri-Services Guard of Honor. I thank the 3 services and headquarter IDS for it. With the conclusion of the Guard of Honor, I bid farewell to my colleagues in uniform, comrades in arms forever. I laid the wreath at the war memorial for the last time in uniform, as a humble tribute to those who laid down their lives in the line of duty. This is symbolic of my transiting from uniform.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக பரத்வாஜ் இசையில் சாதனா சர்க்கம் பாடியிருக்கிறார். ஜெமினி படத்திற்காக விரும்பும் நேயர்கள் குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரினா, அசிபா, ஆஷிக்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத்

நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8:00 மீண்டும் ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. கடித வழி விருப்ப கானங்களில் அடுத்ததாக ஏஆர் ரஹ்மான் இசையில் சித்ரா ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடியிருக்கிறார்கள் கண்டுகொண்டேன் படத்திற்காக. விரும்பும் பிளேயர்கள் ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், ஃபெட்ரிக்சோ, டென்னிஸ் ராஜ், வேளாக்குடி ரமணா, சகாதேவன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், நவீன்குமரன், குடந்தை மனோகரன், பாபுராஜபுரம் முகமது இக்பால், வைத்தீஸ்வரன் கோவில், தமிழ் தாமரை செல்வி.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் இதழ் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசுந்தளிர்.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
5: வீட்டு உபயோகப் பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவரேசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
8: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்னியன் படத்திற்காக ஹரிஹரன் ஹரிணி இணைந்து பாடியிருக்கிறார்கள். விரும்பும் நேயர்கள் பொன்னியம்மன் மேடு, அன்னை கணேசன், திருமலைசை, கஸ்தூரி அருணாசேகர், மாதவரம், ஜமுனா ஏகாந்தம், வில்லிவாக்கம்

நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுந்தர் சி பாபு இசையில் கார்த்திக் சுஜாதா பாடியிருக்கும் பாடல் சித்திரம் பேசுதடி படத்திற்காக. விரும்பும் நேயர்கள் அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் பத்மா நீலமேகம் அப்சரா நீலமேகம் சிலுவைச்சேரி சிவாஜி சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியின் நிறைவாக மேகா படத்திற்காக இளையராஜா இசையில் அனிதா பாடியிருக்கிறார். விரும்பும் நேயர்கள் இளையான்குடி இக்பால், கத்திஜா, அப்துல் மஜீது, ரிபாபா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மன்னார்குடி ஃபன்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மன்னார்குடி ஃபன்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
1: குளு குளு வாட்டர் பார்க் வந்தாச்சு, வாங்க கோடிய ஜாலியா கொண்டாடலாம். ஃபன்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
3: என்ன சுனாமியா?
2: ஆமாங்க, நம்ம ஃபன்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபன்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபன்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: தொடர்கிறது தமிழில் செய்திகள்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபில்லா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவையில் உள்ள 136 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மேலிட பொறுப்பாளரான திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இக்கூட்டத்தை பார்வையிட உள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் மல்லவள்ளி தொழிற்பூங்காவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தை பட்டு உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் இத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டர் 1க்கு 450 கிலோ பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியதற்காக லபைத்தும் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பாண்டுக்கான ஹஜ் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம், ஹஜ் குழு, இந்திய தூதர் தலைமையிலான சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் குழு ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்திரியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து விதமான வசதிகளுக்கும் சவுதி அரேபிய அரசுக்கு திரு கிரண் ரிஜிஜு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு

0: செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் டெலான் ஜக்ரேஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ தளவாட உற்பத்தி, ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கோவா மாநில உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா கலாச்சார பாரம்பரியத்திலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதிலும் சிறப்புமிக்க மாநிலமாக இருப்பதாக கூறினார். கல்வி, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் கோவா முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவா மாநிலம் கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை எழில் மற்றும் அன்புடன் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் மக்களை கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டினார். கோவா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர்களை நினைவு கூறும் தருணம் இது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுலா பயணிகளை உபசரிப்பதில் கோவா மக்கள் சிறப்பாக செயல்படுபவர்கள் என்று கூறியுள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காகவும் வளமைக்காகவும் அம்மாநில மக்களை தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் நடைபெற்ற முப்படையினரின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்த பின் ஓய்வு பெறுவது பெருமைக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார். 1981 இந்திய ராணுவத்தில் இணைந்த அவர் 40 பணிபுரிந்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய முப்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்டின் கார்த்திக் தெரிவிக்கிறார்.
2: ஒரு கேலண்டர் மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்தால் 2வது ஃபுல் மூன் வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 1 இந்த வருஷம் ஃபுல் மூன், இப்போ மே 31 ஃபுல் மூன் வருது. அதனால இந்த செகண்ட் மூனை வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது, அதே போல் இப்போ 26 இருக்கு. அடுத்து 2028 டிசம்பர் 31 ப்ளூ மூன் சொல்லுவோம். இது எதனாலன்னா ஜென்ரலாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் அதை வச்சிருப்பாங்க. முழுமையான ஒரு சுற்று வந்து 29.53 டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா 30, 31 சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ரெப்புடேஷன் பார்க்கும்போது ஒரே கேலண்டரில் 2 ஃபுல் மூன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.53 வருஷம் இருக்கும். மற்றபடி மூன் வந்து ப்ளூ கலராக இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது. அது எப்பயும் போல உள்ள ஃபுல் மூன் தான்.
0: பீகாரில் மின்னல் தாக்கியதில் 7 உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் கயாவில் 3, அவுரங்காபாத்தில் 2, சரண், ககாரியா மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். பீகார் மாநிலம் மகோபதி புத்தர் கோவிலில் அவர் வழிபட்டார். புத்தகயாவில் உள்ள புத்தர் மடத்தை அவர் பார்வையிட உள்ளார். முன்னதாக கயா விமான நிலையம் வந்த அதிபரை பீகார்

0: வேளாண் அமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹா வரவேற்றார். அதிபர் திரு யூ மின் ஆங்கின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இன்று புத்த மதத்தினருக்கான விசாகபோயா பண்டிகை தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறந்தநாள் மற்றும் அவர் ஞானம் பெற்ற தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இலங்கை தீவில் லட்சக்கணக்கான மக்கள் வேசாக் எனும் வண்ணமயமான விளக்குகள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்து இந்த விழாவை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2000 இடங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்த பாரம்பரிய தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை இந்திய தூதரகம் ஹம்மந்தோட்டாவில் நடத்தியது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க தொடங்கி வைத்தார். இந்தியாவில் புத்தகயா, சாரநாத், குஷிநகர் உள்ளிட்ட இடங்களில் புத்த மத புனித தலங்கள் குறித்த புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஷாங்கிரி லா பேச்சுவார்த்தை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கு போதிய ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பானின் யூச்சி சிமோகாமி சாயா ஹோபாரா இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் வின் ஹோ சியு சிங் ஜே இணையை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் 2:15 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: तुम हो ही भुलक्कड़।
3: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
4: लड़िए मत, जानिए आभा के बारे में।
5: आभा?
4: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
6: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
8: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
9: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
9: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
8: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
9: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பு

0: 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. வசந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசந்தழி நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு நாள் நரி காட்டுல நடந்து கொண்டிருந்துச்சான். அப்போ ஒரு அழகான மயில் மரத்து மேல நடனம் ஆடி கொண்டிருந்துச்சான். மயிலோட இறகெல்லாம் சூரிய ஒளியில பிரகாசமான ஒரு ஒளி தந்துச்சான். நரி அத பொறாமையோட பாத்துச்சான். இறகுகள் இருந்தா என்ன பையன், உனக்கு நீ பறக்க கூட முடியாது என்று கிண்டல் செஞ்சுச்சான். அதற்கு மயில் என்ன பண்ணுச்சா, அமைதியா சிரிச்சுதான், ஆமா நரியே, நான் பறக்கதான் முடியாது, ஆனா என்ன பாக்குறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்கல்ல, உன்னால யாரும் மகிழ முடியுமா என்று சொன்னா மயில். அதை கேட்ட நரிமுகம் குனிந்து போனுச்சா. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது, அதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தழி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் தம்பி.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: எம்மாதிஷ்.
0: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டார்ட் படிக்கிறீங்க நீங்க?
1: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் கோட்டச்சேரி 3rd ஸ்டாண்டர்ட்.
0: சரிங்க பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: அதுக்கு சொல்ல போறேன்.
0: எங்க சொல்லுங்களே.
1: ஒரு ஊர்ல ஜானும் பானு ரெண்டு பேர் இருந்தாங்களாம். ஜானு வந்து நல்ல உழப்பாளியா, பானு வந்து தூங்க முஞ்சான்னா. ஜானும் டெய்லியும் போய் மரத்தை வெட்டிட்டு வருவானா, ஆனா பானு போவானா, ஆனா கொஞ்சம் தான் வெட்டிட்டு வருவானா. அதனால ஜானு போய் வெட்டும் போது பெரிய மரம் பார்த்து கடல் அறந்திருக்கு. அவன் வெட்டும் போது கீழே விழுந்துட்டான் கோடாலி. சாமி கிட்ட வேணான், தங்க கோடாலி எடுத்துட்டு வந்தானா, அதுவும் என்னோடது இல்லைன்னா. வெள்ளி கோடாலியும் எடுத்துட்டு வந்தானா, அதுவே என்னோடது இல்லைனா. அப்புறம் அவன் கோடாலியும் தங்க கோடாலியும் வெள்ளி கோடாலியும் தந்தாரான் மூணுமே சேர்த்து. அப்புறம் ஜானு வந்து கேட்டானா, அவங்க பொண்டாட்டி கிட்ட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தானா, ஜானு வந்து காதல வாங்கிட்டானா. அப்புறம் போய் வெட்டுற மாதிரி பண்ணிட்டு கீழே போட்டானா. போட்டோடனே தங்க கோடாலி எடுத்துட்டு வந்தாரான், அதுவும் என்னோடது இல்லைனா. அது வெள்ளி கோடாலியும் எடுத்துட்டு வந்தாரான், அதுதான் என்னோடனா. அப்புறம் அவனோட கோடாலியும் அவன்கிட்ட தந்துட்டாராம். அதனால சொல்லுவாங்க, பேராசையா பிடிக்க கூடாது, நம்ம மத்தவங்களுக்கு எல்லாம் தரணும்.
0: சூப்பரா கதை சொன்னீங்களே, யார் இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது?
1: செல்லில பார்த்து கத்துக்கிட்டேன்.
0: சரிப்பா, இப்ப குட்டியா இருக்கல, படிச்சு பெரிய ஆளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: டாக்டர்.
0: நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
5: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
5: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் பன்னிசை.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி.
0: நேர்களே, இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் ஜானி படத்திலிருந்து.

தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் மௌன கீதங்கள் படத்திலிருந்து. கே ஜே யேசுதாஸ் ஜானகி குரல்களில், கங்கை அமரன் இசையில், வாலி வரிகளில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் முரட்டுக்காலை படத்திலிருந்து, ஜானகி குரலில், இளையராஜா இசையில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில்.

0: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
1: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
0: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: நேர்களை, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் துளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் உல்லாச பறவைகள் படத்திலிருந்து, ஜென்சி குரலில் இளையராஜா இசையில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: நேரம் 1:30.
4: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
5: என்ன சுனாமியா?
4: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70 மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
6: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
7: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
6: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: நேர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நிறம் மாறாத பூக்கள் படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
5: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நீயா படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு தங்களது உள்ளங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களர்மங்கள், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களர்மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
4: தேன்மழை
0: நிகழ்ச்சியில்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளிக் கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம், தலைமை பண்புகள், நவீன தொழில்நுட்ப திறனுடன் கூடிய கற்றலின் அவசியத்தை வலியுறுத்தினார். பாதுகாப்பு சேவையில் மகளிர் பங்களிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், தேச சேவையை முதன்மையாக கொண்டு இவ்வீரர்கள் செயல்பட வேண்டும் என்றார். 21 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 353 பேருக்கு பயிற்சி நிறைவு பட்டங்களும் வழங்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 இரவு 8 மணிக்கும் மொழியாக்கம் இடம்பெறும். கோவா நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில், கல்வி, தொழில்நுட்பம், ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கோவா முக்கிய பங்காற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இயற்கை எழில், பன்முக கலாச்சார பெருமைகளை கொண்ட கோவா வளர்ச்சியடைந்த இந்தியாவில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சி இலக்கு மற்றும் மகளிர் பொருளாதார ஆளுமையை உரிமைப்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற தேசிய ஆய்வறிக்கையில், 95.9% மகளிருக்கு கர்ப்பகால சுகாதார வசதிகள் வழங்கப்பட்டு மகப்பேறு, குழந்தைகள் நலன், ஊட்டச்சத்து மற்றும் நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதார பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டு 64%-க்கும் மேற்பட்ட மகளிர் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் அதிபர் யூமின் ஆங் 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். பீகார் மாநிலம் புத்தகயாவில் வழிபாடுகள் மேற்கொண்ட அவர், மூத்த புத்த துறவிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுடெல்லியில் இன்று மாலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் அவர், நாளை நடைபெறும் இந்தியா மியான்மர் வர்த்தக கூட்டமைப்பில் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். ஹஜ் புனித பயணத்தை சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்காக சவுதி அரேபிய அரசின் 2 மதிப்புமிகு விருதுகள் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளதாக மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், நடப்பாண்டிற்கான ஹஜ் புனித பயண திட்டத்திற்கு

0: யாத்ரீகர்களுக்கான மிகச்சிறந்த சேவைகள் மற்றும் வசதிகளை கருத்தில் கொண்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலர் திரு ரன்தீப் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாநிலத்தில் அடுத்த முதல்வர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. முன்னதாக முதலமைச்சர் பதவியிலிருந்து திரு சித்தராமையா விலகிய நிலையில் அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் மாநிலத்தில் வரும் வியாழக்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணாக்கர் தங்களது பழைய பேருந்து பயண அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். வரும் கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து பயண அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என கூறிய அமைச்சர், கல்வி நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் மாணவர்கள் சென்று வர ஏதுவாக போதிய பேருந்துகள் இயக்கப்படுவது மற்றும் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பேருந்துகள் நிறுத்தப்படுவதை கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். முன்னதாக தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய உரிமம் பெற்ற சரக்கு வாகனங்களில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்துவதற்கான சிறப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், 2 காலத்திற்கு தற்காலிகமாக செயல்படுத்தப்படும் இந்த வாய்ப்பை தற்போது வெளி மாநிலங்களில் உள்ள லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. 28 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதன் மூலம் தோவாளை அகஸ்தீஸ்வரம் கல்குளம் வட்டங்களைச் சேர்ந்த 79,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகபெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் தங்கச்சப்பரத்தில் ஜெயந்திநாதர் 11 முறை வலம் வரும் சிறப்பு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அறுபடை வீடுகளில் 3 படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் உலக புகழ்பெற்ற வைகாசி விசாக தேரோட்டம் இன்று மாலை மிக விமரிசையாக நடைபெற உள்ளது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி 4 ரத வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பளிக்க உள்ளார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்வில் 1,000,000 பக்தர்கள் கலந்து கொண்டு அரகுர கோஷ முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுக்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தங்க கருட சேவை இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மாங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் செம்புடை, தேத்தாக்குடி, புஷ்பவனம், தலைநாயறு உள்ளிட்ட 25 மேற்பட்ட கிராமங்களில் செந்தூரா, பங்கனப்பள்ளி, நீலம் என 10 மேற்பட்ட வகையான மாவகைகள் 15,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு நன்றாக காய்த்துள்ளது. ஆண்டுதோறும் இந்த பகுதியிலிருந்து சுமார் 15,000 டன் மாங்காய் தமிழகம் மற்றும் கேரளா, ஆந்திரா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இந்த ஆண்டு மாம்பழ சீசனில் மாங்காய் அதிக அளவு காய்த்து நல்ல லாபம் கிடைக்கும் என மா விவசாயிகள் நினைத்திருந்த நிலையில் தற்போது கிலோ 5 கூட விற்பனை ஆகவில்லை. இதனால் மா விவசாயிகள் கடும் நஷ்டம் அடைந்துள்ளனர்.
0: திருச்சி முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் 5 பேர் கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர். கடந்த 2016 ஆண்டு இந்த தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் 19 பேர் உயிரிழந்ததை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தொழிற்சாலை மூடப்பட்டது. இந்நிலையில் கேரளாவில் அவ்வப்போது நடைபெறும் வெடிவிபத்துகள், சட்டவிரோத வெடிபொருள் கடத்தல் வழக்குகளில் மூலப்பொருட்கள் எங்கிருந்து தயாரிக்கப்படுகின்றன என்பது தொடர்பான அடிப்படையில் இன்றைய ஆய்வு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அவர்தம் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கிரெட்டி

0: ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் ஜியோ இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் அரையிறுதியில் த்ருவ் கபிலா தனிஷா கிரெஸ்டோ இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் அகமதாபாத்தில் நாளை குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. மெல்லிசை கேட்கலாம்.

லஞ்ச் பிரேக். மறதியால் செய்த சிறிய தவறு. சில டைம் வந்து நம்ம செல்போனை வந்து சார்ஜரில் போட்டு ஸ்விட்ச் ஆன் செய்ய மறந்துடுவோம் பார்த்தீங்களா. அப்போ வந்து பார்க்கும்போது அதே 2% இல்லை 3% தான் பேட்டரியாக இருக்கும். அப்போ வந்து என்னைக்காவது நம்ம என்னடா இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பை பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சதுண்டா. நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன தருணங்கள் இருக்குது, அப்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், ஆனால் நினச்சா சிரிப்பு வரும். அப்படிப்பட்ட ஒரு கிளாசிக்கான தருணம் என்னென்னா, ஃபோன் சார்ஜரில் அழகாக போட்டு வச்சுட்டு காலையில் இருந்து பார்த்தா பேட்டரி ஜீரோவில் இருக்கிறது தாங்க. அப்போ தான் தெரியும் ஸ்விட்ச் ஆன் பண்ண மறந்துட்டோன்னு. இந்த மாதிரி நம்ம எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது நடந்திருக்கோம் இல்லையா. அதை பற்றி தான் இன்றைக்கி லஞ்ச் பிரேக்கில் பேச போகிறோம். ஃபேஸ்புக்லையும் கமெண்ட் பண்ணலாம் நேர்களே. காரைக்கால் பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக்கில் லஞ்ச் பிரேக், மறதியால் செய்த சிறிய தவறு, சார்ஜில் போட்டு ஸ்விட்ச் ஆன் செய்ய மறந்துட்டேன் செல்ஃபோனைன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டு கீழே நீங்கள் உங்கள் கமெண்ட்டை டைப் பண்ணி அனுப்பலாம். நேர்களும் லைவில் கூப்பிடலாம். சுடி 4368 என்ற முன்னணி பெண்ணை தொட்டு 2311 அல்லது 2994 சுழி அல்லது 2995 சுழி. இது லஞ்ச் பிரேக், மறதியால் செய்த சிறிய தவறு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: லஞ்ச் பிரேக். மறதியால் செய்த சிறிய தவறு. போனை சார்ஜில் போட்டேன்னு நிம்மதியாக தூங்குனா காலைல ஏஞ்சி பார்த்தா சார்ஜ் ஆனதே இல்லை. இந்த சின்ன தவறு நம்ம வாழ்க்கையின் பெரிய காமெடி தான் இல்லையா? அந்த காமெடியை நினச்சி என்னைக்காவது சிரிச்சதுண்டா? நிகழ்ச்சிக்காக இனே ஒரு முதல் நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
4: வணக்கம்.
3: நலமா இருக்கும் சார். யார் பேசுறீங்க?
4: சொல்லுங்க. ஒரு மணி நேரம் பண்பலையில் தொடர்பு கொள்ள முடியாதுன்னு கஷ்டமா இருக்கும். இந்த காலையில பாட்டு கேட்கறதுக்காக ஆத்திரமா போடுவோம்.

0: இந்த ஆர்எம் கார்டு நேற்றுதான் நம்ம போட்டுட்டோம், அந்த ரெண்டு சமயத்துல மறந்துடுவேன். எப்பயாவது ஒரு நாள் ஆயிடும், நிறையான சமயத்துல நிறையான கிடையாது, ஏதாவது ஒரு முறை ஆயிடும்.
1: சரிங்க,
0: ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி மேடம், வாய்ப்பு
1: நன்றி. நன்றி. இணைய ஒரு மருத்துவரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: அம்மா வணக்கம், சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: மகிழ்ச்சி. அம்மா எனக்கான கேள்வி இன்னொரு பத்தி சொல்லுங்கம்மா.
1: அதாவது சார்ஜர்ல போட்டு ஸ்விட்ச் ஆன் செய்ய மறந்துடுவோம் இல்லையா செல்போனை சம்டைம்ஸ், அப்ப வந்து நீங்க நினைச்சி நம்மளே நம்மளை கிண்டல் பண்ணிக்கிட்ட தருணம் ஏதாவது இருக்கா? அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயோ என்ன, அப்படியே 2%லயே நிக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வெளியே போகும்போது அதை எடுத்து பார்ப்போம். அப்ப வந்து ஒரு டென்ஷனாவும் இருக்கும், நம்மள நினைச்சு நம்மளே வந்து ஒரு சிரிக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி தருணம் ஏதாவது உங்க லைஃப்ல?
2: ஆக்சுவலி எனக்கு மீட்டிங் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல பிரத்யேகமா செல்போன் ஆப்ல தான் இருக்கும். அதுல நிறைய சார்ஜ் இருந்தா மாத்திரம் தான் நம்ம மீட்டிங்ல பேசுறது உங்களுக்கு நல்லா விழும். என்னடா இது இன்னும் ஏறாம இப்படி இருந்திருக்கே, நமக்கு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோமோன்னு கடைசியில பார்த்தா அன்னைக்கே பார்த்துதான் நமக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பேசுறதுக்கு. இது என்ன அது என்ன அப்படி
1: இப்படின்னு
2: அந்த அந்த பார்க்கும் பொழுது ஐயோ கொஞ்சம் ஏறிடு ராசா, கொஞ்சம் ஏறிடு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே எப்படியாவது வந்துடாதா, ஒரு 60-70 போயிடாத அப்படின்ட்டு பார்த்த தருணங்கள்லாம் இருக்குமா?
1: இருக்கு. நன்றிமா, நன்றி, நல்லா சொன்னீங்க. அந்த மாதிரிதான் சில விஷயங்கள் வந்து நம்ம எப்பயுமே ஸ்மார்ட்டா இருப்போம், எப்பயுமே துருத்துருன்னே இருப்போம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோனும் போட்டிருப்போம், ஸ்விட்சும் ஆன் பண்ணியிருப்போம், அந்த சார்ஜர் வந்து சரியா அந்த பிளக் பாயிண்ட்ல வந்து சொருகாமலும் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து இன்னும் காமெடியா இருக்கும். அந்த மாதிரியான தருணங்கள் உங்ககிட்ட இருந்தால் அந்த மாதிரி இனிமையான தருணங்களை பண்பலையோட பகிர்ந்துக்கலாம். இதுல வருக வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க.
3: நாகராஜன்.
1: நாகராஜன் சார் சொல்லுங்க சார்.
3: மறதியால் வந்த தவறு தான் மேடம். கரண்ட் இல்லாதப்ப மோட்டர் போட்டு மேடம் போயிட்டேன் வெளில, அதுக்கு மறுபடியும் கரண்ட் வந்த பிறகுதான் அது மோட்டர் ஓட ஆரம்பிச்சு தண்ணி ஃபுல்லாகி டேங்க் வழியா ஊற்றி, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க போன் அடிச்சு சொல்லி
1: வெளியில
3: வந்து மெயின் ஆஃப் பண்ணிருங்க, வேற இப்போதைக்கு உடனே வர முடியாது அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ண வச்சோம்.
1: சொல்லுங்க. அதனால அந்த மாதிரி டைம்ல வந்து கொஞ்சம் நம்ம சுதாரிப்பா தான் இருக்கணும். இணையவரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக
4: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
4: நாகூர் இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
1: சொல்லுங்க சார்.
4: ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி மேடம். அதாவது மேடம் கரண்ட் போயிடுச்சு மேடம், நம்ம வந்து இன்வெர்டர்லயே போயிட்டு கிட்ட தெரியல, மோட்டர்ல தண்ணி இல்ல, நான் குடிக்க போயிட்டு இருக்கு, குடிச்சுட்டேன். குடிச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா சோப்பு போட்டதோட தண்ணி ஆஃப் ஆயிடுச்சு பிளாஷ்ல. என்ன பண்ற, யாரையும் கூப்பிட்டும் பேச முடியல. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டேப்ல கடைசியா வடிகிற தண்ணிய மூஞ்சில தொடச்சுக்கிட்டு, அதாவது மறதியால் வந்த வினை வேற ஒண்ணும் இல்ல. அதாவது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா சோப்பு போட்டு வெளியே கூட வர முடியல, கண்ணில் சோப்பு நிக்கு. அதாவது வந்து எவ்வளவு உசாரா இருக்குங்கிறதுக்கு சொல்றேன். நான் வந்து என்னன்னா நம்ம போய் எல்லா வீட்லயும் இன்வெர்டர் இருக்குல்ல, கரண்ட் போனது தெரியல எங்களுக்கு. அதே சமயத்துல டேங்க்ல தண்ணியும் ஃபுல்லா குறைஞ்சிருச்சுங்கிறது தெரியல. அதனால வந்து உசாரா இருக்குன்னு. அதே சமயத்துல சார்ஜர் போட்டிருக்கும் போது மேடம் நான் சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு
1: போயிட்டேன்.
4: அப்பதான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டிய டைம் ஒண்ணும் பண்ண முடியல. அதனால என்னன்னா சார்ஜ் மறுபடியும் சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் ரீசார்ஜ் பண்ண
1: சொன்னேன்.
4: இதுல எல்லாம் கொஞ்சம் உசாரா இருக்கணுங்கிறது வந்து நான் எனக்கு படிப்பினையா நினைச்சுக்கிட்டேன் மேடம்.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா.
4: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி.

0: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC கவரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சீதா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.

0: பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: லஞ்ச் பிரேக். மறதியால் செய்த சிறிய தவறு. சில நேரம் ஃபோனை சார்ஜில் போட்டு வச்சுட்டு ஸ்விட்ச் ஆன் செய்ய மறந்த மாதிரி வாழ்க்கையிலும் முயற்சி இருக்கும், கவனம் மட்டும் தவறிடும். நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்தடுத்த நேயர்களை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
5: மேடம்
4: சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
5: கண் ஸ்ரீராமலு, செம்பனார் கோயில்.
4: சொல்லுங்க சார்.
5: அதாவது அந்த அமுக்கிற பூட்டு இருக்குல்லம்மா, அது வந்து ரெண்டு வகையில, ஒன்னு ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில தீயது.
4: நன்றி. நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
6: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
4: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசும் தளிர்.
8: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
10: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதா நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரேசர் வழங்கும் உழவர் அரங்கம்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியேசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: லஞ்ச் பிரேக்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்டி மேடம் கார்த்திகேயன், ஒரு முறை விடியற்காலையில் 3 மணிக்கு வெளியூர் செல்ல முதல் நாள் இரவே சார்ஜ் போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ண மறந்துட்டேன். காலைல எழுந்து பார்க்கும்போது இருந்த சார்ஜு குறைஞ்சிருச்சு பாருங்க. மறதியால் நான் செய்த சிறிய தவறு இதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் செல்லுக்கு சார்ஜ் பிளக்கில் சொருகி விட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணாமல் படுத்து விட்டேன், காலையில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தராயன் கோட்டை ஜெயந்தி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, புதுத்துறை செல்வகுமார், ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு வைப்பேன், என் குழந்தைகள் இருவரும் எடுத்து கேம் விளையாடி சார்ஜ் தீர்த்து விட்டு வைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ரூமில் வெளிப்பக்கம் ஒரு ஸ்விட்ச் இருக்கும், உள்பக்கம் ஒரு ஸ்விட்ச் இருக்குங்க. ஃபோன் சார்ஜ் பண்ணிவிட்டு வெளிப்பக்கம் போய் ஆஃப் பண்ணிவிட்டு போயிருக்கேன், திரும்பி வந்து பார்க்கும்போது செல்ஃபோனில் சார்ஜே இருக்காது, அப்புறம் ரொம்ப எனக்கு வந்து சிரிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு திரு மூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் குமரன், அந்த மாதிரி அனுபவங்கள் நிறையா இருக்குது. ஆஃப் பண்ணாமல் போயிட்டோன்னா செல்ஃபோன் வெடிச்சிடுமோ அப்படின்ற பயம் த அனுபவமும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய தடவை அவசர அவசரமாக சார்ஜ் போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ண மறந்த நிலையில் போகிற இடத்துல சார்ஜர் வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குத்தாலன் தேரடி தில்லை வில்லாலன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜபதி முகமது இக்பால்.
0: சொல்லுங்க சார்.
2: மறந்த அனுபவம் பத்தி கேட்டீங்க. ஒரு முறை நம்ம வீட்டுல பால் காய்ச்சிட்டு சூடா இருந்துச்சுங்க, அர்ஜென்டா ஊட்ட பூட்டிட்டு வெளியில போயிட்டேன், சுத்தமா மறந்து போறது ஞாபகமே இல்ல.
0: ஐயோ, தீஞ்சு போய் வீடே திருவிளையாடல் படத்துல வர மாதிரி ஒரே புகையாவே இருக்குமே.
2: புகையாவது அங்க இருந்து போன் அடிக்கிறாங்க, வீட்டுல யாரும் இல்லையா, புகையாவது என்னாச்சுன்னு தெரியலையே, நாங்க பயந்துட்டு வேகமா ஒட்டியாடுறோம். வந்து பார்த்தா அடுப்பு ஃபுல்லா ஃபயர் ஆகி தக தகன்னு அப்படியே இது மாதிரி ஆயிடுச்சுங்க. செவந்து ஒன்னும் கொஞ்சம் வெடிக்க
0: ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குங்க. நீங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. நானும் என்ன பண்ணா, பாலை வந்து சிம்ல வச்சுட்டு வெளியே போய் போன் பேசினேன். நம்ம தான் போன் பேசினா தன்னையே மறந்துடுவோமே. அந்த மாதிரி புகையெல்லாம் தீஞ்சி அந்த பானை சட்டி வந்து கருகி போய் அதான் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாம அப்புறப்படுத்துறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, அது பெரிய பாடு. அதை சமாளிக்கிறதுக்கு சாம்பிராணி புகை போட்டு இது சாம்பிராணி புகை தான் நம்ப வச்சு அப்பப்பா, அதெல்லாம் பெரிய கதைங்க. நீங்க ஞாபகப்படுத்தி விட்டீங்க இக்பால் சார்.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: தஞ்சாவூர்ல இருந்து சேதுராம பேசுறேன்.
0: சேதுராம சார், சொல்லுங்க சார். மறதியால் வந்த தவறு,
3: அது ஏன் கேக்குறீங்க? நீங்க இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா, 3 முட்டையை கேஸ்ல வச்சுட்டு வெளியில போயிட்டான், புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டான் தஞ்சாவூர்ல இருந்து. போயிட்டு வந்துட்டு பாக்குறேன், ஒரே ஸ்மெல்லு, அதாவது ஒரு குழம்பு ஸ்மெல்லு வருது. இப்படி யாரா குழம்பு வச்சதுன்னு பாக்குறேன். அப்புறம் குழந்தை உள்ள கட்டி தான் தீஞ்சு போய்
0: ஐயோ,
3: 3 முட்டையும் கட்டி போட்டு மேடம்.
0: அச்சோ அச்சோ,
3: ரொம்ப நினைவு. அன்னையிலேருந்து நான் ரொம்ப அடுப்பை நிப்பாட்டிட்டு தான் போறேன்.
0: ஆமா, அன்னைக்கேருந்து அதுக்கப்புறம் உஷாரா தான் இருப்போம். ஒரு வாட்டி நம்ம தப்பு பண்ணிட்டோம் போதும், அதுக்கப்புறம்
3: குழம்பு வச்சதுன்னு எனக்கு 3 முட்டையுமே தீஞ்சு போச்சு.
0: இது யாரா குழம்பு வச்சது, நம்மள நம்மளே திட்டிக்கிற மாதிரி ஆட்டீங்க. மத்தவங்கலாம் திட்டினே கடைசியில அந்த அந்த வேலையை நான் தானே பாத்திருக்கேன் அப்படின்னும் போது ஒரு மாதிரி நமக்கே வெக்கமா இருக்கும் நம்மள பார்த்தா, இல்லைங்களா?
3: அன்னைக்கே இது மாதிரி ஒரு ஸ்மெல் குழம்பு, இது மாதிரி யாரும் வச்சது இல்லையே, யார் வீட்டுல வைக்கிறான்னு எனக்கு ஞாபகம்.
0: எப்படியெல்லாம் யோசிக்குது பாத்தீங்களா, அந்த மனசு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். அந்த இனிமையான தருணத்தை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கடலூர் துறைமுகத்துலேருந்து சுரேஷ் சொல்லியிருக்காங்க, ஒரு முறை சட்டையை அயன் பண்ணுவதற்காக அயன் பாக்ஸ் பயன்படுத்தினேன், அப்போ பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆகிடுச்சு. நானும் ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சுட்டேன்ற நினப்பில் செஞ்சுட்டேன், திரும்பி வந்து பார்த்தா சட்டை முழுவதும் கருகி அயன் பாக்ஸ் தரைக்கே சென்றுட்டு ஒயர் ஷார்ட் ஆகி பவர் கட் ஆகிடுச்சு. இது மறதி அப்படின்ற சொல்கிறத விட கவனக்குறைவு அப்படின் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களே, எல்லாம் சரியாக இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்விட்ச் ஆன் இல்லைன்னா வேலை நடக்காது, வாழ்க்கையும் அப்படித்தான்.

0: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
1: என்ன சுனாமியா?
0: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: நேரம் 2:30. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. லஞ்ச் பிரேக்கில் இனி தொடர்வது.

0: சூப்பர் சோலை. வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? குழந்தைகளே, சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் மலர்ந்து மனம் வீச இருப்பது நிரவி ஹுசைனியா அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி.
1: அனைவருக்கும் வணக்கம். நிரவி ஹுசைனியா அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்களாகிய நாங்கள் காரைக்கால் அகில இந்திய வானொலி நிலையத்தின் மூலமாக சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நேயர்கள் அனைவரையும் மகிழ்விக்க வந்துள்ளோம். இதன் வாயிலாக பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி உங்களுக்கு விருந்தினை படைக்க உள்ளோம். இசைக்கு மொழி இல்லை, எல்லை இல்லை, மழலை வருடும் ஒரு இனிய பாடலோடு பாட வருகிறார் ஐந்தாம் வகுப்பு மாணவி தரணிஸ்ரீ. அன்னை தமிழுக்கு இவர் செய்யும் இசை அஞ்சலியை கேட்போம்.

0: கேட்க காது இருந்தால் போதும், கற்க வானொலி போதும். இன்று செல்போன், டிவி, இன்டர்நெட் வந்தாலும் 100 ஆண்டுகளாக நம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து ஒரு அற்புதமான ஊடகம் வானொலி. இன்று நம் கையில் உலகத்தையே வைத்திருந்தாலும் வானொலிக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. அது வெறும் பெட்டி அல்ல, அறிவு பெட்டகம். கண்ணை கெடுக்காமல் கருத்தை சொல்லும் குரு. பார்க்காமல் கேட்பதில் ஒரு சுகம் இருக்கிறது, அதை தருவது வானொலி மட்டுமே. இதோ உங்களுக்காக வானொலி பற்றி பேச வருகிறாள் எம் பள்ளி 4ஆம் வகுப்பு மாணவி ஃபஷிஹத்துல் ஹசீனா.
1: ரேடியோ ப்ளே சாங்ஸ் அண்ட் நியூஸ். இட் ஹாஸ் சவுண்ட் பட் நோ பிக்சர்ஸ். வி டியூன் டு ஏ ஸ்டேஷன் நம்பர். வி லிசன் டு வெதர் அண்ட் டிராஃபிக். It works with electricity or batteries. We can hear stories and plays. It is useful during travel. We keep the volume soft. We listen in many languages. Radio is a simple way to get information. Thank you.
0: கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பார்கள். நாம் கற்ற கைமண்ணை அளக்கும் ஒரு கருவியை கொண்டு வருபவர்கள் எம் பள்ளி 5ஆம் மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவிகள் ஷாஹினா, அஸ்ரா, சஃபீரா. இதோ உங்களுக்காக பொது அறிவு வினாவிடை.
2: வேறில்லாத தாவரம் எது?
3: காளான்.
4: காளான்ல அதிக பொட்டாசியம் சத்து இருக்கு, அதை ஒதுக்காமல் சாப்பிடணும்.
2: மூளையும் இதயமும் இல்லாத உயிரினம் எது?
3: ஜெல்லி மீன்.
4: காரைக்கால் கடற்கரையில் நிறைய ஜெல்லி ஃபிஷ் இருக்கு, நாம் கடல்ல குளித்தால் அலர்ஜி ஏற்படும். காரைக்கால் மக்களே, நம்ம கடல்ல குளிக்காதீங்க.
2: பற்பசையில் பயன்படுத்தப்படும் வாயு எது?
3: ஃப்ளோரின்.
4: அதனால்தான் நம்ம பல்லு ரொம்ப பளபளன்னு இருக்கோ.
2: பல துண்டுகளாக வெட்டினாலும் உயிர் வாழும் உயிரினம் எது?
3: மண்புழு.
4: மண்புழு விவசாயிகளின் நண்பன் தானே.
2: எந்த அமிலத்தாலும் கரைக்க முடியாத உலோகம் எது?
3: பிளாட்டினம்.
4: நான் படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போய் பிளாட்டினத்துல கண்டிப்பா ஒரு நகை வாங்குவேன்.
2: தீயணைக்கும் கருவியில் பயன்படுவது எது?
3: சோடியம் பைகார்பனேட்.
4: ஓ அப்படியா.
2: இயற்கையில் கிடைக்கும் தூய்மையான கார்பன் எது?
3: வைரம்.
4: வைரம் நல்லா மினுமினுன்னு பார்க்கவே அழகா இருக்குல்ல.
2: மனித உடலில் மிகவும் குளிரான பகுதி எது?
3: மூக்கு.
4: மூக்கு எப்பவும் குளிர்ச்சியா இருக்கிறதுனாலதான் அடிக்கடி சளி பிடிக்குது போல.
2: மனிதன் முதல் முதலாக பயன்படுத்திய உலோகம் எது?
3: செம்பு.
4: ஓ செம்பு பாத்திரங்களா.
2: இந்தியாவின் தேசிய உணவு எது?
3: கிச்சடி.
4: அடடா, நான் இத்தனை நாளா இட்லின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இனிமே கிச்சடியும் சாப்பிட வேண்டியதான்.
2: போக்குவரத்துக்கென காவலர்களே இல்லாத நாடு எது?
3: நியூசிலாந்து.
4: ஓஹோ நியூசிலாந்துல இப்படி ஒரு சிறப்பு இருக்கோ.
2: எந்த கிரகணத்தில் தொடர்ந்து 250 நாட்கள் பகலாக இருக்கும்?
3: செவ்வாய்.
4: செவ்வாய் கிரகம் என்ன மாதிரி செவப்பாகவும் ஜொலிக்கும்.
2: கடலில் கலக்காத பெரிய நதி எது?
3: யமுனை.
4: என்னது, யமுனை நதி கடல்ல கலக்காதா?
2: மனித உடலில் ரத்தம் இல்லாத ஒரே உறுப்பு எது?
3: கண்கள்.
4: நம் உடம்புல வளராத உறுப்பு கருவிழிதான்.
2: சிப்ஸ் பாக்கெட்டுகளில் எந்த வாயு நிரப்பப்படுகிறது?
3: நைட்ரஜன்.
4: பாக்கெட் சிப்ஸ் அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது.
2: இந்தியாவில் முதல் கணினி எங்கு நிறுவப்பட்டது?
3: கொல்கத்தா.
2: ஒட்டகம் எந்த நாட்டின் தேசிய விலங்கு?
3: சவுதி அரேபியா.
4: ஒட்டகத்தை பாலைவன கப்பல்னு கூட அழைப்பாங்க.
2: மிதிவண்டி எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது?
3: ஜெர்மனி.
4: ஜெர்மனி நாடு மொத்தம் 9 நாடோட தன்னுடைய எல்லையை ஷேர் பண்ணுது, அது தெரியுமா உங்களுக்கு?
2: பாம்பும் ஏணியும் விளையாட்டு முதலில் தோன்றிய நாடு எது?
3: இந்தியா.
4: இப்ப பரமபதம் மாதிரி புதுசு புதுசா நிறைய விளையாட்டு வந்துருச்சு.
2: ஆந்தை தனது தலையை அதிகபட்ச எத்தனை டிகிரி வரை திருப்பும்?
3: 270 டிகிரி.
4: ஆந்தை தன் தலையை பின்பக்கம் கூட திருப்புமா, என்ன விசித்திரம்!
2: எந்த விலங்கின்

0: ரத்தம் நீல நிறத்தில் இருக்கும்.
1: ஆக்டோபஸ்.
2: ஆக்டோபஸ்க்கு இன்னொரு சிறப்பு இருக்கு, அதுக்கு மூணு இதயம் உண்டாம்.
0: மஞ்சள் ஆப்பிள் எங்கு காணப்படுகிறது?
1: நியூசிலாண்ட்.
2: அஸ்ரா, நியூசிலாண்டுக்கு ஒரு டிக்கெட்டை போடு, சும்மா என்னென்ன இருக்குன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம்.
0: இந்தியாவின் மிகப்பெரிய ரயில் நிலையம் எது?
1: ஹவுரா சந்திப்பு.
2: ஆமாம், ஹவுராவில் பிளாட்ஃபார்ம் மட்டுமே 23 இருக்குது, ட்ராக் 25 இருக்குது. டெய்லி 1 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்துட்டோம் போயிட்டோம் இருப்பாங்களாம்.
0: திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே விதை எது?
1: குன்றிமணி.
2: குன்றிமணி மாலை கம்மல் செய்யலாம், ரொம்ப பிரபலமானது, பார்க்க முட்டாய் மாதிரியே இருக்கும், யாரும் சாப்பிட்றாதீங்க.
0: நன்றி.
2: நன்றி.
3: ஹாபி என்றால் நமக்கு மகிழ்ச்சி தரும், மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு செயல். காசுக்காக இல்லாமல் ஆசைக்காக செய்வதுதான் ஹாபி. உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஹாபி இருக்கும், அதை விட்டு விடாதீர்கள். அதுதான் நீங்கள் நீங்களாக இருக்க காரணம். எம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவி ரிஹானா தன்னுடைய ஹாபி பற்றி பேச வந்துள்ளார்.
4: My hobby is dancing. I love to dance when I feel happy or even when I am sad. Dancing makes me feel free and full of energy. I enjoy moving my body to music and learning new steps. I do not need a stage because I can dance anywhere, even in my room. It helps me stay fit and active. Dancing also improves my mood and removes stress. I feel confident when I dance in front of others. It is not just a hobby, it is my passion. Dancing brings joy and color to my life every day. Thank you.
3: தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டோ. தமிழுக்கு கிடைத்த தவப்புதல்வன் பாரதியின் கவிதையை கூற வருகிறாள் எம் பள்ளி 3ஆம் வகுப்பு மாணவி ஜுமானா மரியம்.
5: அனைவருக்கும் வணக்கம். நான் மகாகவி சுப்பிரமணி பாரதியார். நான் கவிதை சொல்கிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிற பொருள் கைப்பட வேண்டும், கனவு மைப்பட வேண்டும், கைவசமாவது விரிவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரநிலை பெருமை வேண்டும், கண் திருந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கே தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். நன்றி.
3: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவன் வாக்கும், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கனியின் பூங்குன்றனாரின் குரலும் உலகுக்கு தந்த மொழி நம் தமிழ்மொழி. 2000 ஆண்டுகள் பழமையும் இன்றும் இளமையும் கொண்ட செம்மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி. அந்த தமிழ்மொழியின் புகழ் பாட எங்கள் குழுவினர் இசைக்கும் குழுப்பாடலை பாட வருகிறார் தரணிஸ்ரீ, தன்யாஸ்ரீ, தேஜாஸ்ரீ, நஃபீலா பேகம், ஷாஹினா.

0: நன்றி.
1: தமிழ் ஒரு விளையாட்டு பிள்ளை, சொல்லுக்குள் சொல் வைத்து நம்மை சிந்திக்க வைக்கும். இன்று நாம் விளையாடப் போவது சொல்லுக்குள் சொல் என்ற அறிவு விளையாட்டு. விளையாட வருகிறார்கள் எம் பள்ளியின் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் கிஷோர் மற்றும் வைஷ்விக். தமிழில் விளையாடுவோம், தமிழை கொண்டாடுவோம்.
2: சொல்லுக்குள் சொல். திருமணம் வாழ்க்கை, இது ஒரு மீன்.
3: திருக்கை.
2: சிவராத்திரி காட்சி, இது ஒரு ஊர்.
3: சிவகாசி.
2: கண்கணம் உடுக்கை, இது ஒரு நதி.
3: கங்கை.
2: சீடர் வினா, இது ஒரு நாடு.
3: சீனா.
2: கற்பனை பூரணம், இது ஒரு பூஜை பொருள்.
3: கற்பூரம்.
2: கொத்தமல்லி கைப்பை, இது ஒரு பூ.
3: மல்லிகை.
2: சிவகாசி மத்தப்பு, இது ஒரு நிறம்.
3: சிவப்பு.
2: இந்தியா பையன், இது ஒரு வங்கி.
3: இந்தியன் வங்கி.
2: பச்சை சம்பட்டி, இது ஒரு உணவு.
3: பச்சடி.
2: கோடை செடி, இது ஒரு 100 லட்சம்.
3: கோடி.
2: தம்பி பட்டம், இது ஒரு இசைக்கருவி.
3: தம்பட்டம்.
2: பொடி செங்கல், இது ஒரு பண்டிகை.
3: பொங்கல்.
2: யுகம் பாரதியார், இவர் ஒரு கவிஞர்.
3: யுக பாரதி.
2: பூனை நரி, இது ஒரு உணவு.
3: பூரி.
2: சர்க்கார் கட்டுரை, இது ஒரு இனிப்பு.
3: சர்க்கரை.
2: கோடை வெயில், இது ஒரு வழிபாட்டு தலம்.
3: கோயில்.
2: பழனி பாரதிதாசன், இவர் ஒரு கவிஞர்.
3: பழனி பாரதி.
2: பூஜை தட்டு, இது ஒரு பாதுகாப்பு கருவி.
3: பூட்டு.
2: நெத்தி தில்லி, இது ஒரு கருவாடு.
3: நெத்திலி.
2: சாத்தூர் தூத்துக்குடி, இது ஒரு பழம்.
3: சாத்துக்குடி.
4: நன்றி.
3: நன்றி.
1: வார்த்தைகள் தீர்ந்து போகும் இடத்தில் கலை பேசத் தொடங்கும். மொழி தெரியாத இருவரை கூட ஒரு ஓவியம் நண்பர்களாக்கும். அப்படிப்பட்ட

0: கலையை கொண்டாடத்தான் ஏப்ரல் 15 உலக கலை தினம். ஓவியம், சிற்பம், அறிவியல், கண்டுபிடிப்பு என அனைத்திலும் மேதையாக விளங்கிய லியோனார்டோ டா வின்சி பிறந்த தினம் ஏப்ரல் 15. மோனாலிசா த லாஸ்ட் சப்பர் வரைந்த அந்த மாமேதையை நினைவு கூர்ந்து 2012 முதல் யுனெஸ்கோ இந்த நாளை வேர்ல்டு ஆர்ட் டேவாக அறிவித்தது. கலை என்பது வெறும் படம் வரைவது மட்டும் அல்ல. ஓவியம் கண்களுக்கு விருந்து, இசை காதுகளுக்கு தாலாட்டு, நடனம் உடலின் கவிதை, சிற்பம் கல்லில் உயிர் வடிக்கும் அதிசயம், நாடகம் கவிதை மனதை தொடும் மந்திரம், கலை மனிதனை மனிதனாக வைத்திருக்கிறது. வேர்ல்ட் ஆர்ட் டேவை பற்றி பேச வருகிறாள் எம் பள்ளி 5ஆம் வகுப்பு மாணவி சாய்ரா பானு.
1: வேர்ல்ட் ஆர்ட் டே. வேர்ல்ட் ஆர்ட் இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் ஏப்ரல் 15. இட் வாஸ் எக்ஸ்டாப்ளிஷ்ட் by the International Association of Art in 2011. The purpose of World Art Day is promote awareness of the importance of art and its role in cultural and personal expression. World Art Day is celebrated various countries around the world with events ranging from art exhibition to public art installation. The day is also intended to highlight the contribution of artists to society and their impact on culture. World Art Day is opportunity to showcase a wide range of art forms including painting, sculpture, music, dance, theater and literature. The day encourage people to explore their creativity and engage with the arts, whether through creating their own art or experiencing the work of others. World Art Day is a reminder that art is a universal language that can bridge cultural divides and promote understanding and empathy. Social media to share their love for art and showcase their favorite artists and works. World Art Day celebrates the power of art to inspire, uplift and transform our lives and to connect us to one another and to the world around us. Thank you.
2: குழந்தைகளே, சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் இதுவரை மலர்ந்து மனம் வீசியது நிரவி ஹுசேனியா அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி.

10:35 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கிருஷ்ணகிரியில் 8 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மூத்து, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, நாலுமுக்கு, தோலம்பாளையம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாறை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, எடப்பாடி, மாஞ்சோலை, சங்கரி துர்க் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மேட்டூர், பெரியநாயக்கன் பாளையம், ஹொகனேக்கல் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம், மேட்டூர், ஊத்துக்குழி, அன்னூர், பெருந்துறை, நம்பியூர், திருப்பூர், குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், டேனிஷ்பெட், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் வடக்கு, அவிநாசி, ராயக்கோட்டை, பவானி, காரியாக்கோவில் அணை, சூளகிரி, தழுதலை, பெனுகொண்டாபுரம், மேட்டுப்பட்டி, கவுந்தப்பாடி, கீழ்கோத்தகிரி, திருப்பூர் தெற்கு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருப்பூர் துணை ஆட்சியர் அலுவலகம், சின்னாரணை, வரட்டுப்பள்ளம், குண்டேரிப்பள்ளம், மேல்கூடலூர், எமரால்டு, ஈரோடு, சோழவந்தான், குடலூர் பசார், குந்தாபாலம், குழித்துறை, பார்வுட், முள்ளங்கினாவிளை, சூரலக்கோடு, கொளச்சல், மாம்பழத்துறையாறு, கிளவரப்புள்ளி அணை, கிளன்மார்கன், திருப்பரப்பு, பேச்சுப்பாறை, எழந்தக்குட்டை மேடு, ஆனைக்கிடங்கு, கொடிவேரி, களிகள், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அஞ்செட்டி, பாலமூர், ஹோசூர், ஹாரிசான், அவலாஞ்சி, ஜமுனாமரத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பல்லடம், கோழிப்போர் விளை, வென்ட்வொர்த், உட்பிரேயர், கன்னியாகுமரி மாவட்டம் இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் 4 முதல் 5 நாட்களுக்கு முன்கூட்டியே ஆரம்பமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பிலிருந்து லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில், அதாவது மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியும் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பை

0: ஒட்டியும் குமரி கடற்பரப்பில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நேற்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடியுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில இடங்களில் மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் என்ன நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம்னா, உங்களுக்கு பிடித்த காலம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். அதாவது வெயிலா, மழையா, பனியா அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கான போஸ்டர் வந்து நாங்கள் காரைக்கால் எஃப்எம் அப்படிங்கிற முகநூல் பகுதியில் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போடுங்க, நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நிகழ்ச்சியில் முதலாக ஒரு பாடல் கேட்டுடலாம்.

நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தது எது? மழையா, வெயிலா, பனியா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கான கமெண்ட்ஸ் படிக்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, அவங்கள பொறுத்தளவு வெயில் தானா? வெயில் காலங்களில் எலக்ட்ரிக் வேலை கிடைக்கும், வருமானம் நமக்கு கிடைக்கும். மழையில் அப்படி இல்லை, மழை ஆரம்பித்தால் 3 மாதம் வெளியிலே வர முடியாது, வருமானமும் கிடைக்காது. அதனால் எனக்கு பிடிச்சது வெயில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மழைன்னு. ராஜேந்திரன் மணக்குடி சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு மழை தான் பிடிக்குமா? மழை பெய்யும்பொழுது சுற்றுப்புறமும் குளிர்ச்சியாகவும் அழகாகவும் மாறிவிடுது, அதனால் மண் வாசனையும் மழையின் சத்தமும் மனதிற்கு ஒரு இனிய அமைதியை தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தோப்பு தெருக்கே சிவசுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சது மழையா? மழை நீர் இன்றி அமையாது உலகு, விவசாயம் செய்ய முக்கியம் மழை, மழை நீர் உயிர் நீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில்

ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
1: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தாய்ப்பால்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நேர்களே, இன்றைய எல்எஸ்சி அதாவது லைக் ஷேர் கமெண்ட்டுக்காக ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் நம்ம காரைக்கால் FM 100.3 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில். அதுக்கான கமெண்ட்ஸ் படிக்கலாமா? சிங்காரவேல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து மழை பனி வெயில் மூணுமே பிடிக்குமா, அவங்களோட உடலும் வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை எனக்கு ரொம்ப பிடிக்கும், மழையில் நினைக்கிறது மிகவும் அலாதியானது, பள்ளியில் படிக்கும் காலத்திலிருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிடித்தது வந்து பனிதானா, கண்ணுக்கு தெரியாத தூரம் வரை வெண்பனி மூடியது ஒரு திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனிமூட்டமாக இருக்கும், சூரியன் வந்தால் பனி உருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, அசோக்ராஜ் கனிமொழி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள பொறுத்தளவு வெயில் மழை ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவர்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார்கள் அம்மன் TRY TMT கம்பிகள்.
6: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: உங்கள் நாகை ஊராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார்கள் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார்கள் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல்.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
10: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்சது எது, மழையா வெயிலா பனியா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்காக என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடித்தமான காலம் சிலு சிலுவென தூறல், சிலன்ற சாரல், இதமான மேனியை தொட்டு பார்க்கும் தூறல், ஆகாயத்தை பார்த்து ஆனந்த கண்ணீரில் நினைவோம், இரவின் குளிரில் இதமாக கேட்கும் தூறல் சத்தம், இனிமையாக தாளாட்டும் கம்பளி போர்வை மூடும் மழைக்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழைக்காலமுக்கு ஒரு சின்ன கவிதையை எடுத்து அமைச்சிருக்காங்க. அடுத்து காட்டு மன்னார் கோயில் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சது மழைக்காலம் தானா, வெயில் காலத்தில் வரும் மழையில் நினைவது பிடிக்குமா. அதுக்கப்புறம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழையும் பிடிக்கும் வெயிலும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க, வெயில் நேரத்தில் அதிகமாக வேலைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பம்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பனிக்காலம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீரின்றி அமையாத உலகம், மழை

பிடிக்கும், வெயிலும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெயில் நேரத்தில் அதிகமாக வேலைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பம்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பனிக்காலம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீரின்றி அமையாத உலகம் மழைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியில் என்ன நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்சது எது, மழையா வெயிலா பனியா அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்காக என்னென்ன போஸ்டர் போட்டிருக்காங்க, என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு அதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, வெயில் தாங்க, மழையும் பனியும் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பனி வந்து 60%, மழை 40% அப்படின்னு சதவிகிதமாக பிரித்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சத. அப்புறம் மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிடிச்சது மழை வெயில், மழை வெயிலில் ரொம்ப நேரம் இருந்தால் மயக்கம் வந்துவிடும், மழையில் கொஞ்சம் நேரம் நினைந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், அதே வேளையில் ரொம்ப நேரம் மழையில் நினைஞ்சால் தலதோஷம் பிடிக்கும், மழையை ரசிக்கலாம் ஆனால் வெயிலை ரசிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மழை நேரத்தில் நம்ம வெயில் எப்போ வரும்னு காத்துட்ருப்போம் இல்லையா. அடுத்து ஆண்டி மடம் கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெயில் பனி மழை இது மூன்றுமே சேர்ந்து வாழ்ந்தால்தான் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும், எனக்கு இந்த மூணுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புவனகிரியிலேருந்து அமைச்சிருக்காங்க, பனிக்காலம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவில் பகலில் வெயில், வெயில் பனிக்காலத்தில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுடலாம்.

நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு பிடிச்சது வெயிலா மழையா பனியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்காக நேர்களோட கமெண்ட்ஸ் படிக்கலாம். பேரளம் செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு மழை தான் பிடிக்கும், வெயில் எப்படியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்றுதான் ஆகணும் இல்லையா, நம்ம வேணான்னு சொல்ல முடியாதுலையே. அடுத்து கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சது வெயில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெயில் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயில் இல்லாமலும் மழை இல்லாமல் பனிக்கா வெயில் மழை இல்லாமல் பனிக்காலம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சது மழை தானா, குடை இல்லாமல் மழையில் நினைந்து கொண்டே சென்றாலும் சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வெயில் மழை பனி மூணுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணுமே நமக்கும் தேவைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சது மழைக்காலம் தானா, ஏன்னா மரம் செடி கொடி எல்லாமே வந்து மகிழ்ச்சியாக இருக்குமா, குளம் குட்டை ஏரி எல்லாத்துலேயும் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும், மழைக்காலத்தில் செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பசுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மழை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அடுத்தது வந்து நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுடலாம்.

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
3: என்ன சுனாமியா?
2: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
5: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
4: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும்

0: நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஏற்கனவே இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தது எதுன்னு கேட்டிருந்தோம், மழையா வெயிலா பனியா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெயில் காலம் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக மழையை வெறுக்க முடியாது. மக்களின் தண்ணீர் தேவைக்காக நிவர்த்தி செய்வது மழைக்காலம்தான், ஆனால் பனிக்காலத்தையும் யாரும் விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனிக்காலத்தை யாரும் விரும்புவதில்லை அப்படின்னு அழுத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெயில் மற்றும் மழைக்காலம் ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவாலங்காடு விவிதா விசாலினி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிடித்தது வெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுஷியா சங்கர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிடித்தது வெயில் காலம்தான், அந்த காலங்கட்டங்களில் தான் நாம் கஷ்டமின்றி வாழ முடிகிறது. நீரின்றி அமையாத உலகு என்பது போல மழை இல்லாமல் உலக மக்கள் கிடையாது. ஆனாலும் இந்த 3 மாதத்திலும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. வெயில் காலம் அப்படி இல்லை, நார்மலாக நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு வெயில் காலம்தான் நல்லா உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசடிக்குப்பம் சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை வேணும், மழையும் வேணும், பூமி வந்து குளிர்ச்சி அடைகிறதுக்காக, கால்நடைகள்லாம் வந்து பலன் அடைகிறதுக்காகவும், பறவை இனங்கள்லாம் வந்து தாகம் தீர்றதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து மழையும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாமா?

0: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
3: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பர தர நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நேர்களை, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தது எது அப்படின்னு கேட்டிருந்தோம், அதாவது மழையா வெயிலா பனியா அப்படின்னு கேட்டிருந்தோம், அதுக்காக கமெண்ட்ஸ் படிக்கலாம். இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் என்ன அமைச்சிருக்காங்கன்னா, வெயில் வந்து கொளுத்தும் காலங்களில் வரும் கோடை மழை தான் வந்து இதமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெயிலும் பிடிக்கும் மழையும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து NP ஸ்ரீதர், இவங்க வந்து காரைக்கால்லேருந்து அமைச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிடித்தது மழை தான், சுற்றுப்புற சூழ்நிலை மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன் என்ன சொல்லியிருக்காங்க, மூன்றுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் ரமணி ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிடித்தது வெயில், வெயில் நம் சுதந்திரத்துக்கு தடையாக இருக்காது, எங்கும் சொல்லலை செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. மழைனா நம்ம வந்து ஒரு தடைப்பட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஆனால் வெயில்னு அப்படி கிடையாது. எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் நம்மளோட வேலையை நம்ம பார்த்துட்டே இருப்போம் இல்லையா.

கோவி இளவரசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க பஞ்சநதி குளத்துலேருந்து அமைச்சிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சது வந்து மழை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழையில் நினைஞ்சிக்கிட்டு ஆட்டம் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயில் பிடிக்காது என்பது இல்லை, ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

நேரம் 4 மணி. நேர்களே, இன்றைய மனம் விழைத நிகழ்ச்சியில் யாருக்கு பிடிச்ச மாதிரியான பாடலை நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லப்பா என்கிற அஜய் தமிழரசன், இவங்க வந்து பிஇ படிச்சுட்டு இருக்காங்களாம். இவங்க வந்து காரை பண்பலையோட அன்பு நேயர் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. நான் சிவசக்தி நகரில் 6வது கிராஸில் இருக்கிறேன், இது வந்து சிதம்பர நகரில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட விருப்ப பாடல்கள் தான் மனம் விழைதே அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக இவங்களோட விருப்ப பாடல் என்னென்னா, 9 ரூபாய் நோட்டு, இதுலேருந்து மார்கழியில் அப்படிங்கிற பாடலை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த பாடலில் வர மாதவனாய் வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த வழி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி வாழ்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் சேர்ந்து அந்த பாடலை கேட்டுடலாம்.

0: 5 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
2: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
1: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: நேர்களே, இன்றைய மனம் விழைத நிகழ்ச்சியில் செல்லப்பா என்கிற அஜய் தமிழரசன் அவங்களோட விருப்ப பாடல்கள் தான் நம்ம கேட்டு வந்துட்ருக்கோம். இவங்க சிதம்பரத்தில் இருக்காங்க. இவங்களோட 2வது விருப்ப பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா படத்திலேருந்து ஒரு வார்த்தை கேட்க அந்த பாடல் கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து காத்திருப்பு கூட சுகம்தான், அவ்வொரு வார்த்தை தரும் சுகம் ஆலாதி அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் நம்மளும் கேட்டுடலாம்.

0: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
1: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
0: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களே, இன்றைய மனம் விழைதே நிகழ்ச்சியில் சிதம்பரம் செல்லப்பா என்கிற அஜய் தமிழரசன் அவங்களோட விருப்ப பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அவங்களோட மூன்றாவது விருப்ப பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோகிராஃப் படத்திலிருந்து ஒவ்வொரு பூக்களுமே போட சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை என்றும் நம் முயற்சியில் தான் உள்ளது, சிறப்பான வாழ்வை பெற தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பண்பலை சார்பாக நீங்கள் உங்களை வாழ்த்துறோங்க, நீங்கள் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்ட பாடல் தோ வருது.

0: இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: நேயர்களுக்கு தங்களது உள்ளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்பவர்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
6: குளுகுளு வாட்டர் பறந்தாச்சு, வாங்க கோடிய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், மன்னார்குடி.
3: மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க். நேர்களே, இன்றைய மனம் விழையுதே நிகழ்ச்சியில் சிதம்பரம் செல்லப்பா என்கிற அஜய் தமிழரசன் அவங்களோட விருப்ப பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அவங்களோட நான்காவது விருப்ப பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியங்கா படத்துலேருந்து ஜில்லா முழுக்க அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலுக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னா, என் மனசை உன்னிடம் பறி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உனக்கும் எனக்குமான ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாமா?

நேர்களே, இன்றைய மனம் விழைதே நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்கன்னா, மறுமலர்ச்சி. இந்த படத்துலேருந்து அவங்க நன்றி சொல்ல உனக்கு அந்த பாடல் கேட்டிருக்காங்க, அதையும் கேட்டுடலாமா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: நேர்களை நம்ம இணைஞ்சிருக்கிறது நண்பெண்டா இந்த நிகழ்ச்சி. இது வந்து இளைஞர்களுக்கான விருப்ப பாடல் ஒளியேறும் நிகழ்ச்சி. இளைஞர்களை அழைங்க 04368 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 2311231 அல்லது 2994800 அல்லது 2995800 இந்த எண்களில் வாங்க உங்களோட விருப்ப பாடல்களை கேளுங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக

0: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
1: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
0: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துளிவரும் பாட்டு.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுலமுது தார்பைகள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: இன்றைய நண்பெண்டா நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர் யாருன்னு பாக்குறோம். இவங்க வந்து முதல் நேயர். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
4: சங்கர், கும்பகோணத்துல இருந்து பேசுறேன்.
0: சரிங்க. உங்களுக்கு விருப்ப பாடல் என்ன
4: கேளுங்களேன்.
0: சரி, நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி.
4: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
1: உடம்பாதி மூலம் அர்ஜென்ட் வடிவில் பேசுறேன் மேடம்.
0: ஆ சரிங்க, உங்களுக்கான விருப்ப பாடல் என்னன்னு கேக்குறீங்களா?
1: நண்பே என்ற படத்துல எனி சாங் மேடம்.
0: ஆ சரிங்க, நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி.
1: நன்றிமா, தேங்க்யூமா.
0: சரிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களே, நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய்.

0: அம்மன் TRY TM கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: இன்றைய நண்பண்டா நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்
5: மேடம்.
4: வணக்கங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
5: பூந்தோட்டம் சதலபதி மேலத்தெரு மகேந்திரன் மேடம்.
4: சரிங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
5: மேடம், எனக்கு பள்ளிக்கூடம் படத்துல இருந்து இந்த நிமிடம் இந்த நிமிடம்.
4: சரிங்க, பாடல் வரும். நன்றி.

0: நேர்களே, இன்றைய நண்பண்டா நிகழ்ச்சியில் இணைய வர அடுத்த இளைஞர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் பெருஞ்சேரியிலேருந்து ஜார்ஜ் பேசுகிறேன் மேடம்.
0: ஆ சரிங்க, உங்களுக்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: எனக்கு நீதியின் மறுபக்கம் என்ற படத்தில்
0: ஆ
1: மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் பாடுதோ என்ற பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் கொடுங்க மேடம்.
0: ஆ சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
1: உயர்ந்த மனிதன் சிறுகதையின் தொடர்ச்சி.
0: எண்ணமும் எழுத்தும்
1: சுந்தர பெருமாள் கோயில், வசந்தி சண்முக சுந்தரம்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100க்கு 100 916 கேடியம் தங்கநகை மாளிகை மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
3: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
2: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
4: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு சுந்தர பெருமாள் கோவில், வசந்தி சண்முக சுந்தரம் எழுதிய உயர்ந்த மனிதன் சிறுகதையினுடைய தொடர்ச்சியை வழங்குறோம். இந்த கதையோட முடிவை தெரிஞ்சுக்க ஆவலா இருப்பீங்க. வாங்க கதையை கேட்போம்.
0: என்ன நேயர்களே, சென்ற புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வந்த இந்த கதையோட முற்பகுதி நினைவிருக்கிறதா? இதோ
1: தமிழ்வாணன் வான்மதி தம்பதியர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்து வந்தாலும் அவர்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று வருந்துகின்றனர். இந்நிலையில் வயது ஓடிக்கொண்டே போக ஒரு நாள் வான்மதி மாரடைப்பு வந்து இறந்து போகிறாள். தனிமரமான ஆசிரியர் தமிழ்வாணன் சோகத்தோடு இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது எதிரில் வந்த ஒருவர் விபத்துக்குள்ளாவதை பார்க்கிறார். அவருக்கு உதவி செய்து மருத்துவமனையில் சேர்க்கிறார் தமிழ்வாணன். இருப்பினும் அவர் இறந்து போக அவரின் மனைவி வசந்தா மருத்துவமனை நோக்கி ஓடி வந்து அழுது புரள்கிறாள். பிறகு தன் கணவருக்கு இறுதி சடங்குகளை செய்து முடிக்கிறாள் வசந்தா. வசந்தாவிற்கு பேருதவியாக இருந்த ஆசிரியர் தமிழ்வாணன் வசந்தாவின் நிலையை எண்ணி வருந்துகிறார்.
0: சரி, வாங்க இப்ப நிறைவு பகுதியை கேட்போம்.
1: சில நாட்களுக்கு பின் வசந்தாவின் வீட்டிற்கு வந்தார் தமிழ்வாணன்.
5: வாங்க ஐயா, வாங்க
1: என்று உள்ளே அழைத்தாள் வசந்தா.
5: என்ன, உனக்கு நினைவிருக்காமா
1: என்று கேட்டார் தமிழ்வாணன்.
5: எப்படிங்க ஐயா மறக்க முடியும், எங்களை யாருன்னே தெரியாம என் கணவரோட சடங்குகளுக்கு எவ்வளவு உதவியா இருந்தீங்க, உங்களை எப்படி மறக்க முடியும்
1: என்று நெகிழ்ந்து பேசினாள் வசந்தா.
5: சரிம்மா, நீ கவலைப்படாத, உனக்கு எந்த உதவியா இருந்தாலும் நான் செய்யறேன். சரி, நீ எதுவும் வேலைக்கு போயிட்டு இருக்கியாமா
1: என்று கேட்டார் தமிழ்வாணன்.
5: இல்லங்கய்யா, நான் என்ன வேலைக்குங்கய்யா போறது, என் கணவர் ஒரு தனியார் கம்பெனியில பியூனா இருந்தாரு, ரொம்ப வசதியா இல்லைனாலும் கிடைச்ச வருமானத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நான் 10வது வரைக்கும் தான்யா படிச்சிருக்கேன், எனக்கு என்ன வேலை கிடைக்கும், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷமா குழந்தையே இல்லாம இருந்தோம், எங்களுக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காகவும் என் கணவரோட ஆசைக்காகவும் 6 மாசத்துக்கு முன்னாடிதான் ஒரு காப்பகத்திலிருந்து இந்த மணிமொழியை தத்தெடுத்தோம். இவ வளர்ந்ததுக்கு அப்புறம் இவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தார் என் கணவர். ஆனா இப்ப என்ன பாதியிலேயே தவிக்க விட்டுட்டு போயிட்டாரியா
1: என்ற வசந்தா துக்கம் தொண்டையை அடைக்க புடவை தலைப்பை தன் வாயில் வைத்துக் கொண்டு அழுதாள்.
5: அழாதம்மா வசந்தா, உனக்கு நான் இருக்கேன், நீ இந்த குடிசை வீட்டுல யாரும் இல்லாம இருக்கிறது தப்பு, உனக்கு ஆட்சேபணம் இல்லனா என்னோட வந்து என் வீட்டிலேயே தங்கிக்கமா
1: என்றார் தமிழ்வாணன். என்ன பதில் சொல்லுவது என்று

0: தெரியாமல் தமிழ்வாணனை கூர்ந்து பார்த்தாள் வசந்தா.
1: என் வீட்டுல நானும் தனியாதமா இருக்கேன், எனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. நானும் என் மனைவியும் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு குழந்தையே இல்லைங்கிற கவலையிலேயே என் மனைவி என்னை விட்டு போயிட்டா. இப்ப நீ தப்பா நினைக்கிறானா, என்னோட வந்து நீ தங்கிக்கலாம்
0: என்றார் தமிழ்வாணன். சற்று நேரம் யோசித்த வசந்தா பேச வார்த்தையின்றி தலையை மட்டும் அசைத்தாள். அவள் கண்களில் வந்த கண்ணீருடன் கைகூப்பி நன்றி கூறினாள் தமிழ்வாணனுக்கு. பிறகு தமிழ்வாணன் வீட்டிற்கு வந்த வசந்தா மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். குழந்தையின் இயக்கம் கொண்டிருந்த தமிழ்வாணனும் அந்த குழந்தை மணிமொழியுடன் விளையாடி கழிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்தார்.

0: ஊரில் உள்ளவர்களும் தமிழ்வாணனின் மனிதநேய பண்பை கண்டு அவருக்கு அதிகமாக மரியாதை கொடுத்தனர். ஒரு நாள் காலை படுக்கையை விட்டு எழுந்த தமிழ்வாணன் தலைவலி தாங்க முடியாமல் தள்ளாடவே மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். பதறிப்போன வசந்தா உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள். அவரை பரிசோதித்த மருத்துவர், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல தமிழ், சும்மா சாதாரண தலைவலிதான். இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், எனக்கு கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். இன்னைக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நாளைக்கு வழக்கம் போல நீங்க வேலைக்கு போகலாம் என்றார். அன்று மாலையே தமிழ்வாணனை வீட்டிற்கு அழைத்து வந்தாள் வசந்தா. வீட்டிற்கு வந்து தன் அறையில் படுத்த தமிழ்வாணன் யோசனையில் ஆழ்ந்தார். காலம் எவ்வளவு வேகமா ஓடுது, நமக்கு வேற வயசாகிட்டே இருக்கு. நமக்கு ஏதாவது ஆயிட்டுன்னா இந்த பொண்ணு வசந்தாவையும் அவ மகளையும் யாரு கவனிச்சுக்குவா? அவளுக்கு ஆதரவு யாருமே கிடையாது என்று எண்ணியவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த முடிவுபடி வசந்தாவிடம் அவள் எதிர்காலத்தை பற்றியும் அவள் மகள் மணிமொழியின் எதிர்காலத்தை பற்றியும் எடுத்துக் கூறி வசந்தாவின் மனதை மாற்றிய தமிழ்வாணன் அவளை பதிவு திருமணம் செய்து கொண்டார். இந்த செயலறிந்த ஊரார் அனைவரும் இவர்களை இகழ்ந்து பேசினர்.
1: சே, இவர் இவ்வளவு மோசமா இருப்பாரு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்றார் ஒருவர். கணவரை இழந்துட்டு குழந்தையோட தவிக்கிற ஒரு பொண்ணுக்கு ஆதரவு கொடுத்திருக்காருன்னு நினைச்சா இவர் இப்படி செஞ்சிட்டாரே
0: என்றார் மற்றொருவர். 50 வயசான இவருக்கு இன்னொரு கல்யாணம் தேவையா? இவர் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, இப்போது சரியா போச்சு. இப்படி ஊரார் பல கோணங்களில் தமிழ்வாணனை பற்றி பேசி அசை போட்டுக் கொண்டிருந்தனர். அதே நேரம் தமிழ்வாணனின் மாணவர்களில் ஒருவரான குமரன் அவர் மீது மிகுந்த பற்றும் அவரை தன் வாழ்க்கை முன்னோடியாகவும் நினைத்துக் கொண்டிருந்தான். ஊராரின் பேச்சுக்களை நம்பாத குமரன்,
1: அவர் ஏன் இப்படி செஞ்சார், திடீரென அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்
0: என்று மனம் குழம்பி நேரடியாகவே உண்மையை தெரிந்து கொள்ள தமிழ்வாணனின் வீட்டிற்கு சென்றான் குமரன்.
1: வணக்கம் ஐயா, நான் உங்ககிட்ட படிச்ச மாணவன் குமரன்
0: என்றபடி உள்ளே நுழைந்தான் குமரன்.
1: அடடே வாப்பா குமரா, எப்படி இருக்க
0: என்று வரவேற்றார் தமிழ்வாணன்.
1: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க தப்பா நினைக்கலனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா
0: என்று தயங்கிபடியே கேட்டான் குமரன்.
1: வசந்தா, தம்பிக்கு காப்பி எடுத்துக்கிட்டு வாமா
0: என்ற தமிழ்வாணன்.
1: சொல்லுப்பா குமரா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு
0: என்றார்.
1: ஐயா, ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் நீங்க ஒரு பெண்ணை ஆசைப்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தப்பு தப்பா பேசுறாங்க, என்னால அதை தாங்கிக்க முடியலையா, அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன்
0: என்று

0: படபடவென்று கூறி முடித்தான் குமரன்.
1: வெரி குட் குமரா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு நினைச்சு நேரடியா இங்கிட்டே வந்திருக்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
3: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100க்கு 100 916 கேடியம் தங்கநகை மாளிகை மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
4: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
3: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
4: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
0: வசந்தா கொண்டு வந்த காப்பியை எடுத்து குமரனிடம் நீட்டினார். அதை வாங்கி குடித்த குமரன் தமிழ்வாணனின் பதிலுக்காக காத்திருந்தான்.
1: நானும் வசந்தாவும் பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டது உண்மைதாப்பா. ஆனா நான் அவ மேல ஆசைப்பட்டோ அல்லது அவ ஏன் மேல ஆசைப்பட்டோ நாங்க இந்த திருமணத்தை பண்ணிக்கலப்பா. எனக்கு வயசு அதிகமாயிடுச்சு, நாளாக நாளாக என்னோட ஆயுசு குறைஞ்சுகிட்டே வருது. ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் இவளும் இவ குழந்தையும் ஆதரவற்றவங்களா ஆயிடுவாங்க. அதனாலதான் நான் இறந்ததுக்கு அப்புறமும் என்னோட உதவி இவளுக்கு கிடைக்கும்னு இவளை சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்
0: என்றார் தமிழ்வாணன்.
1: நீங்க இறந்ததுக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு உதவ முடியும் புரியாமல் விழித்தான் குமரன். அதாவது தம்பி, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட பென்ஷன் சட்டப்படி மனைவியான இந்த வசந்தாவுக்கு கிடைக்கலையா? இப்ப சொல்லு, நான் இவளை திருமணம் பண்ணிக்கிட்டது தப்பா
0: என்று கேட்டார் தமிழ்வாணன். ஆசிரியரின் கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவதென்று தெரியாமல் வாயடைத்து நின்றான் குமரன். பிறகு தமிழ்வாணனை பற்றி தவறாக பேசுவோரிடமெல்லாம் தன் ஆசிரியரின் நியாயத்தை எடுத்துக் கூறினான் குமரன். அதை கேட்ட ஊரார் ஓர் உயர்ந்த மனிதனின் எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் அவரை இழிவாக பேசிவிட்டோமே என்று மனம் நொறுங்கி போயினர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் கானமும். இன்று இடம்பெற்றது
1: உயர்ந்த மனிதன் சிறுகதையின் நிறைவு பகுதி.
0: எண்ணமும் எழுத்தும்
1: சுந்தர பெருமாள் கோயில் வசந்தி சண்முக சுந்தரம்.
0: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கானமும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.

0: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100க்கு 100 916 கேடியம் தங்கநகை மாளிகை மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
1: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
0: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
1: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
2: இனிய மாலை வணக்கம் நேர்களே, இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 5:15.
3: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
5: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
4: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
6: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ஏமா டிவியை இவ்ளோ சவுண்டா வச்சிட்டு இருக்க?
1: ஏண்டி, உங்க அப்பா எழுந்திருச்சதும் டெய்லி இந்த பாட்டை தான் போடுவாருன்னு உனக்கு தெரியாதா?
0: ஆமா, அது என்ன சுப்பிரபாதமா டெய்லி.

0: எனக்கு ஒரு காபி குடுமா. என்னம்மா காலையிலேயே பக்கத்து வீட்டு எலி நம்ம வீட்டு கிச்சன்ல பாத்திரத்தை உருட்டிட்டு இருக்கு.
1: அடியே மெதுவா பேசுங்கடி, பாத்ரூம்ல பல்லு விளக்கிட்டு இருக்க உங்க அப்பாக்கு கேட்டுட போகுது.
2: மா அப்பா என்னைக்குமா பல்லு விளக்கிருக்காரு?
1: ஏய் என்னடி வளர்ற
0: சேச்சே, பாத்ரூம்ல என்னைக்கு பல்லு விளக்கிருக்காங்க? வாசல்ல போய் பக்கத்து வீட்டை பார்த்து தானே பல்லு விளக்குவாங்கன்னு சொல்ல வர அந்த அறிவு கொழுந்து.
1: அது தெரியாதாடி உங்களுக்கு.
2: ஆமா நீங்களும் 10 வருஷமா வந்துட்டு தான் இருக்கீங்க, இப்போதான் புதுசா கண்டுபிடிக்க போறாரா? போவியா?
1: சித்தி அதை விடுங்க, நீங்க அந்த பல்லு விளக்குற கதையை சொல்லுங்க.
3: அதுவா, 10 வருஷமா பங்காளி பகன்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்ல. இவங்க சண்டையே இந்த பல்லு விளக்குற டைம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்க பாரு, ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் எப்படி முறைச்சி முறைச்சி பாத்துக்கிட்டு கண்ணாலேயே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க.
4: ஏய் கலை, அந்த ஜன்னலை எழுத்து நல்லா சாத்து. இந்த வெத்து வெட்டி ஜீவா முகத்துல முழிச்சோன்னு வச்சுக்க, பிசினஸ் இன்னைக்கு லாஸ் தான்.
5: அம்மாடி குமுதா, நீ வெளியில வந்துடாதமா. இந்த பல்பு பாண்டி இருக்கான்ல, அவனோட கௌரவத்தை வாசல்ல காய போட்டிருக்கான். மிதிச்சு கிதிச்சுட போற பாத்துமா.
2: அவ வெளியில வந்து 1.5 மணி நேரம் ஆகுது, இது தெரியாம சித்தப்பு பெனாத்திட்டு இருக்கு.
0: ஏ குமுதா, உன் டாடி என்ன எங்க அப்பாவை பார்த்து பல்பு பாண்டின்னு சொல்றாரு, இதெல்லாம் நல்லா இல்ல, பாத்துக்கோ.
3: ஏ நிறுத்துங்கடி, அண்ணன் தம்பி சண்டைய பாருங்கடினா அக்கா வந்தங்கச்சியும் சண்டைய ஆரம்பிச்சுட்டாளுங்க.
6: நீ எல்லாம் வாசல்ல நின்னாலே தெருவுல போற நல்ல நேரம் கூட எபாஸ்

0: சாமி ஆல உடியான்னு யூ டர்ன் போட்டு ஓடி போயிரும். போய் வேற பழப்பு இருந்தா பாரு.
1: கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் ஓகே.
0: போடா போடா உன்ன மாதிரி பல பேரை பார்த்தவன் நானு.
2: இந்தாங்க முதல்ல இந்த காஃபிய குடிங்க. யாரு போன்ல? ஏங்க உங்க பாசமலர் தான். ஹலோ
3: ஹலோ, நான் வர்த்தமல்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது?
2: அண்ணி நல்லா
0: இருக்கு. நான் தான் முதல்ல
2: பேசுவேன்.
0: அம்மாடி சுந்தரி சொல்லுடா, நல்லா இருக்கியா? நம்ம அம்மா நல்லா இருக்காங்களா?

0: அண்ணே, அம்மாவுக்கு லேசா காய்ச்சல் மாதிரி இருக்குன்னே. உன்னை பார்த்தே ஆகணும்னு ஒத்த கால நிக்குதுன்னே.
1: காய்ச்சலோட ஏமா ஒத்த கால நிக்கிறாங்க? அது ரெண்டு காலம் நீட்டு போட்டு படுக்க வேண்டியது தானே.
2: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா.
0: அண்ணே, கிண்டல் அடிக்கிற நேரமா இது?
1: சரிடா சரிடா, நான் உடனே கிளம்பி வரேன். ஆனா அந்த ஜீவா பயலுக்கு மட்டும் தெரிஞ்சு அவ அங்க வந்தான்னு வச்சுக்கோ. ரணகலமாயிடும் சொல்லிட்டேன்.
0: அவ்வளவுதானே? ஓகேண்ணே, போன வச்சுட்டுமா? என்னது, சின்ன அண்ணனுக்கு தெரிய வேணாமா? உடனே தெரியப்படுத்திடுவோம்.
3: அம்மாடி குமுதா, காலையில எந்திரிச்சதும் படுறா படுறான்னா போனை எடுத்து பிராண்டிக்கிட்டே இருக்கிற.
4: அப்பா, உங்களுக்கு தான் போனு, இந்தாங்க அத்தை கால் பண்றாங்க.
3: ஹலோ அம்மாடி சுந்தரி, சொல்லுடா சங்கம், அம்மா நல்லா இருக்காங்களா?
0: ஏன்ன, நீ உங்க அம்மாவை மட்டும்தான் விசாரிப்பியா? ஏன், என்னை எல்லாம் பார்த்த உனக்கு கண்ணு தெரியாதா?
3: இல்லடா தங்கம், அம்மா வயசானவங்கல்ல, அதனாலதான் தங்கம்.
0: சரி சரி, பொழைச்சு போ அண்ணே. அம்மாவுக்கு தானே உடம்பு சரியில்லை, உன் பொண்ண பாக்கணும்னு ஆசைப்படுறாங்கண்ணே.
3: இந்த கிளம்பிச்சண்டா தங்கம். அப்புறம் ஒண்ணு, அந்த பெரிய மனுஷன் மீசக்கார பாண்டிக்கு விஷயம் தெரியுமா? அவன் மட்டும் அங்க வந்தான், நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன்.
0: இல்லண்ண இல்லண்ண, பெரியண்ண அவர் பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருக்காராம். நீ தைரியமா வாண்ண, அவர் வரமாட்டாரு.
3: தைரியமா வாண்ண வா, அவன் வந்தா எனக்கு என்ன பயமா?
5: உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல, நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா.

0: உனக்கு நாக்கு செத்து போயிட்டு
1: வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாய கூப்பிடுடா.
2: ஏண்டி சுந்தரி, வடை என்னடி சூடாவே இல்ல?
0: நீ வேணும்னா வடையோட வந்து அடுப்புல உட்காந்துக்கோ, நல்லா சூடா இருக்கும்.
2: ஆறி போன வடைய குடுத்துட்டு பேச்ச பாரு பேச்ச.
0: ஏமா ஏமா, என்ன பெத்த தாயே, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதான் நீ பெத்திய ரெண்டு விளங்காததுங்க. அதுங்க ரெண்டுத்துக்கும் போன் அடிச்சிருக்கேன். நீ பெத்த புத்திரனுங்க வர்ற நேரத்துல இப்படி வடையும் வாயுமா பாத்தாங்கன்னு வையே, நான் தொலைஞ்ச.

0: விடுடி விடுடி, உன் அண்ணங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டானுங்கள.
1: கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க. ஆனா என்ன ஒண்ணு, ஒருத்தர் வர்றது இன்னொருத்தருக்கு தெரியாது. நேருக்கு நேரு பார்த்தாங்கன்னு வை, நான் தொலைஞ்சேன்.
0: அதெல்லாம் பாத்துக்கலாண்டி. உள்ளுக்குள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு இந்த பய பிள்ளைவ 10 வருஷமா பேசாம இருக்கானுங்க. சுந்தரி, ரெண்டு பேரும் கிளம்பி வரட்டும், பாத்துக்கலாம் விடு.
1: வடையை
2: தின்னு முடிக்கல, அதுக்குள்ள வந்துட்டானே அவன். பாக்குறது காட்டி இந்த வடையை மறைச்சு வைக்கடி, ஒரு போர்வர்.

0: ஏண்டி கண்மணி, எல்லாரும் இங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சோகமா இருக்கிறாங்க, ஆனா இங்க வடவாசம் தூக்கலா இருக்கு.
1: ஆமா கீது, கூடவே மல்லி சட்னி வாசனையும் நல்லா கம கமன்னு வருது.
0: ஐயா ராசா, பாண்டி வந்துட்டியாப்பா. என் கடைசி காலத்துல
2: பாட்டி, பாட்டி வெளியில கார் வந்து நிக்குது பாட்டி. ஐயோ சித்தப்பா.
3: என்னது?
2: ஐயோ அப்பா.
4: அம்மா அம்மா, யோ நீயா நீயா நீயா நீயா
3: நீயா நீயா நீயா நீயா

0: சார் டயலாக் மறந்துட்டீங்களா? அடுத்த டயலாக் வாங்க சார்.
1: ஏய், நீங்க என்ன பண்ற?
2: எவன்டா அவன் கேள்வி கேக்குறான்? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு என் தங்கச்சி போன் அடிச்சுது, வந்து பார்க்காம இருக்க முடியுமா? அது இருக்கட்டும். நீ ஏன்டா இங்க வந்த?
3: நாங்க மட்டும் என்ன சும்மாவா வந்தோம்? நாங்களும் எங்க அம்மாவை பார்க்கத்தான் வந்தோம்.
4: சண்டை போடாதீங்கடா, எனக்கு வேற மூச்சு முட்டுதுடா.
5: இது பெத்த பிள்ளைங்க அடிச்சுக்கிறதுக்கு வருத்தப்படுதா, இல்ல அந்த வடையை இப்ப திங்கிறதுன்னு வருத்தப்படுதா?
3: சண்டையெல்லாம் போடுறோமா.
4: ஏய் பெரியவனா, சின்னவனா, இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆயுசு இருக்கும் போல. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்டா.
5: என்னது, இருக்கிற வடையெல்லாம் காலி பண்ணணுமா?
6: ஏ சுந்தரி, நீ வேற அந்த வடை மேட்டரை காட்டி கொடுத்துறாதடி, நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு
5: இருக்கேன். கண்டினியூ கண்டினியூ.
4: நான் பெத்தா மவுனுவளே, கேக்குறீங்களாடா?
1: அம்மா, கடைசி ஆசை என்னன்னு சீக்கிரம் சொல்லுமா, எனக்கு வேற வயித்த கலக்குது. வீட்டுல பாத்ரூம் கொள்ள கடைசியில கட்டி
4: வச்சிருக்கேன். ஏய் நான் சொல்றத கேளுங்கடா, என் பேட்டிங்களோட ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டுல உக்காந்து பேசி சிரிச்சு சமைச்சு எனக்கு சாப்பாடு போடணும். இதுதான்டா தம்பி என் கடைசி ஆசை. நான் பெத்த மவுனுவன், நீங்க ரெண்டு பேரும் இத நிறைவேற்றுவீங்களாடா?
1: அம்மா, கடைசி ஆசை எல்லாம் சொல்லாதம்மா.
2: பண்றோம்மா, எல்லாரும் சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டு ஒன்னா இருக்கலாமா?
5: அப்பாடா, ஒரு வழியா அண்ணனும் தம்பியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க.
7: சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எடுத்து நின்னா எவனும் தூசுடா.
5: ஏ மல்லிகா, சமைக்கிறதுக்கு எல்லா பொருளும் வாங்கி வச்சிட்டாள்க, ஒழுங்கா சமைச்சிடுவாள்களா?
8: இவளுங்களுக்கு தயிர் சாதமே தகுடுதுக்கும், ஏதோ இந்த செல்ல பார்த்து சமைக்கிறாளுங்க.
9: ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பாட்டி வீட்டு சமையலறையில பங்காளிங்க சண்டையை தீக்க நாங்க பங்காளி பிரியாணி செய்ய போறோம். ஸ்டே டியூன்.
10: ஏ கண்மணி, அங்க அப்பாவும் சித்தப்பாவும் வெளியில மீசியை முறுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உனக்கு ரீல்ஸ் கேக்குதோ? ஒழுங்கா வெங்காயத்தை நறுக்குடி.
11: ஓ காட், இந்த ஆனியன் ஏன் என் ஐஸ்ல இருந்து இவ்வளவு வாட்டர் வர வைக்குது? This is too much.
12: ஏய் குமுதா, எங்க டாடி சொன்னாரு உங்க டாடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு, ஆனா அவரை பாரு வெளியில

0: சாம்பார் வடைக்கு பாட்டு கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு.
1: உங்க அப்பாவும் ஒன்னும் குறைச்சல இல்ல, வெளியில இங்கிலீஷே தெரியாம எங்க அப்பா கிட்ட டியூஷன் கேட்டுட்டு இருக்காரு.
2: எக்ஸ்கியூஸ் மீ, தட் மெட்டீரியல் நாட் கம்மிங் பிகாஸ் லாரி பஞ்சர்.
3: டேய், அது அப்படி இல்ல, தி கன்சைன்மென்ட் இஸ் டிலே டு டிரான்ஸ்போர்டேஷன் இஷ்யூ.
4: ஓ, ஒரு பெரிய லண்டன் ரிட்டர்ன் டாய்.
5: ஐயோமா
1: பாட்டி, அங்க சாப்பாடு ரெடி ஆகிட்டு, நீ போர்வக்குள்ள மறைச்சி வச்சு சாப்பிட்டு இருக்க வடைய வச்சுட்டு உன் ரெண்டு மகன்களை கூப்பிட்டு பிரியாணிய சாப்பிடலாம். உன்னோட கடைசி ஆசைய நிறைவேற்றிடலாம். ஏ சின்னவனே பெரியவனே, வாங்கடா நம்ம சேர்ந்து சாப்பிடலாம், சாப்பாடு ரெடி ஆயிட்டான்.
2: தம்பி, தண்ணி எடுப்பா.
6: அண்ணே, மாத்து சாப்பிடுறது இல்லையா, இந்தாங்க தண்ணி.
2: என்னன்னு சொன்ன?
6: அண்ணன்னு சொன்ன.
2: சூப்பரா சொன்ன தம்பி. இல்ல தம்பி, இவ்வளவு வருஷமா பக்கத்து வீட்டுல எழுத்த வீட்டுல இருந்துகிட்டு நம்ம சண்டை போட்டுட்டு கிடந்தோம், ஆனா அதனால நம்ம என்ன பலன் அடைஞ்சோம்? இந்த பார், அண்ணன்னு கூப்பிடுறேன், நான் தம்பின்னு கூப்பிடுறேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
6: இதே சந்தோஷத்தை தானே நானும் எதிர்பார்த்திருந்தேன். அன்னைக்கே நீ தம்பின்னு கூப்பிட்டா, நான் அண்ணேன்னு கூப்பிட்டு இருக்க மாட்டேனா?
1: அப்பாடா, எனக்கு இப்பதான்டா சந்தோஷமா இருக்கு.

0: நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆகாம போயிடுமா?
1: என்னது பிளானா?
2: பின்ன என்னடா, ரெண்டு பேரும் ஒரு வயித்துல பிறந்துட்டு உங்களுக்குள்ள என்னடா விருப்பு வெறுப்பு? ரெண்டு பேரும் பேசாம இருந்துகிட்டு என்னத்தடா சாதிச்சிட போறீங்க? சண்டை சச்சரவே இருக்க கூடாது. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு ஒத்துமையா இருக்கிறது தாண்டா குடும்பம்.

0: எல்லாரும் நிகழ்ச்சிய கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சுல்ல? இந்த கதைய தான் அண்ணன் மேல இருந்த கோபத்தை மறந்துட்டு எழுதினவங்க நம்ம ஆர்ஜே மீனாட்சி கேசவேலு, இதுல நடிச்சவங்க நம்ம ஆர்ஜே ஈஸ்வரி முத்து, லதா, ராஜி, நித்யா, வெண்முகி, மீனாட்சி, அன்பழகன், ஸ்ரீதலா, செந்தில்குமரன்.
1: நீங்கள் இதுவரை கேட்டது கலக்கல் நேரம். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி ஒரு மறு ஒளிபரப்பு. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 5:35. பண்பலையில் இனி உலா வருவது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க நகை மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000+ பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
4: திருச்சி சாரதாஸ்.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது

0: இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
2: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
1: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
4: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் அனுராதா ஸ்ரீராம் பாடியது.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது விளக்கேற்றும் வேளை உலாவரும் நீரும். நினைவிருக்கட்டும் நீர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நீங்களே.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
4: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
7: तुम रिपोर्ट्स लाई हो ना?
8: नहीं, मुझे लगा तुम लाए हो.
7: तुम हो ही भुलक्कड़.
8: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
6: लड़िए मत, जानिए आभा के बारे में.
9: आभा?
6: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
10: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
11: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
10: ஜிஎல் மருத்துவமனை
11: காரைக்கால்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசும் தளிர் உலாவரும்.
12: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
13: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
14: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை மாலை 6:20 நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லும்போது கேட்கலாம்.
15: பொருட்கள் அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
16: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேற்று நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை 7:30 நமது பண்பலையில் காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் உலாவரும்.

0: மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
1: மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல்மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
6: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சிந்து பாடியது

0: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நேர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: குளு குளு வாட்டர் பறந்தாச்சு, வாங்க கோடைய ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
5: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
6: என்ன சுனாமியா?
5: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
8: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
12: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
13: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட்ஸ்.

0: சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: விளக்கேற்றம் வேலை நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் நாகூரி குல் முகமது பாடியது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கிய விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்களன் மங்கள், மாபெரும் தங்க நகை மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை

0: பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: விளக்கேற்ற மேடை நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: பண்பலையில் இனி வருவது பன்னிசை.

0: ஆகாஷ்வாணி அண்ட் தூர்தர்ஷன் நெட்வொர்க், தி AIR நியூஸ் வெப்சைட் அண்ட் த நியூஸ் ஆன் AIR மொபைல் ஆப். இட் வில் ஆல்சோ பி லைவ் ஸ்ட்ரீம்ட் ஆன் த யூடியூப் சேனல்ஸ் ஆஃப் AIR நியூஸ், DD நியூஸ், த PMO அண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். ஆகாஷ்வாணி வில் ப்ராட்காஸ்ட் த ப்ரோக்ராம் இன் ரீஜனல் லாங்குவேஜஸ் இமீடியட்லி ஆஃப்டர் த ஹிந்தி ப்ராட்காஸ்ட். President of Myanmar U Me Aung Hlaing arrived in New Delhi this evening on a 5-day visit to India. Union Minister of State for External Affairs Kirti Vardhan Singh received him at the airport. Earlier today, the President of Myanmar visited Gaya in Bihar and prayed at Mahabodhi Temple. He is accompanied by a high-level delegation comprising several cabinet ministers, senior officials and business leaders. This is the first visit of President U Me Aung Hlaing to India in his current capacity. The visiting dignitary will hold discussions with Prime Minister Narendra Modi on Monday on further strengthening the historical and civilizational ties between the two countries. He will also participate in a business forum. The Congress Legislature Party meeting is in progress at Karnataka Vidhan Sabha to elect their new leader after Siddaramaiah submitted his resignation to Governor Thavarchand Gehlot 2 days ago. The Congress Party has informed that AICC General Secretary Randeep Singh Surjewala will brief media persons after the meeting. Our correspondent reports that earlier in the day, D.K. Shivakumar met the Governor twice and is likely to meet the Governor again after he is elected as the CLP leader. The swearing-in date will be fixed thereafter. Minister of State for Personnel, Public Grievances and Pensions Dr. Jitendra Singh today launched the AI-enabled CP Grams voice chatbot Samadhan Didi in New Delhi. Developed by the Department of Administrative Reforms and Public Grievances in collaboration with Bhashini, Samadhan Didi is a voice-based multilingual grievance registration assistant with intelligent AI-based categorization that helps citizens to register public grievances through an interactive conversational interface. Electronic and IT Minister Ashwini Vaishnav today visited Loham in Surajpur in Greater Noida, which is producing sustainable critical minerals and advanced materials. Speaking to media, Mr. Vaishnav said lithium batteries and permanent magnets play a crucial role in several modern technologies, and Prime Minister Narendra Modi envisions that this should be manufactured in India and its technology should be developed domestically. Lieutenant General N.S. Raja Subramani will succeed Chief of Defence Staff General Anil Chauhan, who bade farewell to military service after receiving a ceremonial Tri-Services Guard of Honour at the National War Memorial in New Delhi. The ceremony marked the culmination of his distinguished tenure as the country's top military officer. He also laid a wreath at the War Memorial. In badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj, Ranki Reddy and Chirag Shetty advanced to the finals of the Singapore Open tournament. The Indian pair defeated world number one South Korea's Dio Seo Seung Jae and Kim Won Ho 21-19-21-18 in the semi-final today. In the mixed doubles, India's Dhruv Kapila and Tanisha Krasto lost to Japan's Sayaka Hobara and Yuichi Shimogami 16-21-21-17-13-21 in the semi-final today. Union Minister for Youth Affairs and Sports Dr. Mansukh Mandavia and Meghalaya Chief Minister Conrad K. Sangma today inaugurated the Integrated Hospitality and Sports Complex at JN Sports Complex in Polo, Shillong. And with that, we end this news bulletin.
1: Vanakkam. Aakashvani Puducherry. Manila Cheidigal Vasipavar Narayanasami. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஒருநாள் பயணமாக நாளை கேரளம் செல்ல உள்ளார். கோவா மாநிலம் இன்று தனது 39வது உதய தினத்தை கொண்டாடுகிறது. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்தவித சவால்களையும் எதிர்கொள்ள இராணுவம் தயாராக உள்ளதாக இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துபேதி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று தனது இராணுவ சேவையிலிருந்து விடைபெற்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஒருநாள் அரசுமுறை பயணமாக நாளை கேரள மாநிலத்திற்கு செல்ல உள்ளார். கோட்டயத்தில் நடைபெறவுள்ள மலையாள நாளிதழான தீபிகாவின்

0: 40வது நிறுவன தின கொண்டாட்டங்களை அவர் தொடக்கி வைக்க உள்ளார். மேலும் கண்ணூரில் ராஜ்யசபா உறுப்பினர் திரு சதானந்தன் மாஸ்டர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்க உள்ளார். குடியரசு துணைத் தலைவரின் வருகையை ஒட்டி அம்மாநிலம் முழுவதும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோவா மாநிலம் இன்று தனது 39வது உதய தினத்தை கொண்டாடுகிறது. விடுதலைக்கு பிறகு நாட்டின் மிக முக்கியமான மாநிலங்களில் ஒன்றாக கோவா உருவெடுத்த பயணத்தை இந்த நாள் எடுத்து காட்டுகிறது. இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பனாஜியில் உள்ள கலா அகாடமியில் நடைபெறும் மாநில தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டார். இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: கோவா மாநில உதய தினத்தை முன்னிட்டு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா அதன் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் அன்பான விருந்தோம்பலுக்கு மட்டுமல்லாமல் கல்வி, தொழில்நுட்பம், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றில் அடைந்துள்ள முன்னேற்றத்திற்காகவும் புகழ்பெற்றது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவாவின் முன்னேற்றத்திற்கும் அடையாளத்திற்கும் பங்களித்த அனைவரையும் நினைவு கூறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த நிகழ்ச்சி என்றும், இந்த மாநிலம் தொடர்ந்து செழித்து விக்சித் பாரத் தொலைநோக்கு பார்வைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்றும் தாம் நம்புவதாக கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா இந்திய விருந்தோம்பலின் சாரத்தை உலகிற்கு பிரதிபலிக்கும் கலாச்சார பாரம்பரியத்தின் ஒரு தனித்துவமான கலவை என்று புகழாரம் சூட்டினார்.
0: நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்தவித சவால்களையும் எதிர்கொள்ள இராணுவம் தயாராக உள்ளதாக இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி தெரிவித்துள்ளார். இன்று புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் 150வது பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம், தலைமை பண்புகளுடன், நவீன தொழில்நுட்பத்திறனுடன் கூடிய கற்றலின் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். இந்திய ஆயுதப்படைகள் உயர் செயல்பாட்டு எச்சரிக்கை நிலையில் இருப்பதாகவும், நிலைமை மேலும் இராணுவ நடவடிக்கையை அவசியமாக்கினால் ஆபரேஷன் சிந்தூர் 2.0 தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த பயிற்சியிலிருந்து வெளியேறும் பெண் பயிற்சி மாணவர்களின் செயல்பாட்டை பாராட்டிய ஜெனரல் துவேதி, தைரியம், உறுதிப்பாடு மற்றும் இராணுவ சிறப்பு ஆகியவை பாலின பாகுபாடற்ற குணங்கள் என்றும் கூறினார். மேலும் பாதுகாப்பு சேவையில் மகளிர் பங்களிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், தேச சேவையை முதன்மையாக கொண்டு இந்த வீரர்கள் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநரும் புகழ்பெற்ற சமூக சீர்திருத்தவாதியுமான டாக்டர் கிரண்பேடி நேற்று நடைபெற்ற 150வது தேசிய பாதுகாப்பு அகாடமியின் பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் 21 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 354 பேருக்கு பயிற்சி நிறைவு பட்டங்களும் வழங்கப்பட்டன. இந்தி இதழியல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தி மொழியில் இதழியல் துறை தொடங்கியதை நினைவுகூரும் வகையில் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் மே 30 இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் முதல் இந்தி செய்தித்தாளான உதந்த் மார்தன் 1826 மே 30 கொல்கத்தாவிலிருந்து வெளியிடப்பட்ட நிகழ்வை இந்நாள் குறிக்கிறது. இந்தி இதழியலின் முன்னோடியாக கருதப்படும் பண்டிட் ஜூகல் கிஷோர் சுக்லா என்பவரால் இந்த செய்தித்தாள் தொடங்கப்பட்டு இதன் பதிப்பாசிரியராகவும் அவர் பணியாற்றினார். இந்நாளையொட்டி இந்தி மொழிக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்ட இதழியலாளர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் அறிஞர்களுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் புதுடில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்னர் இன்று தனது இராணுவ சேவையிலிருந்து விடை பெற்றார். நாட்டின் உயர்மட்ட இராணுவ அதிகாரியாக அவரது சிறப்பான பதவிக்காலம் இந்த விழாவின் மூலம் நிறைவடைந்தது. தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்த பின்னர் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையுடன் ஓய்வு பெறுவது தனக்கு பெரும் கௌரவம் என்று ஜெனரல் சௌகான் கூறினார். 40 ஆண்டுகளுக்கு மேலான சேவைக்கு பிறகு குடிமை வாழ்க்கைக்கு மாறும் தனது நிலையை குறிக்கும் வகையில் ஜெனரல் சௌகான் தனது பதவிக்காலம் திருப்தி

0: ஆதாரமாகவும் நிறைவானதாகவும் இருந்ததாக குறிப்பிட்டார். ஜெனரல் சௌகானுக்கு பரம் விசிஷ் சேவா பதக்கம், உத்தம் யுத் சேவா பதக்கம், அதி விசிஷ் சேவா பதக்கம், சேனா பதக்கம் மற்றும் விசிஷ் சேவா பதக்கம் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. ஜெனரல் அனில் சௌகானுக்கு பின் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி பதவியேற்கிறார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லைங் 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்.
1: மியான்மர் அதிபர் தமது பயணத்தின் முதற்கட்டமாக பீகார் மாநிலம் கயாவில் உள்ள உலக புகழ்பெற்ற மகாபோதி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார். பின்னர் புத்தர் ஞானம் பெற்றதாக போற்றப்படும் போதி மரத்தின் கீழ் அவர் தியானம் செய்தார். புத்த கயாவில் உள்ள பர்மிய மடாலயத்தையும் அவர் பார்வையிட்டார். இன்று மாலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை அவர் சந்திக்கிறார். தொடர்ந்து நாளை மியான்மர் அதிபர் இந்தியா மியான்மர் வர்த்தக மன்றத்தில் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். வரும் திங்கட்கிழமை இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று மற்றும் நாகரிக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் கலந்துரையாட உள்ளார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக வணிகம் மற்றும் தொழில்துறை கலந்துரையாடல்கள் குறித்து ஆலோசிக்க June 2 மும்பைக்கு அவர் பயணம் மேற்கொள்ள உள்ளார். அவரது இந்த பயணம் இந்தியாவிற்கும் மியான்மருக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார வரலாற்று மற்றும் பௌத்த உறவுகளை ஆழப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: கிரேட்டர் நொய்டாவின் சூரஜ்பூர் பகுதியில் நிலையான முக்கிய கனிமங்களையும் மேம்பட்ட பொருட்களையும் உற்பத்தி செய்து வரும் லோகம் நிறுவனத்திற்கு மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல நவீன தொழில்நுட்பங்களில் லித்தியம் மின்கலங்களும் நிலை காந்தங்களும் மிக முக்கிய பங்காற்றுவதாகவும், இவை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட வேண்டுமென்றும் அதற்கான தொழில்நுட்பம் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட வேண்டுமென்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி விரும்புவதாக கூறினார். பிரதமரின் இந்த தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க லோகம் என்ற பெயருடைய ஒரு இளம் புத்தொழில் நிறுவனம் மிகவும் நுணுக்கமான ஒரு தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர். கோடை விடுமுறையின் கடைசி சனிக்கிழமையான இன்று தமிழக பகுதிகளான திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும், பிற மாநிலங்களான கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிறப்பு தரிசனம் செய்தனர். மேலும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஆலய பிரம்ம தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் திருநள்ளாறு காவல் கண்காணிப்பாளர் திரு பழனிவேலு மற்றும் ஆய்வாளர் திரு பிரவீன்குமார் தலைமையில் திருநள்ளாறு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஒரு நாள் பயணமாக நாளை கேரளம் செல்ல உள்ளார். கோவா மாநிலம் இன்று தனது 39வது உதய தினத்தை கொண்டாடுகிறது. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்தவித சவால்களையும் எதிர்கொள்ள இராணுவம் தயாராக உள்ளதாக இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் இன்று தனது இராணுவ சேவையிலிருந்து விடை பெற்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் சரியாக மாலை 6:20.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நேர்லி இப்போது கேட்கலாம். நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
6: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.

0: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
2: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
1: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
2: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: சொல் ஆமோது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
4: வணக்கம். இந்திய அரசியலமைப்பு எண்ணற்ற சட்ட பிரிவுகளை வரையறுத்து கூறுகிறது. ஆட்சியாளர்கள், சட்ட வல்லுநர்கள் ஆகியோரின் ஒருங்கிணைந்த முயற்சியால் காலத்தின் தேவைக்கேற்ப, சமூக சூழலுக்கேற்ப புதிய சட்டங்கள் உருவாகின்றன. இவைதான் மக்களாட்சி காலத்தில் சட்டத்தின் போக்கு. ஆனால் மன்னராட்சி காலத்திலும் சட்ட விதிமுறைகள் எழுதப்படாத, வரையறுக்கப்படாத சட்டங்களாக திகழ்ந்தன. இவற்றை இலக்கியங்களின் வழி உணரலாம். மன்னராட்சி காலத்தில் குற்றங்கள் வேரோடு களையப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிறிய குற்றங்களுக்கும் கூட மிகப்பெரிய தண்டனைகள் வழங்கப்பட்டு வந்தன. பழங்காலத்தில் குற்றங்களுக்கும் கூட தண்டனை வழங்கப்படுவதுதான் அன்றைய சட்டம். இதனை கல்வனை கொல்லுதல் கடுங்கோல் அன்று, அது முறை தவறாத அரச நீதியே என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் உரைப்பதன் மூலம் அன்றைய சட்டத்தின் கடமையை உணர முடிகிறது. உயிர்க்கு உயிர் பலியே தீர்வு என்பதனை பசுவின் கன்றுக்காக தன் மகனை உயிர் பலி கொடுத்த மனுநீதி சோழனின் வரலாறு காட்டுகிறது. தன்னிடம் அடைக்கலமாக வந்த புறாவுக்காக தன் தசையை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தியின் வரலாறும், தம் கைகளால் கதவை தட்டி மக்களின் உறக்கத்தை கலைத்ததால் அக்கல்வனின் கரத்தை வெட்ட வேண்டுமென்று மக்கள் முறையிட அந்நிகழ்வுக்கு பொறுப்பேற்று தன் கரத்தை தானே துண்டித்துக் கொண்ட பொற்கை பாண்டியன் வரலாறும், உயிருக்கு உயிர் உறுப்புக்கு உறுப்பு என்ற அடிப்படையிலேயே தீர்ப்புகள் வழங்கப்பட்டன என்பதை உணர்த்துகின்றன. குற்றங்கள் கூட மானுட தர்மத்தின் அடிப்படையில் மன்னிக்கப்படலாம். அது மனு தர்ம சட்டம், மனிதநேய சட்டம் என்பதை தன்னுடைய உடைவாளால் குத்திய முத்தநாதனை மன்னித்து ஊர் எல்லை வரை பத்திரமாக அனுப்பி வைத்த மெய்ப்பொருள் நாயனார் வரலாறு நமக்கு பறைசாற்றுகிறது. தன்னுடைய மனைவியாகிய சீதையை ராவணன் சிறையெடுத்துச் சென்றது குற்றம் என்றாலும், சீதையின் கற்புக்கு ஏதும் பங்கம் ஏற்படவில்லை என்பதால் இன்று போய் நாளை வா என்று முதலில் மன்னிப்பு வழங்கி அனுப்பினான் ராமன். வருந்தவும் திருந்தவும் வாய்ப்பு கொடுத்தும் தனது தவறினை ராவணன் உணரத் தவறியதால் மறுநாள் போரில் கொல்லப்பட்டான். கற்புக்கு பங்கம் ஏற்படுத்தினால் உடனடி தண்டனை, பங்கம் நிகழாத நிலையில் தகுந்த ஒரு வாய்ப்பு என்பதே இராமாயணம் காட்டும் சட்டம். அறத்தின் அடிப்படையில் அன்றைய சட்டங்கள் வகுக்கப்பட்டன. இறையாண்மை மேலோங்கி நின்றது. சட்டங்களை மதிப்போம், சட்டத்தின் வழி நடப்போம். நன்றி.
3: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
5: நேர்கள் இதுவரை கேட்டது நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: இன்சொல் அமுது நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
0: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 6:25.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
9: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
14: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
15: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: பண்பலையில் இனி வருவது

இன்றும் நாளையும் நமது பண்பலை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்போம். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க். மாலை 6:40 பண்பலையில் உள்ளவரும் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மதுப்பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் டாக்டர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை

0: விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் டாக்டர் கே சேகலாவதியின் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர் கேட்கலாம். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் விவசாயத்தில் இயந்திரங்களின் பயன்பாடு. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு ஜி ஆனந்தராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் வழங்கும் இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில் ஒருபட பாடலாக கடலோர கவிதைகள் படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெறும். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்லும்போது கேட்கலாம். வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10:00 காலத்தால் அழியாத காவிய காணங்களோடு மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்கின் இரவும் மலரும் உலாவரும். 10:30 முதல் பண்பலை வழங்கும் இரவும் மலரும் தொடரும். 11:00 காற்றலையில் நாளை நமது பண்பலை நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து 11:10 துயில் முன் இனி நமது பண்பலையில் நாளை உலாவர உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், அம்மன் TRVTMT கம்பிகள், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். காலை 6:00 குரலோசை. தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரியேசர் காரைக்கால் சேகர் எக்ஸைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. அதனையடுத்து 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன் சொல்லும்போது கேட்கலாம். வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். காலை 6:55 கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர் உலா வரும். காலை 7:00 திரை இசை. 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம் உலா வரும். 7:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் வழங்கும் காலை காம்போ. காலை 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 முதல் அம்மன் TRVTMT கமிகள் பேரலம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு தொடரும். இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
2: பாரத் சர்க்கார் கா லக்ஸ் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும். அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். லித்தியம் பேட்டரி மற்றும் நிலையான மின்காந்த சக்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சூரஜ்பூரில் அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். லோகம் என்ற புத்தாக்க

0: தொழில் முயற்சியின் மூலம் கனிமவள உற்பத்தி துறையில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2,500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் நீரேற்று நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்த விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை மட்டுமே குடிநீர் கிடைப்பதாக அவர் கூறினார். இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியில் அண்மையில் நடைபெற்ற வேளாண்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது பயனுள்ளதாக அமைந்ததாக கூறிய திரு வினோத், விதைநெல், உரம், யூரியா மற்றும் விவசாயத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை, தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்தார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கரிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவர் அவரிடம் அளித்தவுடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நட

0: நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் வசந்த விழாவாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. 10ஆம் நாளான இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 1 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டன. இதுபோல் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டது. சுமார் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை திருவான்மியூர் பகுதியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் மருத்துவத்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் ஏரி படகு குழாம் பகுதியில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமன் கோவில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம், ஜியூங் ஜோ சியூ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் மாலை 6:40
4: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேர்லி இப்போது கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: நலமாய் வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: முன்னாள் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
0: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: தொடர்புக்கு 8925936936.
2: நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக்கலாவுதீன் அவர்கள்.
3: உடல் உறுப்புகளில் வந்து அவனுக்கு பாதிப்பு ஏற்படுது. உடல் உறுப்புகள் நான் சொன்னேன், இறப்பை, கல்லீரல், மூளை, இந்த மூணு தான் ஏற்படுது. இந்த இதை வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவன்கிட்ட போய் உனக்கு இந்த மெடிசன் வாங்கிப்பட வேண்டியிருக்கு, இவ்வளோ ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்குன்னு அந்த எண்ணங்களை ஓட்டக்கூடாது. மூணாவது வந்து என்னென்னா சமுதாய இழப்பு. அதாவது சமுதாய நெருக்கடி என்னென்னா இவன் எதை போய் சொன்னாலும் அந்த குடியார போய் சொல்லிட்டான் அது ஒன்றும் பிரயோஜனப்படாது. அவனை மறுபடியும் அதை குத்தி கட்டிக்கிட்டே இருப்பான். அது சமுதாயத்தினுடைய தேவையில்லாத ஒரு வர்ணனை.
4: அவங்க மேலே ஒரு டேக் வச்சிடுறாங்க,
3: தவறான ஒரு டேக் வச்சிடறாங்க. திருந்தணும்னு நினைக்கிறவனு கூட என்ன ஒரு இது சொல்கிறாங்கன்னா, உன்னால் முடியாது, திருந்தவன்ட்ட நாங்களும் எவ்வளோ வைத்தியம் பண்ணிப்பார். இவங்க பண்ண வைத்தியம் எதுக்கு இருக்குன்னா, ஜென்ரல் வைத்தியம் பண்ணியிருப்பாங்க, ரெண்டு சலனை போட்டிருப்பாங்க, ரெண்டு ஊசியை போட்டுருவாங்க, வைட்டமின் ஊசியை போடுவாங்க, டானிக் கொடுத்துருவாங்க, இப்படி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிறது வந்து டிஎடிக்ஷன் சென்டர்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும், மற்றவங்களாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்காக தனியாக ஒரு படிப்பே இருக்குது. அதனால் அந்த டிஎடிக்ஷனை பண்ணிட்டு வந்தவங்க நிச்சயமாக இதை வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டாங்க, டெஃபினட்டாக அவனை மாற்றி கொண்டு வர முடியும். மாற்றி கொண்டு வரும்போது நம்ம சொல்லக்கூடிய தவறான வார்த்தைகள் வந்து அவனை மீண்டும் வந்து ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துக்கூடாது. சமூகத்தில் அது முக்கியமானது. இவன் எங்கே திருந்த போகிறான், இவன் திருந்தவே மாட்டான், இவனை ஒழிச்சு கட்டு, இவன் சரியாக வர மாட்டான், அன்னைக்கு அந்த வீட்டில் தகராறு பண்ணிட்டான், இன்றைக்கி வந்து இந்த வீட்டில் தகராறு பண்ணிட்டான், இவனாம் இருந்து என்ன பண்ண போகிறான், அப்படியே சொல்லக்கூடாது. என்றைக்குமே எந்த உயிர் வந்து தேவையில்லாமல் பிறக்கலை, அது தேவையில்லாமல் போகலை. ஏதோ பிறந்தோம், இருக்கிறவங்க நல்லபடியாக இருக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தை வளர்க்கணுமே தவிர அவனுக்கு வந்து நெகட்டிவான தாட்ஸை கொண்டு வரக்கூடாதுன்னா எப்போதுமே சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்களோட இன்டல்ஜ் பண்ணிக்காதீங்க, அவனோட சேர்ந்து இருக்காதிங்க. முதல்ல வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். இது வந்து சடார்னு ஒரு நாளில் மாற்றக்கூடிய ஒரு பெரிய அற்புதம் கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணி கொண்டு வர முடியும். ஏன்னா முன்னாடியே கிட்டத்தட்ட என்கிட்ட வர பேஜெல்லாம் பாஞ்சு வருஷம் குடிச்சிட்டு இருக்கம்மா, 20 வருஷம் குடிச்சிட்டு இருப்பேம்மா, அவனை நீங்கள் உடனே சடார்னு பண்ண முடியாது. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது என்ன ஆகுனா இவங்க எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணால் தான் நம்ம வந்து செய்ய முடியும். இல்லை நம்ம சொல்கிறது ஒரு முதல்ல வந்து 3 நாளைக்கு மாத்திரை கொடுப்போம், ஓபிஎஃப் பண்ண பிறகு 3 நாளைக்கு வேணால் அவன் ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் கரெக்டாக வரும். நம்ம சொன்ன டேட்டுக்கு ரிவ்யூ டேட்டு கரெக்டாக வரும். அதுக்கு மேலே என்ன ஆகுனா இவனே பாடம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாரு நான் ஏதாவது சாப்பிட்றேன்னா எனக்கு விழிப்புணர்வு வந்துடுச்சு, இதுவுமே எதுக்கு ட்ரீட்மெண்ட், அந்த டாக்டர் அப்படி தான் சொல்லுவார். அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதில் அவங்களும் மயங்கி போய், அந்த ரிலேட்டிவ்ஸும் மயங்கி போய் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கணும் நம்ம பையன், ஒன்றுமே செய்ய மாட்டேங்கண்ணா, நல்லா இருக்காயா அப்படின்னு நீங்கள் என்றைக்கு நினைப்பீங்கன்னா 2 மாதம் வரலாம் நல்லா செஞ்சிட்ருக்காங்க, 2 மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக லெத்தார்ஜிக்காக விடும்போது என்னன்னா அப்போ தான் இந்த அரக்கன் வந்து மறுபடியும் சேர்ந்துடும். சேர்ந்துட்டோன்னே என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் பழைய நிலைக்கு போடும். இப்போது செஞ்சதுனாலையும் பிரயோஜனம் இல்லை, செய்யாமல் போகிறதுனாலையும் எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் என்ன சொன்னோம், முதல்லையே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதே அவனுக்கு வந்து இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் வேறு மாதிரி கொடுத்துட்டு இந்த ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு முதல்ல அவங்களுக்கு ஒரு கவுன்சில் கொடுப்பேன். இந்த பாருமா, இது 1 நாள் 2 நாளில் முடிகிற விஷயம் கிடையாது, இது மாத கணக்கில் ஆகும், நாள் கணக்கில் ஓடணும், ஆகவே நீ வந்து தொடர்ந்து வந்து கரெக்டாக பண்ணு, இதில் மீண்டு வந்துடுவான், கவலைப்படாத, அவன்கிட்ட பழைய எண்ண ஓட்டங்களை கொண்டு வராத அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கவுன்சில் கொடுக்கும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கினார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக்கலாவுதீன் அவர்கள்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
5: நலமாய் வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்கிய ஒரு காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 6:46. நேர்களை பண்பலையில் இனி நாம் இணையலாம் இசை தூரிகை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை

0: சந்திப்பதற்கு முன்பாக.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உடவர்களுக்கு.
6: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சுலம் அது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில்.
8: வலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: இன்சுலம் நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமேக்ஸ். இசை தூரிகை தரும் முதல் பாடல் அன்னியன் படத்திலிருந்து.

0: கரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: நேர்களை வாழ்த்துவோர். இன்றைய நிகழ்ச்சியும் வழங்கும் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர்.
0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
1: நேர்களை நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சியும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நன்றி
5: டாக்டர்,
1: மன்னார்குடி
6: மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70-க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் உலாவரும் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்,
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் உலாவரும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர். காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
8: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: தகவல் நேர் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை.

0: காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம் விளம்பரம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
4: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
3: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: இசைத்துருகி தரும் நிறைவான பாடல் பாய்ஸ் படத்திலிருந்து.

0: நேர்களை கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இசை தூரிகை. நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் ஒளிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:30.
1: ஆல் இண்டியா ரேடியோ. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

0: மாநிலங்களின் அமைச்சரவைகளில் இருந்து கொண்டு காங்கிரஸ் என்ன மாற்றங்களை செய்தது? அவர்களின் நிலைப்பாடு எதிர்பார்த்தபடி வெற்றிகரமாக இருந்ததா தாயே?
1: மாநிலங்களில் காங்கிரஸ் அமைச்சரவைகள் 28 மாதங்களே நீடித்தன. அதற்குள் பல்வேறு பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தன. 1920களில் சட்டமன்றத்தை புறக்கணித்த காங்கிரஸ், 1930களில் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தது.

மேலும் அமைச்சரவைகளையும் அமைத்தது. அரசாங்க பதவிகளை ஏற்றுக்கொண்டதால் காங்கிரசால் சில நல்ல பணிகளையும் செய்ய முடிந்தது. கல்வி, கிராம கைத்தொழில், உள்ளாட்சி நிர்வாகம், மதுவிலக்கு, கடன் நிவாரணம், தீண்டாமை ஒழிப்பு, அரசியல் கைதிகள் விடுதலை, அரசால் பறிக்கப்பட்ட சொத்துக்களை திருப்பிக் கொடுத்தல், அரசியல் தொண்டர்களின் நடமாட்ட கட்டுப்பாடு நீக்கம், பத்திரிகை சுதந்திரம், அரசியல் அமைப்புகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம் போன்ற பல நடவடிக்கைகள் காங்கிரஸ் அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்டன. காங்கிரஸ் அமைச்சர்கள் பொறுப்பேற்று அரசை நடத்தும் அனுபவம் பெற்றார்கள். மக்களும் கூட சுயாட்சி முறைக்கு பழக்கப்பட்டார்கள். அதனால் அவர்களுக்கு முழு சுதந்திரம் வேண்டும் என்ற விருப்பம் அதிகரித்தது. இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாட்டின் விடுதலை போராட்டம் பின்னுக்கு தள்ளப்பட்டது. இந்த நேரத்தில்தான் இரண்டாவது உலகப் போரும் தொடங்கியது. ஆயிரத்து 1939 செப்டம்பர் முதல் தேதி ஹிட்லர் போலந்தின் மீது படையெடுத்தார். அதை ஒட்டி இரண்டாவது உலகப் போர் தொடங்கியது. இரண்டு நாட்களுக்கு பிறகு இங்கிலாந்து ஜெர்மனியின் மீது போர் தொடுத்தது. அப்போது வைஸ்ராய் லின் லித்கோ இந்திய தலைவர்களை கலந்து ஆலோசிக்காமலேயே இந்தியாவும் போரில் ஈடுபட்டுள்ளதாக அறிவித்தான். இதனால் அதிர்ச்சி அடைந்தது காங்கிரஸ். வைஸ்ராயின் ஒருதலை பட்சமான அறிவிப்பை வன்மையாக கண்டித்த காங்கிரஸ் செயற்குழு பிரிட்டன் போரில் ஈடுபட்டதற்கான நோக்கங்களையும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கோரியது. இல்லாவிட்டால் இந்தியர்கள் எவரும் பிரிட்டனின் போர் முயற்சிகளுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள் என்று செயற்குழு அறிவித்தது. செயற்குழுவின் தீர்மானத்தை வார்தாவில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் உறுதி செய்தது. வைஸ்ராய் பல்வேறு அரசியல் அமைப்புகளைச் சேர்ந்த 52 பிரதிநிதிகளை கலந்து ஆலோசித்த பிறகு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டான். அதன்படி இந்தியா பிற டொமினியன்களுக்கு இடையே உரிய இடத்தை பெறுவதற்கு ஏற்ப பிரிட்டிஷ் பேரரசுக்குள் பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான பிணைப்பை பலப்படுத்துவதே அரசின் கொள்கை. போர் முடிந்த பிறகு இந்தியாவின் அரசியல் அமைப்பு முறையை முழுமையாக பிரிட்டிஷ் அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யும். உடனடியாக இந்தியாவுக்கு அதிக அளவுக்கு அதிகார மாற்றம் செய்வதென்பது இயலாது. அனைத்து அரசியல் அமைப்புகள் வழங்கும் ஆலோசனைகளுக்கும் உதவிகளுக்கும் உரிய மதிப்பளிக்கப்படும். போர்க்காலத்தில் வைஸ்ராய்க்கு உதவியாக இருக்க ஓர் ஆலோசனை குழு நியமிக்கப்படும். வைஸ்ராயின் வெள்ளை அறிக்கை அறிவிப்பு காங்கிரசுக்கு திருப்தி அளிக்கவில்லை. இந்த அறிவிப்பு காங்கிரசாருக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்தது. எனவே போர் முயற்சியில் காங்கிரஸ் கலந்து கொள்வதில்லை என்று தீர்மானித்தது. இதையடுத்து அனைத்து காங்கிரஸ் அமைச்சர்களும் அக்டோபர் மாத இறுதிக்குள் பதவி விலகினார்கள். உடனடியாக காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநிலங்களில் எல்லாம் கவர்னரின் ஆலோசகர் அரசு அட்வைசர்ஸ் ரெஜீம் ஏற்படுத்தப்பட்டது. அங்கெல்லாம் கவர்னரின் அடக்குமுறை ஆட்சி தங்குதடையின்றி செயல்படத் தொடங்கியது. போர் விஷயத்தில் அரசுக்கு இனி காங்கிரசின் தயவு தேவையில்லை என்றானது. காங்கிரஸ் அரசாங்க தொடர்பை இழந்தது. காங்கிரசின் இழப்பு முஸ்லிம் லீகுக்கு லாபம் அல்லவா? எனவே அது பிரிட்டனின் போர் முயற்சிகளுக்கு முழு ஆதரவை

அளித்தது. காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவி விலகியதை கொண்டாடும் வகையில் 1939 December 22 அன்று ரட்சிப்பு தினம், டே ஆஃப் டெலிவரன்ஸ் கொண்டாட வேண்டும் என்று முஸ்லிம்களை கேட்டுக்கொண்டான் முகமது அலி ஜின்னா. ஆனால் 1940 வருட மத்தியில் இங்கிலாந்து மிகவும் இக்கட்டான நிலையில் இருந்தது. போரில் பிரிட்டன் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்தது. டங்கர்க் தோல்வி அதன் மீது விழுந்த பேரடி போலானது. இதனால் போர் முயற்சியில் இந்தியர்களின் பரிபூரண ஒத்துழைப்பு இங்கிலாந்துக்கு இன்றியமையாதது என்று ஆனது. இதையடுத்து இந்தியர்களின் ஆதரவை பெற 1940 August 6 அன்று அரசாங்கத்தின் கொள்கை பற்றி அறிவித்தான் வைஸ்ராய் லின்லித்கோ. அந்த அறிக்கையில், இந்தியாவுக்கு டொமினியன் தகுதியை வழங்குவதே பிரிட்டிஷ் அரசின் பிரதான நோக்கம், இந்தியர்களே அவர்களது அரசியல் அமைப்பு முறையை வகுத்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள், ஓர் முடிந்த உடனேயே அத்தகைய அரசியல் அமைப்பு முறையை வகுத்து கொள்ள ஏற்பாடு செய்யப்படும், புதிய அரசியல் அமைப்பு பிரிட்டிஷ் காமன்வெல்த்தின் பகுதியாக செயல்படும், அரசியல் அமைப்பு மாற்றம் செய்யும் போது சிறுபான்மையினரின் கருத்துகளுக்கு முழு கவனம் செலுத்தப்படும், இந்திய பிரதிநிதிகளுக்கு இடமளிக்கும் வகையில் வைஸ்ராயின் ஆட்சிக்குழு விரிவுபடுத்தப்படும், இந்திய பிரதிநிதிகளை கொண்ட ஒரு ஆலோசனை குழு அமைக்கப்படும், ஒரு கட்சிக்கு அதிகார மாற்றம் செய்வதை அடுத்த பெரிய கட்சி ஆட்சேபிக்குமானால் பிரிட்டிஷ் அரசு எந்த கட்சிக்கும் அதிகார மாற்றம் செய்யாது என்று குறிப்பிடப்பட்டது. ஆனால் காங்கிரசும் முஸ்லிம் லீகும் இந்த அறிவிப்பை நிராகரித்தன. அதற்கு காரணம் என்ன தெரியுமா?

0: இதுவரை பன்மொழி தேசபக்தி பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும். சென்னையிலிருந்து
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா போன்ற மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானது என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.

0: கோவாவின் பனாஜியில் 40வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியையும் கலாச்சாரத்தையும் சமமாக கொண்டு கோவா மாநிலம் செயல்படுவதாக தெரிவித்தார். சிறந்த சுற்றுலா தளமாக விளங்கும் கோவா மாநிலம் கலாச்சார பாரம்பரியத்திலும் சமூக நல்லிணக்கத்திலும் இலக்கியத்திலும் சிறப்பாக விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி, சுகாதாரம், டிஜிட்டல் நிர்வாகம் உள்ளிட்டவைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்தியதற்கு முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்தை அவர் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் தீன்தயாள் சுகாதார திட்டத்தை திரு சி பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கும் இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் விவசாய பண்ணை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கம் நாளை முதல் 1 மாத காலம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்திற்கான ஆயத்த பணிகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், கேத் பச்சாவோ அபியான் என்ற இந்த இயக்கம் பஞ்சாயத்து முதல் அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். குறைந்த அளவில் சரியான உரங்களை பயன்படுத்தி அறிவியல் பூர்வமான ஆலோசனைகளுடன் வேளாண் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வது குறித்து இந்த திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வானிலை, மண்ணின் தரம், விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் ஆகியவை குறித்து இந்த விழிப்புணர்வு முகாம்களில் விவசாயிகளுக்கு நேரடி ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் அறிவியல் பூர்வமான ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று தேசிய அளவில் இதனை வெற்றி பெறச் செய்ய ஒத்துழைப்பு தருமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட சமாதான் தீதி பொதுமக்கள் குறைதீர் கட்டமைப்பை இன்று மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்கள் குறைகளை தங்கள் குரலிலேயே பதிவு செய்து விரைந்து நிவாரணம் பெறுவதற்கு இந்த கட்டமைப்பு உதவிடும் என கூறினார். 22 இந்திய மொழிகளில் குறைகளை தெரிவித்து விரைந்து தகவல் பெறுவதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படையான சட்டங்களுக்கு உட்பட்டு தேர்தல்களை நேர்மையாக நடத்துவதாக கூறினார். மக்களவைத் தேர்தலின் போது 1,80,00,000 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட்டதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் வரும் 3 பதவியேற்க உள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறும் கேட்டுக் கொண்டார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப்பணி தேர்வு முடிவுகள் குறித்து தவறான விளம்பரம் வெளியிட்ட தனியார் பயிற்சி மையம் மீது 7,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2023 வெளியான தேர்வு

0: முடிவுகள் தொடர்பான விளம்பரத்திற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். பயிற்சி மையங்கள் வெளிப்படைத்தன்மையாகவும் பொறுப்புடனும் நேர்மையாகவும் செயல்படுவதை உறுதிப்படுத்த இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பல்வேறு பயிற்சி மையங்களுக்கு 1,46,00,000 ரூபாய் மதிப்பிலான அபராதம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். மாணவர்களின் நலனை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கேரளத்தின் பல்வேறு இடங்களில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை நடத்திய சோதனையில் 24 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவனந்தபுரம், கொச்சி, மலப்புரம் உள்ளிட்ட நகரங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ட்ரம்ப், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட்ட பின்புதான் அந்நாட்டுடன் சண்டை நிறுத்தம் குறித்து ஒப்பந்தம் நிறைவு பெறும் என குறிப்பிட்டார். அணு ஆயுதத்தை அந்நாடு முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் அங்குள்ள யுரேனியத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கு அமெரிக்காவை அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார். இருப்பினும் ஈரான் அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறினார். மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் 5 நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார். இன்று காலை பீகார் மாநிலம் கயாவில் உள்ள மகாபோதி கோவிலில் அவர் வழிபட்டார். மியான்மர் அதிபர் நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியிலும், லட்சத்தீவுகள் மற்றும் கன்னியாகுமரி பகுதியிலும் பருவமழை நெருங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் தற்போது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 4.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்துள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வாங் ஹோ கிம், ஸ்வாங் ஜே சியோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரிஸ்டலில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. 10 நொடி இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
2: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேரில் இப்போது கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது.

0: மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
3: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
4: உழவர்களுக்கு
5: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின்.

0: உழவர்களுக்கு.
1: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
2: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் வானிலை முன்னறிவிப்பு தகவல் இப்போ கொடுக்குறோம். நம்ம பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு வானிலை முன்னறிவிப்பு தகவல் இந்திய வானிலை துறையிலேருந்து வந்திருக்கு. எப்படி பார்த்தோன்னாக்கா 31 ஆம் தேதி மற்றும் 3 ஜூன் இந்த தேதியில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி தூறல் மட்டும்தான் காணப்படும். அதனால் பகல் நேரத்தில் வானிலை வந்து கொஞ்சம் லேசாக மேகமூட்டத்துடன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பகல் நேர வெப்பநிலை 37 to 38 degrees, இல்லைனா சில சமயத்தில் மழை தூறல் இருந்ததுன்னா 35 degrees வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24 25 to 28 degrees Celsius வரைக்கும் போகும். இதனால் காற்றுல உள்ள ஈரப்பதம் 40% பகல் நேரத்தில் பதிவாகும், இரவு நேரத்தில் 80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 12 to 14 kilometers என்ற அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகையால் அடுத்த 5 நாளில் 2 நாள் மட்டும், அதாவது 31 and 3 June லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கொஞ்சம் வெப்பமான வானிலை தான் நிலவும். லேசான சீதோஷண நிலை மட்டும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையால் இப்போது உள்ள இந்த சூழ்நிலையில் பருத்தி பயிர் நிறைய இடங்களில் இருக்குது. இதுக்கு நீர் பாய்ச்சி மேலுரம் கொடுக்கலாம். இந்த மழை அங்கங்கே வரதுனால கோடை உழவு செஞ்சு மண்ணில் உள்ள பூச்சி பூஞ்சான கூட்டுப்புழுக்கள்லாம் அழிக்கலாம். அதே போல் களைகளை வந்து கட்டுப்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் நீர்ப்பாசன வசதி கூட இருந்ததுன்னா அந்த விவசாயிகள் இந்த மழையை பயன்படுத்தி பசுந்தாள் உரங்கள் பயிர் செய்யலாம். ரேஞ்சா, தக்க பூண்டு, சனப்பை, கொளிஞ்சி போன்ற பசுந்தாள் உரங்களை பயிர் செஞ்சு அது பூக்கிற ஸ்டேஜ் வர்றப்ப மடக்கி விடலாம். இல்லை அது முடியலன்னு சொன்னாக்க இந்த கோடை உழவு மட்டும் செஞ்சுட்டு நடவு டைமில் பசுந்தாள் இலை உரங்களை கழித்து மண்ணில் போட்டு மடக்கி விடலாம். இதனால் மண்ணின் தரம் வந்து அதிகரிக்கும். அப்புறம் அந்த குறுவை பட்டத்தில் முக்காவாசி விவசாயிகள் போர் தண்ணி பயன்படுத்தி தான் சாகுபடி செய்கிறாங்க. அதில் நிறைய இடங்களில் வந்து இந்த பாசி வளர்ப்பு வந்து தானாக அதிகமாயிருது. இதனால் பாசி வந்து நெல் மகசூல குறைக்க வாய்ப்பு இருக்குது. இது கலருவர் தண்ணியை பயன்படுத்தினால வருது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மாற்று பயிர் சாகுபடியாக கேழ்வரகு செய்யலாம். இது திருச்சி 1-2 ரகங்கள் இருக்குது. இது நல்ல மகசூல தரும், கலருவர் நிலங்களையும் நல்லா வரும். இதுக்கு வந்து மணற்பாங்கா மண் இருக்குன்னா நேரடி விதைப்பு செய்யலாம். கழிப்பு மண்ணாக இருந்ததுன்னா நாற்று விட்டு நடவு செய்யலாம். 1 acre 2 kilos விதை போதுமானது. இப்போ வெப்பநிலை மாறி மாறி இருக்கிறதால நம்ம நிறையா உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலை நிறைய மக்களுக்கு வருது. அதனால் அந்த வெயில் டைமில் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க நல்லது. கால்நடைகளை அதே போல் வந்து வெயில் டைமில் வெளி மேய்ச்சலை வந்து தவிர்த்துக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: கேட்டது உழவர்களுக்கு.
1: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
2: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: நேற்று இதுவரை காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
4: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:31:50.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது
2: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
2: இந்நிகழ்ச்சி

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: பூங்குடி, பூங்குடி, எங்க போனது? இது ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன், ஆளே காணோம்.
2: அட ராமண்ண, முதல்ல உள்ள வாங்கண்ண.
1: இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சியில விவசாயத்தில் இயந்திரங்களின் பயன்பாடு அப்படிங்கறத குறித்து பேச போறாங்க.
2: சரி, யாரு எங்க இருந்து பேச இருக்கிறாங்க?
1: நெடுங்காட்டுல இருந்து ஜி ஆனந்தராஜி அப்படிங்கறவ தான் பேச இருக்காங்க. சரி சரிம்மா, ஒரு டீய போட ஆரம்பியே, முதல்ல ரேடியோ ஆன் பண்ணு.
2: ஓ, இதுக்குதான் இவ்வளவு அவசரமா கூப்பிட்டீங்களா?
3: வணக்கம் ஐயா.
4: வணக்கம். ஒரு 32 வருஷமா நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
3: 32 வருஷமா விவசாய அனுபவம் மட்டும்?
4: ஆமா.
3: சரிங்க, என்ன விவசாயம் இப்ப பண்ணிருக்கீங்க?
4: இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு நெல் உளுந்து பயிரோட நிப்பாட்டி இருக்கோம். இந்த வருஷம் மட்டும் பருத்தி போடல. அதுக்கான காரணம் என்னன்னா, என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு வருஷம் விட்டுட்டு அடுத்த வருஷம் அந்த கேப்ல வந்து உளுந்து பயிர், அடுத்தபடியா பருத்தி உளுந்து பயிர், இந்த அளவுல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறது. இப்ப வந்து குறுவைக்கு சாகுபடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிலத்தை தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
3: சம்பளம் என்ன போட்டிருந்தீங்க?
4: சம்பாவில ஒரு 2 ரகம் போட்டிருந்தேன். ADT 46-1, TKM 13. இந்த TKM 13 இந்த வருஷத்துல அந்த அளவுக்கு ஈல்டிங் வரல. ADT 46 நல்ல மகசூல் வந்தது எனக்கு.
3: TKM 13 ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க?
4: என்னுடைய அறுவடை வந்து மார்கழி மாசம் ஒரு 15 தேதியிலே வர மாதிரி ஆயிட்டு, அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம டெல்டா பகுதியில ஒரு மழை வந்தது. மழை வந்து ஒரு காரணம், ஏன்னா அந்த பூக்கும் தருணத்துல அந்த மழை பெஞ்சதுனால எனக்கு மகசூல் பாதிப்பு கொஞ்சம் வந்துட்டு, அதை விதைக்கிறத வந்து ஒரு 20 நாளைக்கு கழிச்சு நான் வந்து விவசாயம் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் அறுவடை வந்து ஒரு தை மாதத்தில் வந்திருக்கும். எனக்கு மார்கழி மாதத்துலேயே அது வந்ததுனால அந்த மகசூல் பாதிப்பு இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
3: ஓஹோ, எவ்வளோ பரப்பளவில் போட்டிருந்தீங்க TKM 13?
4: TKM 13 மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் 6 மா அளவுக்கு போட்டிருந்தேன். 6 மாவிலையும் எனக்கு வந்தது பார்த்தா 16% 107 முட்டை அளவு தான். அதில் கொஞ்சம் மகசூல் இழப்பு தான்.
3: முதல் முறையாக போட்டிங்களா TKM 13?
4: இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், ஒரு 4-5 வருஷம் கழித்து இந்த வருஷத்தில் அதை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு.
3: சரி, ADT 46 எப்படி இருந்துச்சு?
4: நல்லா இருந்தது. ஒரு 2 ஏக்கர் அளவுக்கு மட்டும் 46 மட்டும் போட்டேன். ஆனால் இந்த வருஷத்தில் ADT 46 என்னென்னா முளைப்பு திறன் கம்மியாக இருந்தது. அந்த நெல்லோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலக்கலாக தான் இருந்தது. 46 அடிச்ச விவசாயிலாம் திரும்ப உழவு பண்ணிட்டு வேற ரகம் தேர்வு செஞ்சாங்க.
3: நேரடி நெல் விதைப்பில்
4: ஆனால் நான் அதை செய்யல. இடையில ஏற்படக்கூடிய அந்த பொக்கைக்கு வெளியிலேருந்து கொஞ்சோண்டு நாட்டு வாங்கி போட்டு இடையில நட்டதில் மகசூல் நல்லா இருந்தது. 46 மகசூல் இந்த வருஷம் நல்லா இருந்தது. ஆனால் 46 ரக தேர்வு இந்த வருஷம் விவசாய மத்தியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது.
3: ஆனால் முளைப்பு திறன் வந்து கம்மியாக இருந்துச்சு,
4: மகசூல் நல்லா இருந்தது.
3: அப்ப வந்து இடைவெளி அதிகமா இருந்துச்சோ?
4: இடைவெளி அதிகமா இருந்தது ஒரு காரணமா, இல்ல 46 உகந்த தட்பவெப்ப நிலை இந்த வருஷம் கிடைச்சதா, ஏதோ ஒரு விதத்துல எனக்கு மகசூல் வந்தது. இந்த ரெண்டு காரணிக்குள்ள ஏதோ ஒரு காரணியா இருக்கணும்.
3: ஏன் இந்த வருஷம் பருத்தி போடல நீங்க?
4: இல்லங்க, போன வருஷம் பருத்தி போட்டேன். தொடர்ச்சியா பருத்தி போடும் பொழுது எங்களுக்கு வந்து நெல்லுல மகசூல் குறையும்ன்றதுனால உளுந்து பயிரை போட்டு நிப்பாட்டிடுவோம். அதுக்கு அடுத்த வருஷம் பருத்தி, ஆல்டர்னேட்டிவ் இயரா தான் சாகுபடி பண்றது.
3: ஓ, எப்போதும் அப்படிதான்
4: நீங்க? அப்படிதான்.
3: ஒரு வருஷம் பருத்தி, ஒரு வருஷம் உளுந்து.
4: அப்படிதான்.
3: மண் வளத்தை பாதுகாக்கிறது. அப்ப மண் வளத்தை மேம்படுத்த ஏதாவது நீங்க விஷயங்கள்?
4: கண்டிப்பா கண்டிப்பா, மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கு வந்து செய்யல அப்படின்னா எங்களால குறுவை சம்பா உளுந்து பயிர் முடியாது. அதனால தொடர்ச்சியா ஆட்டுக்கடை கட்டி தான் விவசாயம் பண்றது. நாட்டு எருவு அடிக்கிறதுக்கு காசு அதிகமா வர்றதுனால கிடையை கட்டிடுறோம். அந்த கிடை எங்களுக்கு தொடர்ச்சியாக கட்டுறதுனால மண் வளத்தை கொஞ்சம் பாதுகாத்து வச்சிருக்கிறதுனால மகசூல் கொஞ்சம் கிடைக்குது.
3: எந்த இடைவெளியில கிடை கட்டுவீங்க? இப்போ நெல் போடுறீங்க, அடுத்து
4: உளுந்து பயிர் எடுத்ததுக்கு அப்புறம் உடனே கிடை கட்டுறதுக்கு பார்ப்போம். பக்கத்து வயலில் எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஒத்தரணையாக ஒரு பக்கமாக போட்டுட்டு வரும்போது அப்படியே கேட்டு போடுறது தான்.
3: அதாவது குறுவைக்கு முன்னாடி?
4: குறுவைக்கு முன்னாடி.
3: அப்போ இப்போ கட்டிட்டீங்களா?
4: இப்போ கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
3: எத்தனை நாள் கட்டுவீங்க?
4: 100 குழிக்கு 150 ஆடு இருந்தது அப்படின்னா 100 குழி அளவுக்கு ஒரு 2 நாள் கட்டினோம்னா கொஞ்சம் கரெக்டாக ஓரளவுக்கு ஈவனாக வயலில் 100 குழி அளவுக்கு

0: ஆட்டு புழுக்க இருக்கும், அது கொஞ்சம் நல்லா இதா இருக்கும்.
1: இந்த ஆட்டோட எண்ணிக்கையை பொறுத்து
0: அப்ப எண்ணிக்கை அதிகமா இருந்ததுன்னா ஒரு நாள் கட்டினாவே போதும்.
1: குறைவான ஆடு இருந்துச்சுன்னா அதிக நாள் தேவை,
0: அதிக நாள் போடுற மாதிரி வரும். ஆடு அதிகமா இருந்து போடும்பொழுதும் சரி, ஆடு குறைவா இருந்து போடும்பொழுது காசு வைஸ் பாத்தீங்கன்னா அது கரெக்டா ஒன்னாதான் இருக்கும். 600 ரூபா கிட்டத்தட்ட வரும் ஆடு அதிகமா இருந்ததுன்னா. ஆடு குறைச்சலா இருந்தா 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா கேட்கறாங்க.
1: ஏன்னா
0: இன்னைக்கு ஆள் சம்பளம் போக்குவரத்து எல்லாமே அதிகமா போறதுனால நம்ம அதை கொடுத்து தான் போடுற மாதிரி வருது.
1: பொதுவாக கிடைக்கிறது வந்து நாட்டாடுகள் இந்த மாதிரியா இல்ல
0: செம்மறி ஆடு? நெடுங்காடு பகுதியில் செம்மறி ஆடு வளர்ப்பு அதிகமா இருக்கிறதுனால செம்மறி ஆட்டு கடை தான் போட்டு ஆகுது.
1: சரிங்க, குருவைக்கு வந்து தயாராகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னீங்க. நில தயாரிப்புக்கு இப்ப கிடை கட்ட போறேன்னு சொல்லி,
0: கிடை கட்டிட்டு அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுன்னு சொன்னா புழுதி அடிச்சு போட்டுட்டு ரெண்டு சால் ஃபர்ஸ்ட் புழுதி அடிச்சு போட்டுருவோம். அடுத்த மழை வருதுன்னா உடனே இன்னும் ரெண்டு சால் புழுதி அடிச்சுட்டு நேரடி நெல் விதைப்புக்கு இறங்கிடுவோம்.
1: எப்போது நீங்க நேரடி நெல் விதைப்பு?
0: தொடர்ச்சியா நேரடி நெல் விதைப்பு தான். இந்த இதுக்கான காரணம் என்னன்னா, எங்க பகுதியில வந்து விவசாய கூலி தொழிலாளர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. நம்மளோட குறித்த நேரத்துக்கு அவங்கள வேலைக்கு கூப்பிட்டு நம்ம பண்ணுறது முடியாத ஒரு சூழ்நிலையாக வருது. நேரடி நெல் விதைப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன, ஆள் தேவைன்றது ஒரு 35 நாள் கழித்து தான் நமக்கு தேவைப்படும். களை எடுக்கிறதுக்கு இடையில முளைக்காத இடத்துல இருக்கக்கூடிய கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்கு அப்போ நடவால் நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். முன்னாடி விதை விட்டு நடவு நட்டதெல்லாம் உண்டு, அப்போ ஆள் கிடைச்சாங்க. இப்போ இல்லைன்னும் போது தான்
1: இந்த
0: நட்டுருக்கீங்க. ஆரம்ப காலகட்டத்தில்
1: அனுபவத்தில்
0: அதுவும் நடந்திருக்கு.
1: இப்போ சமீப காலமாக எத்தனை வருடத்துங்களுக்கு முன்னாடியிலேருந்து நேரடி நெல் விதைப்பு?
0: இப்போ இது வந்து 11வது வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: ஓஹோ,
0: 11 வருஷத்துக்கு முன்னாடி வரையிலாம் நாத்தாங்க ரெடி பண்ணி நடவுல தான் இருந்தது, ஆள் அறத்தாங்க. 11 வருஷத்துக்கு அப்புறம் ஆள் பற்றாக்குறை வர ஆரம்பிக்கும் பொழுது இந்த நேரடி நெல் விதைப்பு வந்தது. இன்னைக்கு எல்லாருமே அதே நேரடி நெல் விதைப்புக்கு தான் இறங்குற மாதிரி.
1: மிஷின் நடவுலாம் பண்ணியிருக்கீங்களா?
0: மிஷின் நடவு எங்கள் இதில் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, ஆத்து பாசனம், தண்ணி, மழை, இதை ரெண்டுத்தையும் வச்சு பண்ணுறதுனால மிஷின் நடவுக்கு நாங்கள் போகல. அதை விட இப்போ நேரடி நெல் பண்ணுறதுனால எங்களுக்கு இதில் அனுபவம் அதிகமாக வந்துட்டு அதனால எங்களுக்கு இது கொஞ்சம் தோதா வருது.
1: இப்போ இந்த நெல் ரகங்கள்லாம் சொல்கிறீங்கள, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியுது, எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? மற்ற விவசாயிகள்ட்ட இருந்தா இல்ல வேளாண் அலுவலகம்?
0: இல்ல இல்ல, நெல் ரக தேர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா, எங்க பகுதியை பொறுத்தளவுக்கு மேட்டூரோட தண்ணி நிலவரம், பெய்யக்கூடிய மழை, இதை வச்சு பங்கை தயார் பண்ணிட்டு மழை பெஞ்சுதுன்னா ஆவணி கடைசி புரட்டாசியில நாங்க வேலை ஆரம்பிச்சிருவோம். அப்ப நேரடி நெல் விதைப்பு ஆகி அது நாத்தா வரத்துக்கு 15 நாள் கிட்டத்தட்ட வரும். 15 நாள்ல நாங்கள் களைக்கொல்லி அடிச்சுட்டு ஒரே ஒரு தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஏதாவது போர் தண்ணியோ இல்லை ஆற்றுல இன்ஜின் வச்சு இறைச்சோ ஒரு 30 நாளை வரையிலும் கவந்து பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பருவமழை வருது பார்த்தீங்களா, அந்த பருவமழை வந்து ஐப்பசியிலேருந்து கார்த்திகை 15 தேதி வரையிலும் பருவமழையை வச்சு ஓரளவுக்கு சமாளிச்சிருவோம். அதுக்கப்புறம் திரும்ப ஆற்று பாசனத்தை நாங்கள் நோக்கி போகிற மாதிரி வரும்.
1: சரிங்க, சம்பாவையும் குருவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கு, எது வந்து உங்களுக்கு வேலை சுலபமா இருக்கு?
0: வேலை சுலபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவை தான். என்ன காரணம் அப்படின்னா, வறட்சி, காய்ச்சலும் பாய்ச்சலும் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அது வந்து எங்களுக்கு குருவையில் இப்போ ஒரு தண்ணி வச்சோம்னா அடுத்த தண்ணிக்கு 15 நாள் கழிச்சு வைக்கலாம். அந்த ஈரம் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். நான் சம்பாவை பொறுத்த அளவுக்கு என்னன்னா, மழை அதிகமா பெஞ்சாலும் கஷ்டம், மழை இல்லாம போனாலும் கஷ்டம். அப்ப வந்து நமக்கு ஆத்து பாசனத்துல தண்ணி வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்ப போர்வெல்ல இருக்கக்கூடிய தண்ணி வைக்கிறதுனால அந்த போர்வெல்லை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கர் 30 ஏக்கர் பண்ணும் பொழுது மொர அடிப்படையில் தான் எங்களுக்கு தண்ணி கிடைக்கும். ஒரு விவசாயி வச்சுட்டு அவங்களுக்கு 2 நாள் ஓடி அடுத்த விவசாயிக்கு, அப்போ பார்க்கும்பொழுது ஏற்கனவே வச்ச தண்ணிக்கும் அடுத்த தண்ணி 15 நாளைக்குள்ளே நாங்கள் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது, குருவையில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் செலவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காய்ச்சலும் பாய்ச்சலும் தண்ணி வைக்கும்பொழுது பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்கும்.
1: அதனால என்ன செலவு குறையுதுன்னு,
0: பயிர் வளர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது உர செலவு இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கட்டுப்படும். பூச்சி தாக்கம்னு பார்த்தீங்கன்னா இருக்கும், ரொம்ப கடுமையாக இருக்காது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. சம்பாவில் பார்க்கும்பொழுது என்னென்னா, இந்த மேகம் மூட்டமாக இருந்தாலோ இல்லை மழை அதிகமாக பெஞ்சாலோ அப்போ வந்து பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்கும், அதுக்கு மருந்தடிக்கிற செலவு எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். இதெல்லாம் இதில் கொஞ்சம் குறையும். இன்னும் சொல்ல போனால் சில நேரத்தில் குருவையில் வந்து பூச்சி மருந்து அடிக்காமலே நாங்கள் விவசாயம் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் சில காலகட்டத்துக்கு வரும்.
1: இப்போ குருவையில் என்ன நெல் ரகம் போட போறீங்க?
0: TCS 5 ரகம் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மகசூலும் நல்லா இருக்கு, ஆனால் நான் இதுவரையிலும் அதை போட்டது இல்லை. இந்த வருஷம் தான் முத போட போகிறோம்.
1: உரங்கள்லாம் பொதுவாக எப்படி பயன்படுத்துறீங்க, என்னென்ன உரங்கள் பயன்படுத்துறீங்க?
0: என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒரு 2 வருஷமாக ஒரு மாற்று விவசாயன்ற முறையில் இந்த உரத்தை வந்து மண்ணில் போடாமல் தெளிப்பு முறையில்
1: இலை வழி
0: உரமாக செய்ய ஆரம்பித்தேன். அதில் செய்யும்பொழுது என்னென்னா, எனக்கு கொஞ்சம் செலவு குறையுது. மகசூலும்

0: கிடைக்கிது. நெல்மணிகள் வந்து பார்க்கறதுக்கு பாலிஷாகவும் நல்லாவும் இருக்குது. மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அந்த நெல் அந்த பேட்டர்னில் வரும்பொழுது மார்க்கெட்டிங் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் இது ரெண்டாவது வருஷம் நடப்பு பசலியில் பண்ணால் இது மூணாவது வருஷம். உரத்தை வந்து மண்ணில் போடாமல் அந்த உரத்தை இலை வழியாக.
1: சரிங்க, இது எப்படி நீங்களே யோசிச்சு பண்ணதா?
0: தனியார் துறையில் வந்து ஒரு உரக்கடை இருக்கு.
1: ஓஹோ.
0: வேளாண் துறையில் முதுகலை முடிச்சிருக்கிறாரு. ஆரம்பத்தில் அவர்கிட்டேருந்து கேட்டு நான் தனிப்பட்ட முறையில் சென்ற ஆண்டு குருவை பண்ணேன். குருவை பண்ணி ஓரளவுக்கு மகசூல் 18% அளவுக்கு வந்தது. ஆனால் செலவு கம்மியாக இருந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்கும்பொழுது என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச அளவில் அவர் சில தொழில்நுட்பத்தை சொன்னார். அதை வச்சுக்கிட்டு அவரும் அந்த தனியார் உரக்கடையில் இருக்கக்கூடிய அவரும் நானும் சேர்ந்து சம்பாவில் இறங்கணும். சம்பாவில் நல்லா இருந்தது.
1: பரிசோத்த முறையை பண்ணி பார்த்தீங்க?
0: பண்ணி பார்த்தோம்.
1: உங்களுக்கு அது கை கொடுக்கறதுனால அதையே தொடர்ந்து
0: பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதில் ரெண்டு விஷயத்துக்காக வேண்டி தான் அதை பண்ணுறேன். மண் வந்து பாதிப்படைகிறது குறையுது.
1: ஓஹோ.
0: ரெண்டாவது, செலவு கொஞ்சம் குறையுது.
1: அதாவது நீங்கள் உர பயன்பாடே வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கீங்கன்னு சொல்லலாமா?
0: ஆமாம்.
1: என்னென்ன உரங்கள் அதுமாரி கொடுக்குறீங்க?
0: இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து நானும் யூரியா, பொட்டாஷு, டிஏபி இதெல்லாம் வந்து தண்ணி மருந்தால் லிக்விடாகவே கிடைக்கிது. அந்த லிக்விடை பயன்படுத்த ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நெல் வளர்ச்சிக்கு ஒரு டானிக் மாதிரி ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்த ஆரம்பித்தோம். இடையில ரெண்டு தடவை பூச்சி அடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த பூச்சிக்கு தகுந்த மாதிரி மருந்து அடிச்சிருக்கிறோம். ரெண்டாவது, இப்படி பார்க்கும்பொழுது என்னென்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆள் பற்றாக்குறை. இப்போ ஒரு மூட்டை யூரியா அடிக்கணும்னா ஒரு மூட்டை யூரியா 300 ரூபா, அடிக்கிறதுக்கு அவங்க 300 ரூபா கேட்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ட்ரோன் மூலமா ஈஸியாக பண்ணுற மாதிரி வருது.
1: ட்ரோன் பயன்படுத்திட்டு இருக்கீங்க?
0: ட்ரோன் பயன்படுத்தி வாடகைக்காக வேண்டி வாங்கி ஒரு டேங்க் அடிச்சு கொடுக்கறதுக்கு 550 ரூபா கேட்பாங்க. அவங்கக்கிட்ட மருந்து அவங்களே போட்டும் அடிச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மருந்து நம்ம வாங்கி கொடுத்து அவங்க அடிச்சு கொடுப்பாங்க. அதில் எங்களுக்கு வந்து கரெக்டான நேரத்தில் உரம் போயிடுது, உரம் கிடச்சிடுது பயிருக்கு.
1: ஆள் பற்றாக்குறை
0: குறைக்கி இது ஒரு மாற்றம் ஏற்படும்.
1: மாற்று,
0: ஏன்னா களைக்கொல்லி அடிக்கிறோம், அதுவும் ட்ரோனு. அதோட முடிச்சிடுறாங்க விவசாயி. அதுக்கப்புறம்லாம் அவங்க வந்து ரசாயன உரத்தை பயன்படுத்துகிறாங்க. அதே ரசாயன உரத்தை லிக்விடில் ட்ரோன் வழியாக எல்லா பயிர்களுக்கும் படுற மாதிரி இருக்கும் பொழுது இது மகசூல் நல்லா இருக்கு.
1: சரிங்க, இப்போ நீங்கள் பயன்படுத்துகிறப்ப அந்த களைக்கொல்லி, உரம், பூச்சி மருந்து எல்லாமே ட்ரோன் தான்?
0: ட்ரோன் மூலியமாக. என்ன காரணம்னா, ஒரு 15-20 நாள் கேப்பில் ஒவ்வொரு தடவையும். இதில் இன்னும் சொல்லப்போனால், ட்ரோன் வச்சுருக்கிறவங்கக்கிட்ட இந்த மகசூல் முடிகிற வரையிலும் எனக்கு ட்ரோன் அடித்து கொடுங்கன்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு அட்டவணை மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி இவருக்கு அடிச்சிட்டோம்னா அதுலேருந்து 15 நாள்
1: அவங்களே உங்களை
0: கேட்குறாங்க வரலாமா வேணாமான்னு. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 நாள் தள்ளி போடலாம். இல்லை மழை வர மாதிரி இருந்தால் மழைக்கு முன்னாடி அடிச்சிடுறது. அந்த 14-18 நாளைக்குள்ளே அதுமாரி ஒரு வசதி வரக்கூடிய காலகட்டத்தில் அதுதான் மேலோங்கி நிற்கிறன்ற மாதிரியே தெரியுது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும்போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமா வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழித்து வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
3: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாமாயில் பயிரில் அச்சப்பட்டோம். மண் வளம் பாதிக்க

0: என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தல்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
1: ராமண்ண, விவசாயத்துல இயந்திரங்களோட பயன்பாடுகளை பத்தி சொல்லிட்டு வர, காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு ஜி ஆனந்தராஜ் அவங்க சொன்னதுல நேரடி நெல் விதைப்பு தான் பண்றாங்களாம்.
2: ஆமாமா, அது மட்டும் இல்லாம அவருடைய நிலத்துல காய்ச்சலும் பாய்ச்சலுமா நீர் வைக்கிறதுனால பயிரோட வளர்ச்சியும் நல்லா இருக்கு, மகசூலும் நல்லா கிடைக்குதுன்னு சொல்றாரு.
1: ராமண்ண, நீங்க உங்க வயலுக்கெல்லாம் அதிகமா உரம் வாங்கி செலவு அதிகப்படுத்துறீங்கள, ஆனா இவங்களை பாருங்களேன், இலை வழி உரம் தான் தராங்களாம். இவங்களுக்கு செலவும் குறைவா இருக்குதான், மண்ணும் வளமா இருக்கான்.
2: சரிம்மா, அடுத்த பகுதியில் அவங்க என்னென்ன சொல்றாங்கிறத கேட்கலாம்.
3: ஆள் பற்றாக்குறை, செலவெல்லாம் குறைக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க. ட்ரோன் வந்து நீங்க பயன்படுத்துறதுனால உங்களுக்கு செலவு எவ்வளவு குறையுதுன்னு எதிர்பார்க்குறீங்க? அதுக்கு எவ்வளவு செலவாகும் ட்ரோன் பயன்பாட்டுக்கு?
4: ஒரு 10 லிட்டர் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க 500 to 550. ஆனால் அந்த உரம் வாங்குறீங்க பார்த்தீங்களா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூட்டை டிஏபி 1300 ரூபா. இதே இந்த லிக்விடாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு லிக்விட் கிடைக்குது.
3: ஓஹோ, அதுலேயே உங்களுக்கு நல்ல
4: வருது. சரியில்லை அப்படின்னா இன்னொரு டோஸ் கூட நீங்கள் இதில் கொடுக்கலாம். அப்படியே பார்த்தால் கூட 500 ரூபாய்க்குள்ள இதை முடிஞ்சிடுது.
3: இது வந்து மணி நேரம் கணக்கா எப்படி?
4: மணி நேரம் கிடைக்காது.
3: 10 லிட்டர் உங்களுக்கு அடிச்சு தந்து,
4: 10 லிட்டர் அடிச்சு கொடுக்கணும். ஒரு 10 லிட்டர் அடிச்சு கொடுக்குறாங்கன்னா 250 குழி அளவுக்கு, ஒரு ஏக்கருக்கு 50 குழி குறைச்சாலும் அது கவர் ஆகும். 10 லிட்டர்
3: இதுல எதுவும் குறைபாடுகள் உங்களுக்கு சொல்ல முடியுமா? வரப்பு ஓரத்துல அடிக்காது, ஏதாவது குறைகள் இருக்கா?
4: இல்ல, குறைகள் அப்படின்னு சொன்னால் நீங்க சொல்ற மாதிரி வரப்பு ஓரத்துல மரம் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த மேல சுத்தக்கூடிய அந்த லீஃப் பாதிக்கும் அப்படின்றதுனால வரப்புலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இல்லை இருக்கக்கூடிய பயிருக்கு வந்து அது படாமல் போகுது. ஏன்னா அவங்க ட்ரோன் சேஃப்டிக்காக வேண்டிய அதை பயன்படுத்துகிறாங்க, நாங்களும் அதை சம்மதித்து தான் ஆகிற மாதிரி வருது.
3: சரி,
4: நடுவில் மரம் ஏதாவது இருந்ததுனாலும் அந்த இடம் பாதிக்குது. அதில் நமக்கு ஹெச்டி லைன் ஏதாவது போனதுன்னா அந்த இடத்துல வந்து அவங்க கீழே இறக்கி தான் அடிக்கிற மாதிரி வருது. குறைபாடுன்னு சொல்லப்போனால் அதுதான். விவசாயிக்கு பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னன்னா செலவினம் குறையுது. ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பாலை வச்சு அடிக்கிறான்னு சொல்லும்பொழுது என்னடான்னா, ஏன்னா இதில் எந்த இடம் அடிச்சிருக்கு எந்த இடம் அடிக்கலைன்றது ட்ரோனில் அவங்க வச்சுருக்கக்கூடிய விஷன்லேயே பார்த்துட்டு இந்த இடம் படலைன்னு திரும்ப போய் அடிக்கிறாங்க. ஆனால் ஆள் வச்சு அடிக்கும் பொழுது விடுபடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு.
3: இப்போ அந்த வரப்பு ஓரங்கள்லாம் அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மறுபடியும் அடிச்சு கொடுத்துருவாங்களா?
4: அடிக்க முடியாது. அந்த மாதிரி நீங்கள் ட்ராபேக்குன்னு கேட்டிங்கல்ல, அந்த இடத்துல நம்ம கை ஸ்ப்ரேயரை வச்சுக்கிட்டு அது ரொம்ப கிடையாது, ஒரே ஒரு டேங்க்கு, அது ஒரு 18 லிட்டரு. எங்கெல்லாம் அந்த இடத்துல அடிக்க முடியலையோ அந்த இடத்துல நம்ம அடிக்கிற மாதிரி வருது.
3: இப்போ என்னதான் வந்து ஆள் பற்றாக்குறைக்கு ஒரு மனிதனோட வேலையை சரி செய்யறதுக்காக இயந்திரங்கள் வந்தாலும் அதாலையும் முடியாததை மனிதர்களை மறுபடியும் செய்யறாங்க.
4: மனிதனுடைய வேலைகளை வந்து இயந்திரங்கள் குறைக்குது. எந்த அளவுக்கு குறைக்குதுன்னா ஒரு 90% குறைக்குது. பாக்கி 10% மனிதனோட உழைப்பு கண்டிப்பா தேவைதான். மனிதனுடைய உழைப்பு இல்லாம செய்யணும்ன்றது சத்தியக்கூறு இல்ல.
3: சரி, உளுந்து என்ன போட்டிருக்கீங்க?
4: உளுந்து போடல, பயிர்.
3: ஓ, பயிர்.
4: பயிர் இப்ப இதே கேவிக்கில இருந்தா வந்து நம்ம ஃப்ளவர் ஷோ நடத்தினாங்கல்ல காரைக்கால்ல, அப்ப 5 ரகம் விற்பனை பண்ணாங்க. அந்த 5 ரகத்தை இந்த வருஷம் வாங்கணும். நாட்டு ரகத்தை விட இந்த 5 ரகம் வந்து கிலோவுக்கு காசு அதிகமா போனாலும் சரி இந்த தடவை அடிச்சுதான் பாப்புமே அப்படின்னு சொல்லிட்டு பயிர் பண்ணணும்.
3: இது வரைக்கும் நீங்க நாட்டு ரகம் தான்?
4: நாட்டு ரகம் தான் போட்டோம். இந்த தடவை தான் இந்த 5 வாங்கி பண்ணோம். அதை பண்ணும்பொழுது என்னன்னா ஓரளவுக்கு மகசூல் நல்லா இருந்தது. இந்த தடவை என்ன செஞ்சோம்னா ஆள் வச்சு எடுக்கல, அதுக்கு பதில ஹார்வெஸ்டர் மிஷின் இருக்கு பார்த்தீங்களா, பயிருக்கே. இதே இந்த தடவை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பண்ணேன். மணிக்கு வந்து 2200 ரூபா கேட்டாங்க. ஹார்வெஸ்டரில் இந்த தடவை பயிர் சாகுபடி பண்ணோம். அது எப்படின்னா அது அவங்களாவே எப்படி நெல்லை தூத்தி மூட்டையாக கொடுக்குதோ அதேமாரி அவங்களாவே தூத்தி ஓரளவுக்கு உடையுது, பயிர் வந்து லேசாக உடையுது. இருந்தாலும் அந்த அளவுக்கு சேதாரம் இல்லை. ஓரளவுக்கு எல்லா செடியும் கட் பண்ணி கசக்கி தூத்தி பயிராகவே எங்களுக்கு கிடைச்சிது.
3: இது எப்படி இந்த ஹார்வெஸ்டர்லாம் எங்கேருந்து உங்களுக்கு பயன்பாடு கிடைக்குது? தனியாரா?
4: தனியார் தான். அந்த தனியாரில் வந்து எப்படின்னு சொன்னால் அறுவடை முடிஞ்ச வேகத்துக்கு அதில் ஏதோ சில சல்லடை இதெல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றினா உளுந்து பயிருக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மாற்றி இந்த தடவை பண்ணாங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் அதை பண்ணி பார்த்தேன். டென்ஷன் இல்லை, ஒரு மணி நேரத்தில் 250 குழி வேலை முடிஞ்சிருது.
3: அந்த பயிர் காய்களை மட்டும் வெட்டி?
4: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை, அந்த பயிரில் வந்து வேரை மட்டும் வச்சிரும். அந்த தண்டு பகுதியில் கிட்டத்தட்ட கீழேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதை அப்படியே

0: கட் பண்ணிட்டு வர மாதிரி தான், எப்படி நெல் அரைக்கிறோமோ அதே மாதிரி தான்.
1: ஏன்னா நம்ம வந்து வேரோட புடுங்கி இல்லை போடுறோம்ல.
0: ஆமாம், வேரோட புடுங்கி ஒரு இடத்துல சேர்த்து வச்சு அதை காஞ்சதுக்கப்புறம் டிராக்டர் விட்டு அடித்து, அதுவும் அந்த டிராக்டர் அடித்து 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தூத்தி பண்ணணும். இல்லைன்னா காற்று ஓடலைன்னா அந்த வேலை பாக்கிப்பட்டு மறுநாள் செய்கிற மாதிரி தான் வரும். ஆனால் ஹார்வெஸ்டரில் எல்லா வேலையுமே அதே பண்ணிடுது.
1: இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, ஏன்னா இப்போ ரைசோபியம்லாம் வந்து வேர்லேயே
0: இருக்குது. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அந்த வேர் முடிச்சில் இருக்கக்கூடிய ரைசோபியம் நம்ம வயல்லே இருக்கும், தண்டு பகுதி மட்டும் கட் பண்ணுறதுனால அது ஒரு வசதி இருக்குது, வேலை சீக்கிரமாக முடியுது. ஆனால் கொஞ்சோண்டு சேதம் வருது, நம்ம கையால் எடுத்து போடுறதை விட இதில் கொஞ்சம் சேதம் வருது, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி வருது.
1: இதில் நீங்கள் விதையெல்லாம் எடுக்குவீங்களா அடுத்த சாகுபடி?
0: உண்டு உண்டு உண்டு, இதெல்லாம் விதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை மாசத்துக்கு வரக்கூடிய அமாவாசையில் 2 மாசத்துக்கு ஒரு தடவை காய வச்சு இடையில கொஞ்சோண்டு இந்த பூச்சி பவுடர் போட்டு, ஏன்னா புழு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டிய பூச்சி பவுடர் போட்டு பாதுகாத்து வச்சுருக்கிறதுனால அடுத்த வருஷத்துக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும்.
1: இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின நாட்டு ரகம் சொன்னீங்கல்ல, இப்ப இந்த வருஷம் போடலையே, இப்ப அது உங்கள்ட்ட அழிஞ்சிடாதா?
0: அதை வந்து வேற விவசாயிகிட்ட கொடுத்துட்டு அதுலேருந்து நாங்கள் புதுசாக வாங்குற மாதிரி தான் வருது. இப்போ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த கோவஞ்சி தான் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்த வருஷமும் கோவஞ்சி. அதில் என்ன அப்படின்னா, இது விற்பனைக்குன்னு போகும்பொழுது நாட்டு ரகத்தை தான் வியாபாரி விரும்புகிறாங்க, இந்த ரகம் அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது, எடுத்துக்க மாட்டேறாங்க.
1: இது பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியும்.
0: ஆமாம், அது சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். அதில் 2 பயிர் சேர்ந்தா இதில் 1 பயிர் அளவுக்கு இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் விற்பனைக்கு வந்து நாட்டு ரகம் தான் ப்ரிஃபர் ஆகும்.
1: விலை?
0: விலையை பொறுத்தளவுக்கு 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரலாம். ஆசோலேஷனில் இருந்தது 1 கிலோ பயிர்.
1: எது நாட்டு ரகமா?
0: அது ரகம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே காசு தான், அதில் எந்த வேரியேஷனும் கிடையாது. ஆனால் நான் இந்த ரகத்தை வந்து எங்களால் விற்பனை செய்ய முடியல,
1: முடியல,
0: வியாபாரி வேணான்றாங்க. அதுக்கு அவங்க ஒரு சில காரணங்கள் சொல்கிறாங்க.
1: இப்போ என்ன நினைக்கிறீங்க, நாட்டு ரகமா இல்லை கோவஞ்சி தான் போல போகிறீங்க?
0: கோவஞ்சியை பொறுத்தளவுக்கு மகசூல் நல்லா இருக்கு. ரெண்டாவது, பூச்சியெலாம் தாக்குதல் அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கு, காய் அதிகமாக விழுது. ஒரே ஒரு அதில் குறைபாடு என்ன அப்படின்னா, வியாபாரிகள் வாங்க மாட்டுறாங்க.
1: அப்போ நீங்கள் எப்படி?
0: ஆனால் இதையும் ஒரு சில இடத்துல வாங்குறாங்க. வாங்குறாங்கன்னும் போது எங்கள் இருப்பிற இடத்துலேருந்து விற்கக்கூடிய இடத்துக்கு போகும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி தான் கொண்டு போய் விற்கிற மாதிரி வருது.
1: விற்பனை இருக்குது
0: இருக்குது, ஆனால் எடுத்துகிட்டு போனால் வாங்கக்கூடிய மாதிரி இல்லை. இதை எடுக்கக்கூடிய வியாபாரியை பார்த்து போக வேண்டியது.
1: பயிருக்கு ஏதாவது பராமரிப்பு?
0: ஆ, உண்டு உண்டு, அதுலேயும் உண்டு. இடையில என்ன பண்ணோம், ஒரு டிஏபி கரைசல் சாயந்தரம் 3 மணிக்கு மேலே அடித்தோம். அடுத்தது இந்த காய்ப்புழு வைக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரே ஒரு தடவை அடித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 80 நாள், இது 85 நாள் என்னோட டூரேஷன் சொல்கிறாங்க. 70 நாள்லேயே வந்துடுது ஓரளவுக்கு, மண்ணோட தன்மைக்கு பொருந்த தகுந்த மாதிரி. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பெனி பயிருன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், முளப்பு கட்டியெல்லாம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதில் இந்த பயிரெலாம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், தின்னலாம்.
1: சரிங்க, இப்போ குருவைக்கு நிலத்தை உழுதுட்டிங்களா?
0: நிலம் இன்னும் உழுவில, ஏன்னா கிடை போட்டதுக்கு அப்புறம் தான் உழுவுற மாதிரி இருக்குது. இந்த மழைக்கு உழுவ முடியாது, ஏன்னா இந்த மழை அந்த அளவுக்கு புழுதி பேக்கிற அளவுக்கு தண்ணி கீழே பத்தல. அடுத்த மழையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
1: இதுவும் நேரடி நெல் வைப்பு?
0: இதுவும் நேரடி நெல் வைப்பு தான்.
1: மண் வளத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, பல விஷயங்கள்லாம் நீங்களே உர பயன்பாடையும் குறைச்சிருக்கீங்க. இயற்கை விவசாயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: இயற்கை விவசாயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், செய்யணும்னு ஆர்வம் தான். ஆனால் எங்கள் ஏரியாவில் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இயற்கை விவசாயம் விற்கக்கூடிய நெல்லை வந்து வியாபாரிக்கு இருக்கிறாங்க, எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இயற்கை விவசாயத்துக்கு நாங்கள் வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள தான் நாங்கள் பார்க்குற மாதிரி வருது. நான் இப்போ வந்து இந்த இலைவழியாக பண்ணுறதுனால இன்னும் 2 வருஷம் பண்ணும்பொழுது நான் நேரடியாகவே வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்துடலாம். ஆனால் உரம் பயன்படுத்தி இயற்கை விவசாயத்துக்கு வரும்பொழுது குறைஞ்சது 2 வருஷமாவது ஆகும் மகசூல் வரத்துக்கு.
1: கண்டிப்பாக 3 வருஷம் ஆகும்
0: ஆகுன்றாங்க. இப்போ இதில் பார்க்கும்பொழுது என்னென்னா, அதே 4 வருஷத்துக்குள்ளே அல்லது 3 வருஷத்துக்குள்ளே, ஏன்னா நம்ம மண்ணுக்கு இலை வழியாக கொடுக்கறதுனால மண்ணை பாதுகாத்து வச்சுருக்கிறதுனால ஈஸியாக வரலாம்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு நெல்லை எடுத்துக்கிறதுக்கு ஆள் வந்தால் இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இப்போ அரசாங்க செயலியும் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து விவசாயிகளை ஊக்கப்படுத்திருக்காங்க, அதுக்கான தொழில்நுட்பங்களும் சொல்லி கொடுக்குறாங்க, அதற்கான இடுபொருள்கள் எல்லாமே கிடைக்கிது. ஆனால் எங்களுக்கு அதை துணிஞ்சு இறங்குறதுக்கு என்னென்னா, முதல் தடவையாக இறங்கும்பொழுது மகசூல் வருமா, அப்படியே வந்தாலும் அதை விற்கிறதுக்கு
1: விற்பனை வாய்ப்பை பற்றி
0: யோசிக்கிறோம். ஆனால் இருந்தாலும் ஒரு சில விவசாயி பண்ணுறாங்க, அதுக்காக அவங்களுக்கு மட்டும் வியாபாரி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுதான் இது நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நடைமுறை விவசாயத்தை விட அதில் இறங்கும்பொழுது கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதுனால இறங்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கு. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் கொஞ்சம் அளவாவது செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி. பாரம்பரிய ரகம்னு ஒன்று இருக்குது, அதை செஞ்சு பார்க்கலாமே.
1: ரொம்ப

0: நன்றி உங்களோட விவசாய அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு. உங்களோட அலைபேசி என்ன நேயர்களுக்கு தர, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க. குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, நெடுங்காடு ஜி ஆனந்தராசு அவங்களோட அலைபேசி எண் 9994414241. மீண்டும் ஒரு முறை 9994414241. ரொம்ப நன்றிங்கய்யா.
1: நன்றி.
2: பூங்குடி, இன்னைக்கு விவசாயத்தில் இயந்திரங்களின் பயன்பாடு குறித்து காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு ஜி ஆனந்தராஜ் அவங்க சொன்னதில் முக்கியமாக ஒன்று சொன்னாங்க. இயந்திரங்களின் பயன்பாடு எந்த அளவுக்குலாம் விவசாயத்துக்கு இப்போ உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க.
3: இந்த களைக்கொல்லி பூச்சி மருந்து எல்லாமே இவங்க ட்ரோன் முறையில் தான் கொடுத்துட்டு வராங்களாம்.
2: அதனால நேரமும் குறையுது,
3: முக்கியமாக ஆட்கள் பற்றாக்குறை காரணத்தினால இந்த செயல்முறையை பண்ணுறாங்க.
2: ஆமாமா, 90% வேலைய மனிதனே இல்லாம இந்த இயந்திரங்களே வேலையெல்லாம் செய்யுதுன்னா பாத்துக்கிய.
3: அது மட்டும் இல்லன்னா இவங்க நெல் சாகுபடி மட்டும் பண்ணல, பருத்தியும் போட்டிருக்காங்க, பயிரும் தெளிச்சிருக்காங்க.
2: ஆமா, அதுல இன்னொன்னு சொன்னாங்க கேட்டியா, பயிரை மெஷின் மூலமா தான் அறுவடை பண்றாங்களாம், அதுவும் கோ 5 அப்படிங்கிற ஒரு ரகத்துல.
3: அந்த மெஷின் கொடுக்கற பயன்களை பத்தி சொன்னாங்களே, கவனிச்சிங்களா?
2: ஆமாமா, நம்ம இயந்திரங்களை வச்சு இலை வழியாக நம்ம வந்து உரமோ பூச்சி மருந்தோ கொடுத்தோம்னா நம்மளுக்கு செலவும் குறையுது, ஆள் பற்றாக்குறையும் நம்மளுக்கு இருக்க மாட்டேதுங்கிற நிலைமையில இருக்கிறாங்க.
3: ஆக மொத்தத்துல கேட்க வேண்டிய நிகழ்ச்சி தானே இன்னைக்கு.
4: இதுவரை நேயர்கள் கேட்டது
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
4: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை,
6: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: இணைந்திருக்கிறோம், இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 8:00.

0: காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய இளைய பாரத நிகழ்ச்சியை வழங்க வந்துள்ள நாங்கள் காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்த்துறை மாணவ மாணவியர்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக நாட்டுப்புற பாடல் வழங்க வருகிறார் இரா அகல்யா, இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு.
2: பாடல்களில் பல வகை உண்டு. அதில் ஒரு வகை நாட்டுப்புற பாடலாகும். இதை மக்கள் பாடல் எனவும் கூறுவர். மக்கள்

0: தங்களாக இசையமைத்து மெட்டிட்டு தங்கள் சொந்த வாழ்க்கை வரலாற்றை தாங்களே எழுதி கொள்ளும் பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள். இப்போது அதே மொழியில் படகிலே படகோட்டியும் காதலியும் செல்லும் போது காதலன் மகிழ்ச்சியில் பாடுவான். மண்ணை நம்பி
1: ஏலேலோ,
0: மரம் இருக்க
1: ஐலசா,
0: மரத்தை நம்பி
1: ஏலேலோ,
0: கீழே இருக்க

0: ஏலேலோ
1: பலம் இருக்க
0: ஐலசா
1: பலத்தை நம்பி
0: ஏலேலோ
1: நீ இருக்க
0: ஐலசா
1: உன்ன நம்பி
0: ஏலேலோ
1: நான் இருக்க
0: ஐலசா
1: மண்ணில் இருந்து தொடங்கி பலம் வரை சென்று உன்னை நம்பி நான் இருக்கிறேன் என்று தொடர்பு படுத்தி முடிக்கிறான். அக்காலத்தில் நிலா மழை ஒளி பாம்பு பசு ஆகியவற்றை நாட்டுப்புற மக்கள் வழிபட்டனர். அவ்வாறு வழிபடும் போது பாடல்களை பாடினர். சந்திரரே சூரியரே சாமி பகவானே.

துறக்காரியவள். பருவம் அடைந்த பெண்ணுக்கு மஞ்சள் பூசி மாலை போட்டு பாட்டு பாடி கும்மியடிக்கின்றனர். கும்மியடி நல்லா கும்மியடி, அம்மா குனிஞ்சி நல்லா கும்மியடி. கும்மியடி நல்லா கும்மியடி, அம்மா குனிஞ்சி நல்லா கும்மியடி. குளத்தங்கர ஓரத்தில பொண்ணு குந்தி இருக்கா கும்மியடி. 16 நாள் திட்ட நீக்க பக்குவமா வர 10 அடி. பக்கத்திலே நின்று பயத்த நீக்கி பணிந்து குனிந்து கும்

குந்தவம் வச்சு குனிந்து வளைந்து கும்மியடி, மாமனும் மச்சானும் சீரோட வராங்க, கெட்டி மேலமும் கொட்டிட வராங்க. மாமனும் மச்சானும் சீரோட வராங்க, கெட்டி மேலமும் கொட்டிட வராங்க. கும்மியடி நல்லா கும்மியடி, அம்மா குனிஞ்சு நல்லா கும்மியடி.

0: நெகிழியால் ஏற்படுவது நன்மையா தீமையா? உரையாட வருகிறார்கள் அ இஸ்ரா ஃபாத்திமா, பி சாருஹாசன், இளங்கலை தமிழ் 1ஆம் ஆண்டு. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் அனைவரும் தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக நெகிழி மாறிவிட்டது. இது எங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துவிட்டது. ஆனால் இதன் பயன்களை விட அதனால் ஏற்படும் தீமைகள் மிகவும் ஆழமானவை. எனவே நெகிழி என்னும் அரக்கனை அளிப்பது நாம் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்க வேண்டும். இன்று இந்த நிகழ்ச்சியில் நெகிழியின் பயன்பாடுகள், அதன் விளைவுகள், அதனை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் நெகிழியை குறைப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் குறித்து விரிவாக பேசப் போகிறோம். என்ன சாரு, எங்க போயிட்டு வரீங்க?
1: நானாமா மல்லிகை கடைக்கு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன்.
0: கையில என்ன சாரு?
1: கையிலயா? பிளாஸ்டிக் கவர்.
0: பிளாஸ்டிக் கவரா? அதோட பயன்கள் உங்களுக்கு தெரியுமா?
1: நல்லா தெரியுமே, சொல்றேன் கேளுங்க. இந்த பிளாஸ்டிக் கவர் ரொம்ப நாள் வரைக்கும் வரும், ரொம்ப நாளுக்கு நிலைச்சும் நிற்கும். இது ரொம்பவும் மிதமான எடை கொண்டது, அதாவது எடை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது பயணத்துலலாம் போகிறதுக்கு எடுத்துகிட்டு செல்கிறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது தண்ணீரை தடுக்கும் தன்மையுடையது. அதனால தான் உணவு மற்றும் பானங்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்குது. விலையும் குறைவு, இது ரொம்ப விலை குறைவாக இருக்கிறதுனால இதை அதிகமாக தயாரிக்கிறாங்க. 1000 கணக்கான பொருளும் இதுலேருந்து தயாரிக்கிறாங்க. பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் பை, மின்சாதன பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், இதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது தெரியுமா?
0: ஓ அப்படியா, இவ்வளோ இருக்கா இதில்? நீங்கள் பயன்பாட்டை பற்றி சொன்னீங்கல்ல, நான் அதோட தீமையை பற்றி சொல்லட்டுமா?
1: சொல்லுங்களேன் கேட்போம்.
0: நெகிழி அழியாமல் இருக்கும் என்பதால் நிலம், நீர், காற்று போன்ற சுற்றுச்சூழலை மாசடைய செய்கிறது. கடல்வாழ் உயிரிகள் நெகிழியை உண்பதால் பரிதாப நிலையில் உயிரிழக்கிறது. நெகிழி மண்ணில் இறங்கி மண்ணில் உள்வளங்களை பாதிக்கிறது. இதனால் மண்ணில் வளம் குறைகிறது. மிதக்கும் நெகிழி கழிவுகள் மூலம் ஆறுகள், ஏரிகள், கடல்கள் பாதிப்படைகின்றன. நெகிழி பயன்படுத்துவதன் காரணமாக மரங்கள், காடுகள், இயற்கை வளங்கள் பாதிப்படைகிறது. நெகிழி என்னும் அரக்கனால் சுற்றுச்சூழலில் பல தீமைகள் ஏற்படுகிறது.
1: ஓ அப்படியா, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா?
0: சாரு, இப்போ நெகிழி குறைப்பதற்கான வழியை எங்கள் அண்ணன் சரவணா சொல்லுவாங்க, கேளுங்க.
1: நெகிழியை குறைப்பதற்கான வழிமுறைகளை நான் சொல்லித்தரேன், வாப்பா தம்பி நல்லா கவனமாக கேட்டுக்க. மறுபயன்பாடு, அதாவது ரீயூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுறாமல் மறுபடியும் அதை பயன்படுத்தலாம். இன்னொன்று இருக்குது, மறுசுழற்சின்னு சொல்லுவாங்க, அதாவது ரீசைக்கிள். ஒரு பொருளை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணலாம். பயன்பாட்டிற்கு மற்ற வழியும் சொல்லித்தரேன், நல்லா கவனமாக கேளுப்பா. காகித பையை யூஸ் பண்ணலாம், துணி பைகளை யூஸ் பண்ணலாம், மரச்சிற்பங்களை யூஸ் பண்ணலாம், மற்ற பொருள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். பயன்பாட்டை முக்கியமாக கட்டுப்படுத்தணும், அதாவது தேவையில்லாத நெகிழி பொருட்களை முற்றிலும் நம்ம தவிர்க்கணும்ப்பா. இதை குறித்து சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், சமூக விழிப்புணர்வு கூட்டமும் நடத்தலாம். சட்டங்கள் மற்றும் விதிகள்

0: அரசாங்க நெகிழி தடுப்பு தொடர்பான சட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் உனக்கு தெரியுமாப்பா. வணிக நிறுவனங்கள், கடை நடத்துறவங்க, அவங்க எல்லாம் கடையில நெகிழி விற்பனையை முற்றிலுமா தவிர்க்கணும்.
1: ஓ, குறைப்பதற்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? நெகிழியை குறைச்சா ஏற்படும் நன்மைகள் நான் சொல்றேன் கேளுங்க. மண்ணும் நீரும் காற்றும் தூய்மையாக இருக்கும். இதிலிருந்து சுற்றுச்சூழலுக்கு பெருமளவில் நன்மை ஏற்படுகிறது. கடல் மற்றும் நில உயிரினங்கள் நெகிழியை விழுங்கி இறப்பதை தடுக்கலாம். எனவே உயிரினங்கள் அதிக அளவில் பாதுகாக்கப்படுகிறது. மனித உடலுக்கு நெகிழி காரணமாக ஏற்படும் நோய்கள் குறையும். இதன் காரணமாக சுகாதாரமான வாழ்க்கையை வாழலாம். நெகிழி உற்பத்தியால் ஏற்படும் கார்பன் உமிழ்வுகள் குறையும். இதனால் பசுமை பருவநிலை மாற்றத்தை தடுக்கலாம். வீதிகளிலும் ஏரிகளிலும் கடல்களிலும் உள்ள கழிவுகளை குறைவதால் சுத்தமான நகரங்கள் மற்றும் கிராமங்களை காணலாம். மண் தன்மை மாறாமல் இயற்கையான வளர்ச்சி நடைபெறும். இதிலிருந்து மண் வளத்தை காக்கலாம். இயற்கை மாற்று பொருட்களை உருவாக்கி புதிய தொழில்களை உருவாக்கலாம். நெகிழி என்னும் பிளாஸ்டிக்கை குறைப்பதன் மூலம் பல வகையில் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நன்மை ஏற்படுகிறது.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? ஓகே, நான் இனிமே பிளாஸ்டிக் பயன்படுத்துறத முற்றிலுமா விட்டுறேன். ஆம் நண்பர்களே, நெகிழி பயன்பாடு எவ்வளவு வசதியாக இருந்தாலும் அதனால் ஏற்படும் தீமைகள் பல மடங்கு அதிகம். நம்மை சுற்றியுள்ள இயற்கையை காப்பாற்ற, எதிர்கால சந்ததியருக்கு ஒரு நல்ல சுத்தமான உலகை கொடுக்க நாம் அனைவரும் ஒரு பொறுப்பை உணர வேண்டும். நெகிழியிலிருந்து வெளியேறி இயற்கை மொத்தமாக ஒரு நெறியை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று நாம் மாற்றத்தை ஏற்படுத்தினால் நாளைய தலைமுறைக்கு ஒரு நல்ல உலகை உருவாக்க முடியும். நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையை காப்போம்.
1: நெகிழியை கட்டுப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெண் பாதுகாப்பு வழங்க வருகிறார் வே திவ்யா, இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு.
1: பெண்ணென்று பூமி தன்னில் பிறந்துவிட்டால் மிக்க பீலை இருக்குதடி தங்கமே தங்கம் என்றார் பாரதியார். பெண்ணே, பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. கருவறை முதல் கல்லறை வரை சமூகத்தில் உன்னை பாதுகாப்பது பெரும் பாடாகிவிட்டது. என்று குறையும் இந்த சாடை பேச்சுக்கள், என்று மறையும் இந்த வன்கொடுமைகள். யார் வருவார் இனி துயர் துடைக்க, யார் துடைப்பார் நம் கண்ணீர், யார் தருவார் நமக்கு நீதி என்று எதிர்பார்த்து காத்திருந்தது போதும். இனியாவது விழித்தெழு, எனது உரிமை, எனது உயிர், எனது வாழ்வு என்று வெகுண்டெழு, ரௌதிரம் பழகு. அரசி அகல்யா பாய், ராணி மங்கம்மாள், வேலு நாச்சியார், குயிலி இவர்களின் வாழ்வை உருவேற்று. சொற்றம்புகளை கேடயமாக தாங்கி பூமரங்காய் போல் திருப்பித்தாக்கு. வழிமுறை மாறும் கையவர்களை கழிக்கொண்டு விரட்டு. பாலியல் கொடுமைதனை அக்னி பார்வை கொண்டும் அளவற்ற வீரம் கொண்டும் ஆழி கடலென ஆள் பழித்து அழித்துவிடு. நீயே ஆரம்பம், நீயே எல்லை, நீயே சூரியன், நீயே சந்திரன், நீயே வானம், நீயே பூமி, நீயே வில், நீயே அம்பு, நீயே வினா, நீயே விடை. உன்னில் நீயே அமைத்துக்கொள் பாதுகாப்பு வளையத்தை. துணிந்து நில், துணிவுக்கொள், துணை இருக்கும் எல்லாம். பாதுகாக்கப்படும் பெண்மை உன்னால், பாதுகாக்கப்படும் நம் தாய் திருநாட்டின் பெருமை. உன் வாழ்க்கை பயணத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. வாழ்க்கை என்பது ஒரு முறையே. உன் இலக்கு என்னும் விளக்கை கையில் ஏந்தி கொண்டு உன் காலடிகளை பதிவு செய் இந்த பூமியில்.

0: தொலைபேசியில் தொலைந்து போன வார்த்தைகள் வழங்க வருகிறார்கள் க. சௌமியா, ரா. ரம்யா, இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு.
1: வாட்ஸ்அப்பில் வாழும் உறவுகள். அனிதா மற்றும் தீபா ஒரு காபி கடையில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அருகிலுள்ள டேபிளில் ஒரு குடும்பம் அமர்ந்து அனைவரும் மொபைலில் மூழ்கி இருக்கிறார்கள்.
2: பாரு தீபா, அந்த டேபிள்ல இருக்கிறவங்க ஒண்ணுமே பேசாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொபைலையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது குடும்பம் தானா?
1: குடும்பம் தான். ஆனா அவங்க எல்லாரும் நேர்ல பேசாம ஒருவருக்கொருவர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க போல.
2: ஒன்னும் சொல்ல வேண்டாம், வீட்டுல கூட சாப்பிட வரலன்னு அழைக்கும் போது குரூப்லதான் மெசேஜ் போடுவாங்க போலயே.
1: சரியா சொன்ன. நம்ம முன்னோர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்கள்ல இருந்த ஒரு சுய உணர்வு அன்பு எல்லாம் இப்ப ஸ்மைலி இமோஜில வந்துடுச்சு.
2: நன்றி சொல்ல கூட ஸ்டிக்கர் அனுப்புறாங்க. இதுக்கு நேர்ல பார்வை வச்சு பேசுனா என்ன குறை?
1: அதுதானே பிரச்சனையே. நேர்ல பேசுற தைரியம் கூட இப்ப உள்ள மனுஷங்களுக்கு இல்லையோன்னு தோணுது.
2: நல்ல கேள்வி. இத மாத்தணும்னா முதல்ல நம்ம நேர்ல சந்திச்சு மொபைல ஓரம் வச்சு பேசணும்.
1: அப்படியா? சரி, இதோ இப்போலேருந்தே மொபைல பக்கத்துல வச்சுட்டு கண்ணை பார்த்து பேசும் நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கலாம்.
2: தேநீர் கடையில் உரையாடலை முடித்துவிட்டு இருவரும் பூங்காவிற்கு செல்கிறார்கள். சோசியல் மீடியா சோம்பல்.
1: என்ன அனிதா, போன்ல கண்ணை ஒட்டிக்கிட்ட மாதிரி போனையே பார்த்துட்டு இருக்க? யாராவது முக்கியமான மெசேஜ் அனுப்பிட்டாங்களா?
2: முக்கியமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். அதில் எத்தனை லைக் வந்திருக்குன்னு பார்க்குறேன்.
1: அதாவது ஒன்றும் இல்லை, ஆனால் நெட்டில் யாராவது நீ சூப்பர்னு சொன்னால் சந்தோஷம் வரும். அதானே அர்த்தம்?
2: இல்லை, அது மாதிரிலாம் எண்ணம் இல்லை. ஆனால் அழகாக இருக்குன்னு யாராவது கமாண்ட் போட்டால் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல.
1: அடடா, நம்ம முன்னோர்கள் நல்லது செய் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. இப்போ மக்கள் நல்லதா போஸ்ட் பண்ணு லைக் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க.
2: நீ பேசுறதை கேட்டா நிஜமாவே சோசியல் மீடியாவிலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் போலவே தெரியுதே.
1: நீ ஏன் ஒத்துக்கிட்ட? அதுவே பெரிய விஷயம். இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில நம்ம நேர்ல சந்திக்கும் உறவுகளோட சந்தோஷமா வாழலாம்.
2: சரி, ஆரம்பிக்கலாம். இப்பவே உண்மையிலே உன்னோட நேருக்கு நேரா பேசுறேன்.
1: பூங்காவில் இருவரும் ஒரு தாத்தாவை பார்க்கிறார்கள்.
2: தீபா, அந்த தாத்தா யாரோன்னு பேசிக்கொண்டே இருக்காரே, அருகில யாரும் இல்லையே.
1: அப்படிலாம் இல்ல, பக்கத்துல இருக்கிற காகத்தோட பேசுறாரு.
2: கடைசி முறையா யாராவது தாத்தா பாட்டியோட உட்கார்ந்து ஒரு நீளமான பேச்சு பேசுனதை நினைவு இருக்கா? நீயே சொல்லு, கடைசியா நீ உங்க தாத்தா பாட்டியோட எப்போ உட்கார்ந்து பேசுனது ஞாபகம் இருக்கா?
1: அதுதான் பிரச்சனையே. இப்ப யாருக்கும் அவங்க பேசுறத காது கொடுத்து கேக்குறதுக்கு நேரம் இல்ல.
2: இல்ல, நேரம் இருக்கு. ஆனா அவங்களுக்காக செலவழிக்க விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் தலையில ஒரு ஹெட்போனை போட்டுக்கிட்டு ஸ்மார்ட் போன்லயே மூழ்கி இருக்கிறாங்க.
1: இது எவ்வளவு தவறான பழக்கம் தெரியுமா? வயதானவங்க எதிர்பார்க்கறது அதிகம் இல்லை. அவங்கள்ட்ட ஒருத்தவங்களாவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம்.
2: நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறதுக்கு போர் அடிக்குது நமக்கு.
1: ஒரு நாள் நம்ம வயசாயிட்டோன்னா நம்ம நிலை இப்படி தான் இருக்கும். ஏதாவது செய்யணும்.
2: இப்பவே ஒரு முடிவு எடுத்து விடலாம். வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களோட தினசரி நிமிடங்கள் ஒதுக்கி பேசலாம்.
1: ஆனா அவங்களோட வீடியோ காலில் பேசணும்னு நினைக்காதே, நேரில் போய் பேசணும்.

0: இருவரும் கடைக்கு செல்கிறார்கள்.
1: என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா மெசேஜ் போடுற? நிச்சயம் முக்கியமான விஷயமா தான் இருக்கும்.
0: ஆமாம் அனிதா, அவசர வேலை.
1: என்ன அவசர வேலை? குடும்பம் சம்பந்தப்பட்டதா?
0: இல்ல, ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல யாராவது நேரம் இருக்கானு கேட்டாங்க, அதுக்கு பதில் தரேன்.
1: அப்படியா? சரி, நீ என்ன பதில் கொடுத்த?
0: கஷ்டமா இருக்கேன், பின்னால் பேசலாம்.
1: நீங்க இப்போலாம் என்ன செய்யறீங்க தெரியுமா? உண்மையிலே உங்களுக்கு நேரம் இருக்கு, இருந்தாலும் அவங்க கேக்குறாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க நேரம் இல்லை அப்படின்னு போய் சொல்றீங்க.
0: அதுதான் இப்போ மொபைல் வாழ்க்கை, உண்மையிலே பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஆனா பேசணுங்கிறதுக்காகவே 3-4 மெசேஜ் அனுப்புவோம்.
1: அதுதான் பிரச்சனையே. இப்போ நேரம் இருக்கான்னு கேக்குறவங்க நேர்ல பார்த்தா கூட முகம் பார்த்து பேச மாட்டாங்க.
0: சரி, இனிமே என் பதில நான் மாத்திக்கிறேன். யாராவது நேரம் இருக்கான்னு கேட்டாங்கன்னா நேர்ல சந்திப்போம்னு சொல்றேன்.
1: இதுதான் சரியான பதில். இனிமே நம்ம நேரம் இருக்கான்னு கேட்டாலே உண்மையிலே நேர்ல வந்து பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
0: முடிவுரை: நிழலாகும் வார்த்தைகளை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம்.
1: தீபா, நம்ம பேசின எல்லாமே எனக்கு ஒரு பெரிய உண்மையை புரிய வைக்கிது. நாம இன்னும் நேர்ல பார்த்து சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு.
0: ஆமா, நம்ம சந்திப்பு ஒவ்வொரு முறையும் எவ்வளவு புதிய உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது தெரியுமா? நம்ம முன்னோர்கள் உணர்ச்சியில சிக்கணும் இல்ல, ஆனா இப்போ எவ்வளவு எளிதா ஒரு ஹாய்க்கு ஸ்மைலி இமோஜிக்குமே அடிமை ஆயிட்டோம்.
1: ஆனா இதுக்குதான் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கு நம்ம தான் முயற்சியும் செய்யணும். பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் முகம் பார்த்து பேசுற பழக்கத்தை கொண்டு வரணும். நம்ம வீட்டிலயே நம்ம முதல்ல ஆரம்பிக்கலாம்.
0: ஆமா, நம்ம குழந்தைங்க, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் பேசும் பழக்கத்தை மறந்துவிடக்கூடாது. வாரம் ஒரு நாள் மொபைல் இல்லாத சந்திப்பு வச்சாலும் சரி, தாத்தா பாட்டியோட நேரம் செலவழிச்சாலும் சரி, ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும்.
1: சரி, இது ஒரு முடிவு. இனிமே நம்ம பேசிக்கிறத மறக்காம நேர்ல சந்திச்சு பேசணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வருவோம்.
0: மொபைல் போன்களும் சமூக ஊடகங்களும் நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதியாகி விட்டாலும் உண்மையான உறவுகளை மறந்துவிடக்கூடாது. ஒரு நேரடி பேச்சு கொண்டு வரும் மகிழ்ச்சி, ஒரு உண்மையான பார்வை ஏற்படுத்தும் தொடர்பு, ஒரு அனுபவம் பகிரும் சந்தோஷம், இவை அனைத்தும் எதுவாலும் மாற்ற முடியாதவை.
1: நம் அனைவரும் இன்றே ஒரு முடிவு செய்யலாம். மொபைலை ஒதுக்கி நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் நேரில் பேசுவோம். அதுவே உண்மையான உறவுகளையும் உண்மையான மகிழ்ச்சியும் மீண்டும் உயிர்ப்பிக்கும்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக
3: பழமொழியும் வழக்கார்களும் உரையாட வருகிறார்கள். ஜன்னத்துல் ஃபிர்தோஸ், க. வளர்மதி, இளங்கலை தமிழ், 3ஆம் ஆண்டு.
4: வாங்கக்கா, என்ன இந்த பக்கம்?
5: அது ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு வேலையாக வந்தேன், அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்.
4: சரிக்கா, உட்காருங்க. தண்ணி குடிக்கிறீங்களா?
5: தண்ணி என்ன, சாப்பாடே சாப்பிட்டுட்டு போயிடுறேனே.
4: ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்களே,
5: அதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? வளரு.
4: அர்த்தமா? அர்த்தத்தை யாரு கண்டா? எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் சொன்னேங்க்கா.
5: அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. அவங்க அவங்க மனைவி

0: கர்ப்பமாக இருக்கும்போது கணவன்லாம் பாசத்தோடு ஊட்டி வளர்த்தா அவங்க மனைவி வயிற்றில் இருக்கிற பிள்ளைங்க ஆரோக்கியமாக வளரும். அதை தான் இப்படி சொல்கிறாங்க.
1: அப்படியாக்கா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை?
0: இப்போ சொன்னியே, அதுக்காச்சும் அர்த்தம் தெரியுமா உனக்கு?
1: எனக்கு என்னக்கா தெரியும், உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் சொல்லுங்கள்.
0: கழுனா அது ஒரு வகையான கோரப்புல்லு வளரு, அதில் பாய் தச்சு போட்டா வாசனையாக இருக்கும். அதை தான் இப்படி சொல்லிடுறாங்க நம்ம பயலுவோம்.
1: ஓ அப்படியாக்கா, இதெல்லாம் எங்கே எனக்கு தெரியுது, நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, எனக்கு அர்த்தம் தெரியாத பழமொழி ரெண்டு மூணு கேட்குறேன், அதுக்கு அர்த்தம் சொல்கிறீங்களா?
0: தாராளமாக கேளு, சொல்கிறேன்.
1: களவும் கற்று மரன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? திருடுறதை கற்றுக்கிட்டேன் அப்புறம் மறக்கிறது தானக்கா?
0: அப்படிலாம் இல்லை வளரு, களவுனா திருட்டு, கத்துனா பொய். வாழ்கிற வாழ்க்கையில் திருட்டு பொய் இது ரெண்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஒழுக்கமாக வாழணும்னு சொல்கிறாங்க வளரு.
1: அப்போ ஐந்தும் பெற்றால் அரசனும் ஆண்டியாவார்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னக்கா?
0: அது ஐந்தும் பெற்றால் இல்லை வளரு, ஐந்தும் கிடைத்தா அரசன் கூட ஆண்டியாவான். அது என்னன்னா தெரியுமா? அஞ்சி ஆடம்பரமான தாயி, பொறுப்பில்லாத தந்தை, ஒழுக்கம் இல்லாத மனைவி, துரோகம் செய்யும் உடன்பிறப்பு, பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளை. இந்த அஞ்சையும் பெற்றா எந்த குடும்பமாக இருந்தாலும் ஆண்டியாக தான் ஆகும்.
1: ஓ அப்படியாக்கா, அப்போ சரிதான், இந்த அஞ்சும் பெற்றால் அரசன் கூட ஆண்டியாக தான் ஆவான், கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க.
0: நான் ஒரு உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்றியா?
1: கேளுங்கக்கா.
0: ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்களே, அதுக்கு அர்த்தம் சொல்லு பார்ப்போம்.
1: இந்த தடவை நான் கரெக்டாக சொல்லிடுவேன், அதுதானே இதோ சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஆனா பசு, ஆனைனா பசுக்கிட்ட இருந்து கிடைக்கிற நெய்யை சாப்பிட்டு குண்டானவங்க. பூனைனா பூனை கிடையாது, பூவிலிருந்து கிடைக்கிற நெய், அதாவது தேன். சுடுத்தண்ணியில் தேனை கலந்து குடித்தா உடம்பு குறையும், அதை தான் இப்படி சொல்கிறாங்க. ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு.
0: கரெக்டாக சொல்லிட்டிய வளரு.
1: சரி சரிக்கா, சாப்பாட்டுக்கு உள வைக்கணும், நான் வரேன்.
0: சரி, நானும் நேரம் ஆயிட்டு, நானும் வீட்டுக்கு போனோம், கடைசி வரைக்கும் சாப்பாடே கொடுக்கல. சரி, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊழலை ஒழிப்போம் குறுநாடகம் வழங்க வருகிறார்கள் ஆ எடிசன், கா சௌமியா, ரே ரம்யா, பா பவித்ரா, மா பிரியா, கா வளர்மதி, மு ஜனதுல் பிரதோஷ் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு, பி சாருகாசன் இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு.
1: இந்திய தேசத்தில் உழவும் லஞ்சம் மற்றும் ஊழலால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் வாழ்க்கையை இந்நாடகம் வழி எடுத்து கூற உள்ளனர். கதையின் தொடக்கமாக கல்லூரி நிகழ்வு.
3: பிரியா, கிளாஸ்ல உட்காரவே போர் அடிக்குதுடி, வரியா சினிமாக்கு போலாம்?
4: ஏய் கிளாஸே முடிய போதுடி, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு.
1: ஆசிரியர் வகுப்பிற்குள்ளே வருகிறார்.
5: நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, சௌமியா அங்க என்ன பேச்சு, எழுந்து கூட நிக்க மாட்டீங்களா?
3: மேம், இது உங்க அவரே இல்லைன்னு நினைக்கிறேன்.
5: அது எனக்கு தெரியும், நீ உக்காரு. நீங்கள் அடித்த லூட்டியில் நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன். நான் உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். நெக்ஸ்ட் வீக்கு நம்ம காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடக்க போகுது, யார் யார் கலந்துக்கிறீங்களோ வந்து என்கிட்ட பேர் கொடுங்க. எடிசன், நீ அப்புறமா வந்து பிரேக்கில் என்ன பாரு.
6: ஓகே மேம்.
1: எடிசன் ஆசிரியரை சந்தித்தல்.
6: மே கமின் மேம்.
5: ம், உள்ளவா எடிசன்.
6: மேம் கூப்பிட்டீங்களே மேம்.
5: ஆமாம், கல்ச்சுரல்ஸ்லாம் வருது, நீ எதுலையாவது கலந்துக்கிறியா? ஏன் தனியாகவே இருக்க?
6: மேம் இன்ட்ரெஸ்ட் இல்லை மேம், படிக்கிறது கொஞ்சம் நிறையா இருக்குது மேம், அதான் மேம்.
5: ஒரு ரிலாக்ஸ்க்காவது எதுலையாவது கலந்துக்கோடா, பேர் கொடு. சிங்கிங் டான்ஸிங்னு நிறையா இருக்குல்ல, அதில் பேர் கொடு.
6: ஓகே மேம்.
5: இன்னும் 3 மாதத்தில் காலேஜ் முடிய போகுது, ரெசியூம்லாம் ரெடி பண்ணிட்டியா?
6: என்ன பண்ணுறேன்னு தெரில மேம், அதான் என்ன பண்ணுறேன்னு யோசிக்கிட்டே இருக்கிறேன்.
5: உன்னோட இன்ஃபர்மேஷன்லாம் என்கிட்ட கொடு, நான் உனக்கு ரெசியூம் ரெடி பண்ணிவிட்டு நான் உனக்கு கூப்பிடுறேன்.
6: ஓகே மேம், தேங்க்ஸ் மேம்.
1: கல்லூரியில் கலை நிகழ்ச்சி தொடங்குகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சாருகாசன் அவர்களை பாட்டு பாட அழைக்கிறோம்.

தலக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழச் சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளால விடியாத நாளும் இங்கே இல்லை.

0: அட்டுப்பாடிய சாருகாசன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக தேர்வு நிகழ்வு.
1: என்னடி பிரியா, படிச்சிட்டியா?
2: இல்ல சாமி, நான் விட்டு தாண்டி வச்சிருக்கேன். நீ படிச்சியா?
1: இல்லடி, எனக்கும் கொஞ்சம் காட்டு. அந்த எடிசன் பையவர் நல்லா படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன்.
2: ஆமாண்டி, என் புக்கை ஃபுல்லா கரைச்சி குடிச்சிருப்பானே.
0: ஆசிரியர் வருகிறார்.
3: கிளாஸ்ல தான் கத்திக்கிட்டே இருப்பீங்கன்னு பார்த்தா எக்ஸாம் ஹால்லையும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. எல்லாரும் அமைதியா உட்காருங்க.
0: ஆசிரியர் வினாத்தாள் கொடுக்கிறார்.
1: மேம் வேற வந்துட்டாங்கடி, பிட்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. மேம் வேற வந்துட்டாங்கடி, பிட்டெல்லாம் பார்த்து மறைச்சி வச்சுக்கோ. நம்ம எப்போடா மாட்டுவோம்னு தான் மேமும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. மாட்டினோம் அவ்வளோதான்.
2: ம், பிட்டெல்லாம் பத்திரமா இருக்கடியான்ட்ட.
3: கிளாஸ்லயும் ஒழுங்கா இருக்க மாட்டேன், எக்ஸாம்லயும் ஒழுங்கா இருக்க மாட்டேன். சௌமி உன்னதான், அமைதியா எழுதுறதா இருந்தா எழுது, இல்லனா பேப்பரை கொடுத்துட்டு வெளில போ.
1: ஓகே மேம்.
0: சௌமியா விடைத்தாளை ஆசிரியரிடம் கொடுக்காமல் மேஜையின் மீது வைத்துவிட்டு கோபமாக செல்கிறாள்.
3: இதெல்லாம் படிச்சு என்ன பண்ண போகுது?
0: பின்பு அனைத்து மாணவர்களும் விடைத்தாளை ஆசிரியரிடம் கொடுக்கிறார்கள். எடிசன் மட்டும் எழுதுகிறான்.
3: எடிசன் அடிஷனல் வேணுமா?
4: வேணாம் மேம், எழுதிட்டு வேணாம், வாங்கிக்கிறேன் மேம்.
3: ஓகே.
0: பின்னர் எடிசன் விடைத்தாளை கொடுத்து விட்டு செல்கிறார். 2 மாதங்களுக்கு பிறகு தேர்வு முடிவுகள் வெளியானது. பிரியாவும் சௌமியாவும் தொலைபேசியில் உரையாடி கொள்கின்றனர்.
2: ஹலோ சௌமி.
1: சொல்லுடி.
2: ரிசல்ட் வந்துச்சு பாத்தியா?
1: அப்படியா, நம்ம எழுதி கிழிச்ச கிளிக்கு அது வேற வந்துட்டா. என்னாச்சு, பாஸ் ஆனோமா?
2: நம்ம ஜஸ்ட் பாஸ் தான். நம்ம கூட படிச்ச மத்த எடிசன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டாண்டி.
1: அப்படியா, அவனை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்டி. எப்படியோ அவன் ஒரு ஆஃபீஸுக்கு இன்டர்வியூக்கு போவான் தெரியுமா? அப்போ அது எந்த ஆஃபீஸ்னு கேட்டு என்கிட்ட சொல்லு, அவனை நம்ம ஒரு வழி பண்ணிடலாம்.
2: சரிடி, விசாரிச்சு சொல்கிறானா?
0: மேனேஜரும் சௌமியா அம்மாவும் தொலைபேசியில் உரையாடுகின்றனர்.
3: ஹலோ, நான் சௌமி குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து பேசுகிறேன். நான் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
5: மேம், நீங்களா? சொல்லியிருந்தால் நானே உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேனே. என்ன விஷயம் மேம்?
3: என் பொண்ணு உங்கள் கம்பெனிக்கு தான் வேலைக்கு வரணும்னு சொல்கிறா.
5: உங்கள் பொண்ணா? எங்கள் கம்பெனிக்கா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்?
3: ஆமாம், உங்களுக்கே தெரியும் எனக்கு எத்தனையோ கம்பெனிலாம் இருக்குது, எவ்வளோ பெரிய போஸ்டிங்லாம் இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். உங்கள் கம்பெனிக்கு தான் நான் வரணும்னு அடம்பிடிக்கிறா. என்னன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க.
5: அப்படியா, உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணும்னு சொல்லுங்கள், பண்ணிடலாம்.
3: நீங்களே என்னன்னு பார்த்து பண்ணி கொடுங்க. ஈவினிங் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ பண்ணித்தரேன்.
5: ஓகே மேம்.
0: எடிசன் நேர்முக தேர்வுக்கு செல்லுதல்.
4: மே ஐ கம் இன் மேம்?
5: எஸ் கம் இன். ரெஸ்யூம் கிடைக்குமா?
4: நாங்கள் மேம்.
5: நீங்கள் தான் எடிசனா?
4: எஸ் மேம்.
5: ரேங்க் ஹோல்டர் போல நிறையா மார்க்கெலாம் எடுத்திருக்கீங்க.
4: ஆமாம் மேம்.
5: சரி, அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க?
4: அம்மா அப்பா இல்லை மேம், பாட்டி மட்டும்தான்.
5: பாட்டி என்ன பண்ணுறாங்க?
4: பாட்டி விவசாய தொழில் பண்ணுறாங்க மேம்.
5: விவசாயமா? சரி ஓகே, உங்களுக்கு என்னன்னு பார்த்து நான் மெயில் பண்ணுறேன், அப்போ வாங்க.
4: ஓகே மேம், தேங்க்ஸ்.
0: நேர்முக தேர்வு முடிந்த பிறகு எடிசனும் சௌமியாவும் சந்தித்தல்.
4: ஏ சௌமியா, நீங்கள் என்ன பண்ணுற?
1: ஏ நீயா, நீ என்ன பண்ற இங்க?
4: நான் இன்டர்வியூ அட்டம்லான்னு வந்தேன். நீங்க என்ன பண்ற?
1: நானும் அதுக்கு தான் வந்தேன்.
4: சரி ஓகே, எனக்கே வேலை இல்லைன்ட்டாங்க, உனக்கு எங்க வேலை கிடைக்க போகுது?
1: என்ன சொன்ன? எனக்கே வேலை இல்லையா? எங்க அம்மா நினைச்சா இந்த கம்பெனியே வாங்க முடியும், அட்லீஸ்ட் ஒரு சீட்டு வாங்க முடியாதா? எனக்கெல்லாம் எப்பயே வேலை கிடைச்சிட்டு நான் கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். வந்துட்டான் ஃபைல் எடுத்துக்கிட்டு. போ போ.

0: இந்த காலத்தில் படிப்புங்க மதிப்பு, காசு பணத்துக்கு தான் மதிப்பு. படிப்பை கூட காசு வச்சு எல்லாம் வாங்கிடுறாங்க. வேற அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே.
1: ஏண்டா பேராண்டி சோகமா உட்காந்துருக்க?
0: இப்ப காசு பணத்துக்கு தான் பாட்டி மதிப்பு, படிப்பு வச்சு ஒன்றும் பண்ண முடியல பாட்டி.
1: ஏண்டா இப்படி சொல்ற?
0: இப்ப வேலை தேடி போனே பாட்டி.
1: ஆமாண்டா.
0: அந்த வேலை எனக்கு கிடைக்கல பாட்டி.
1: ஏண்டா என்னாச்சு? ஏண்டா நல்லா தானடா படிச்ச, ஸ்கூல்லலாம் காலேஜ்லலாம் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வந்தியடா, அப்புறம் ஏண்டா உனக்கு வேலை கிடைக்கல?
0: எங்க பாட்டி, படிப்புக்கு எங்க மதிப்பு இருக்கு? இப்பெல்லாம் காசு பணத்துக்கு தான் மதிப்பு. அப்புறம் என் கூட படிச்சதுல சௌமியா?
1: ஆமாண்டா, அந்த திமிரு பிடிச்சது தானே?
0: ஆமா பாட்டி.
1: ஏன் அதுக்கு என்ன அப்போ?
0: எனக்குள்ள வேலையை சௌமியாவுக்கு வந்து அவங்க அம்மா காசு கொடுத்து வாங்கிட்டாங்க பாட்டி.
1: இதுக்கு ஏண்டா கவலைப்படுற? நமக்கு இருக்கிற திறமைக்கு ஒரு கடனை உடனே வாங்கி கடை கண்ணி வச்சு பொழைச்சிக்கலாண்டா. இதுக்காக போய் மூளையில போய் சோகமா உட்காந்துருக்கிய? இப்பெல்லாம் சோகமா மூஞ்ச வச்சிட்டு இருக்காத, நல்லாவே இல்லை. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். நீயும் இப்படி சோகமா போய் உட்காந்துருந்தானா, நான் என்னடா பண்றது? இதை விடுடா, இதெல்லாம் ஒரு கவலைன்னு வச்சுட்டு உட்காந்துருக்கிய. இதை விட்டுட்டு அடுத்த வேலையை போய் பாடுறா.
0: சரி ஓகே பாட்டி.
2: எடிசன் மளிகை கடையில் வேலை செய்கிறான். அப்போது எடிசன் தோழி பிரியாவை சந்திக்கிறான்.
3: அண்ணா, அரை கிலோ பருப்பு கொடுங்கண்ணா.
0: வாங்கிட்டாங்க.
2: இந்நாடகத்தில் திறமை இருந்தும் ஊழலின் காரணமாக எடிசன் போன்ற திறமை மிக்க இளைஞர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளது. இதனால் இனிவரும் காலங்களில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து லஞ்சமற்ற இந்தியாவை உருவாக்குவோம். லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். நன்றி.
4: நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவளின் நட்பு, ரே ரம்யா, இளங்கலை தமிழ், 3ஆம் ஆண்டு. அவளின் நட்பு. அவளின் நட்பு மழலையானது, மண்ணில் வரும் முன்பே ஆனது. ஈருடல் ஆகியும் ஓருயிர் ஆனது, முகமே காணாது அணைத்து கொண்டு ஆயிரமாயிரமாய் அன்பை ஈர்த்தவள். கனவிலும் கடமை மறவாது, உயிர் தந்து உடல் தந்து தோல் உயர்த்தி தூக்கி பிடித்து வானாக எண்ணில் முழுவதுமான உன்னை காட்டுகிறாள் அவளது விழிகளில். வயதில் தூரம்தான், இருப்பினும் துளிர்த்த இடம் ஒன்றுதான். அன்னையாய் மாறும் அவளும் அதிசயம்தான். பொறாமையில்லாத போட்டிகள் கோடி நிகழ்த்துவாள். விளையாட்டில் தோற்கும் அவளின் அன்புக்கு முன் நான் தான் தோற்றுவிடுகிறேன். என்னை அதட்டும் சத்தமெல்லாம் நான் அழும் வரைதான். என் கவலையெல்லாம் கரைவது அவளின் அன்பில்தான். கடந்து செல்லும் உறவு அல்ல அவள். புகுந்த வீட்டிலும் என்னை விடாது என்னை உயர்த்தி பிடிப்பவள் அவள். அவளுக்கு நகல் தந்த இவளே உயிர் சொந்தம் இல்லாத முதல் நட்பு. என்னை மறந்து பார்க்கிறேன், என்ன பேசுகிறாள் என்று. புரியாத விடைகளும் புரிந்துதான் போகிறது அவளின் மொழியில். வழிகளையும் வசந்தமாக கடத்தும் அசாத்தியம். என் தெரியாத உணர்வுகளின் உளறல்களின் இரகசிய பெட்டி அவள். இறைவனுக்கு கிடைக்காத வரம் இவள் என இயற்கை அழுகிறது என்று ஏளனமாக சிரித்து கொண்டு முடிக்கிறான் அந்த சிறுவன். அவளின் நட்பு

இதுவரை இளைய பாரதம் நிகழ்ச்சியை வழங்கிய நாங்கள் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்த்துறை மாணவ மாணவியர்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நாங்கள் பி சாருகாசன், ஆ எஸ்ரா ஃபாத்திமா, இளங்கல்.

இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது காரைக்கால் அறிஞர் அண்ணா, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களை. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன் சொல்லும்போது கேட்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
3: மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர் விழா வரும். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் விழாவரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்
4: வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
5: கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: இன்னும் சில நொடிகளில் 9:00 ஆங்கிலத்தில் செய்திருக்க தொடரும் டெல்லியிலிருந்து.
6: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. D. K. Shivakumar elected leader of Congress Legislature Party in Karnataka to take oath as Chief Minister on Wednesday. Month-long Khet Bachao Abhiyan to be launched from Monday to promote balanced and judicious use of fertilizers. Prime Minister Narendra Modi to share his thoughts in Mann Ki Baat program on Akashvani tomorrow. IMD forecasts thunderstorms accompanied by hailstorms over East Rajasthan, Himachal Pradesh, Uttarakhand and Vidarbh tomorrow. In badminton, Satvik Sairaj and Ki Reddy and Chirag Shetty advanced to men's doubles final of Singapore Open. And in women's cricket, England set a target of 169 runs for India in the second T20 International in Bristol. In Karnataka, the Congress Legislature Party meeting in Vidhan Sabha has elected D.K. Shivakumar as its new leader after the resignation of Siddaramaiah. His name was proposed by outgoing Chief Minister Siddaramaiah and Dr. G. Parameshwar. After adopting the resolution, AICC General Secretary K.C. Venugopal made the official announcement. Later, briefing media persons in Bengaluru, Mr. Venugopal said D.K. Shivakumar will visit the governor to stake claim to form the government. He also announced that the swearing-in ceremony will be held on the 3rd of June. More from our correspondent.
7: After a few tense moments in the evening, the news was broken that D.K. Shivakumar has been chosen Legislature Party leader. The outgoing Chief Minister Siddaramaiah had moved a one-line resolution that electing the CLP leader must be left to the discretion of AICC. Thereafter, AICC General Secretaries K.C. Venugopal and Randeep Singh Surjewala held a discussion with Siddaramaiah separately in Chief Minister's chamber in Vidhan Sabha. So, after a break in CLP meeting, when it commenced again, D.K. Shivakumar was elected the leader after a meeting with the governor and seeking his permission for a swearing-in ceremony as the next chief minister on June 3rd at 4:05 p.m. The governor has invited D.K. Shivakumar to take oath along with cabinet members at the requested date and time. Sudhindra, Akashvani News, Bengaluru.
6: The

0: சைன்யபலம் எத்தனை பெரியதாக சுந்தர சோழரின் புதல்வர்கள் தரப்பில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சோழ நாட்டு மக்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களிடம் எவ்வளவு அபிமானம் கொண்டவர்கள் போன்ற யதார்த்தமான விஷயங்களை பற்றியெல்லாம் தன் மகனிடம் உரையாடி கொண்டிருந்தார் செம்பியன் மாதேவி. மேலும் அவர் கூறுகையில், பழுவேட்டரையர்களுடன் உறவு பூண்டதிலிருந்து மதுராந்தகனை மக்கள் வெறுக்கத் தொடங்கிவிட்டார்கள் என்றும் கூறினாள். மேலும்,
1: தாயே, மக்களின் அபிமானத்தை பற்றி நான் சிறிதும் கவலைப்படவில்லை. மக்களின் அபிமானம் என்னத்துக்காகும்? மக்கள் ஆளப்பட வேண்டியவர்கள். சிம்மாசனத்தில் யார் வீட்டிலிருந்து அரசு செலுத்துகிறார்களோ அவர்களிடம் மக்கள் பக்தி செலுத்த வேண்டியவர்கள்.
2: அகனே, உனக்கு போதனை செய்திருப்பவர்கள் அரசியல் நீதியின் ஆரம்ப தத்துவத்தை கூட உனக்கு உணர்த்தவில்லை. மக்களின் அபிமானம் இல்லாமல் எந்த அரசனும் நீடித்து அரசு செலுத்த முடியாது. அப்படி அரசு புரிவதில் புண்ணியமும் இல்லை.
0: இவ்வாறு அந்த பெருமூதாட்டி சொல்லிக் கொண்டிருந்தபோது அரண்மனை வாசலில் ஒரு பெரும் ஆரவாரம் கேட்டது. ஓலக்குரலும் சாபக்குரலும் கோபக்குரலும் கேள்விக்குரலும் ஆயிரக்கணக்கான மனித கண்டங்களிலிருந்து எழுந்து பெருங்காற்று அடிக்கும்போது சமுத்திரத்தில் உண்டாகும் பயங்கர பேரொலியாக கேட்டது.
2: மகனே, சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏதோ பெரும் விபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் முதல் அறிகுறியது தான் அரண்மனைக்கு வெளியே.

0: சென்று என்ன விஷயம் என்று தெரிந்து வருகிறேன். அதுவரையில் நீ இங்கேயே இரு என்றாள் அன்னை. ஓடையருகில் வந்ததும் படகில் வீற்றிருந்த அரசளங்குமாரி குந்தவைதான் என்பதை வந்தியத்தேவன் நன்கு தெரிந்து கொண்டான். ஆழ்வார்க்கடியான் அவ்விடத்தில் நிற்கவே வந்தியத்தேவனும் தயங்கி நின்றான்.
1: அப்பனே, ஏன் நிற்கிறாய்? இளைய பிராட்டி வெகு நேரமாக உனக்காக காத்திருக்கிறார். படகில் ஏறியதும் இளவரசர் வந்துவிட்டார், பத்திரமா இருக்கிறார் என்ற சமாச்சாரத்தை முதலில் சொல். உன்னுடைய வீர பிரதாபங்களை அளந்து கொண்டு வீண் பொழுது போக்காதே. நான் திரும்பி போகிறேன். பழையாறையில் இன்றைக்கு நாம் கலவரப்பு சாசை அவிழ்த்து விட்டு விட்டோம். அதை மறுபடியும் பிடித்து கூண்டில் அடைக்க முடியுமா என்று பார்க்கிறேன். உன்னுடைய தடபுடல் சாகசங்களினால் எத்தனை தொந்தரவுகள் நேரிடுகின்றன
0: என்று ஆழ்வார்க்கடியான் சொல்லிவிட்டு வந்த வழியாக விரைந்து திரும்பிச் சென்றான். வந்தியத்தேவன் மனத்தில் ஒரு பெரும் வியப்பு ஏற்பட்டது. இவன் எப்படி எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறான்? இத்தனைக்கும் நம்மை ஒரு விவரமும் கேட்கவில்லை. வெறும் ஊகமா அல்லது எல்லாம் அறிவானா? ஆண்டிகளில் பரம்பரை ஆண்டி என்றும் பஞ்சத்துக்கு ஆண்டி என்றும் இரண்டு வகை உண்டு. ஒற்றர்களிலும் இப்படி இருவகை உண்டு போலும். நான் அவசரத்துக்கு ஒற்றனானேன். ஆகையால் அடிக்கடி சங்கடத்தை வருவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வைஷ்ணவன் பரம்பரை ஒற்றன் போலும். அதனால் ஒருவித பரபரப்பும் இல்லாமல் சாவதானமாக தன் வேலையை செய்து வருகிறான். ஆனால் யாருக்காக இவன் வேலை செய்கிறான்? இவன் தன்னை பற்றி கூறியதெல்லாம் உண்மைதானா? இவ்விதம் யோசித்துக் கொண்டே ஓடை நீர்க்கரைக்கு வந்த வந்தியத்தேவன் ஓடத்திலிருந்த இளவரசியின் முகத்தை பார்த்தான். ஆழ்வார்க்கடியானை மறந்தான். தான் போய் வந்த காரியத்தை மறந்தான். உலகத்தை மறந்தான். தன்னையும் மறந்தான். ஆஹா, இந்த பெண்ணின் முகம் தன்னை விட்டு சிறிது நேரம் கூட பிரிந்திருக்கவில்லை. கனவிலும் நனவிலும் புயலிலும் மலையிலும் காட்டிலும் கடல் நடுவிலும் தன்னுடன் தொடர்ந்து வந்தது. ஆயினும் என்ன விந்தை! நேரில் பார்க்கும்போது இந்த பெண் முகத்தின் அழகு எதனால் அதிகப்பட்டு காண்கிறது? ஏன் தொண்டையை வந்து அடைக்கிறது? நெஞ்சில் ஏன் இந்த படபடப்பு?
2: சுய நினைவு இல்லாமலே வந்தியத்தேவன் தண்ணீரில் சில அடிகள் இறங்கிச் சென்று ஓடத்தில் ஏறிக்கொண்டான். இளவரசி ஓடக்காரனை பார்த்து சமிக்ஞை செய்தாள். ஓடம் நகரத் தொடங்கியது. வந்தியத்தேவனுடைய உள்ளமும் ஊஞ்சலாடத் தொடங்கியது.
1: நிமித்தக்காரா, இளவரசர்களுக்கு மட்டும்தான் நீ நிமித்தம் சொல்வாயா? எனக்கும் சொல்வாயா? நிமித்தம் எப்படி சொல்வாய்? வானத்து கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்து சொல்வாயா? அல்லது காக்கை குருவிகளை பார்த்து சொல்வாயா? கைரேகை பார்த்து சொல்வாயா? முகக்குறி பார்த்துத்தான் சொல்வாய்ப்போல் இருக்கிறது. இல்லாவிட்டால் ஏன் என் முகத்தையே வெறித்து கொண்டிருக்கிறாய்? இப்படி செய்தாயானால் உயர்குலத்து பெண்கள் யாரும் உன்னிடம் நிமித்தம் கேட்க முன்வரமாட்டார்கள்
0: என்று அரசளங்குமாரி கூறியது வந்தியத்தேவன் செவிகளில் இனிய கிண்கிணி நாதமாக கேட்டது.
2: அமணி, நிமித்தம் பார்ப்பதற்காக தங்கள் முகத்தை பார்க்கவில்லை. எங்கேயோ எப்போதோ பார்த்த முகம் போல் இருக்கிறதே என்று ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்றேன்.
1: ஆ, தெரியும் தெரியும், நீ மிக்க மறதிக்காரர் என்பது எனக்கு தெரியும். நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஏறக்குறைய 40 நாளைக்கு முன்னால் குடந்தை ஜோதிடர் வீட்டில் முதன் முதலாக பார்த்தீர். பிறகு அன்றைக்கே அரசலாற்றங்கரையிலும் பார்த்தீர்.
2: அமணி, நிறுத்துங்கள். தங்கள் வார்த்தையை நான் நம்ப முடியவில்லை. 40 நாளைக்கு முன்புதானா தங்களை முதன் முதலாக பார்த்தேன்? 40,000 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கவில்லை? 100 ஜென்மங்களில் 100,000 தடவை தங்களை பார்க்கவில்லையா? மலையடிவாரத்தில் பார்க்கவில்லையா? குன்றின் உச்சியிலே பார்க்கவில்லையா? நீர்ச்சுனையின் ஓரத்தில் பார்க்கவில்லையா? அடர்ந்த காட்டின் மத்தியில் கொடும் புலியினால் துரத்தப்பட்டு ஓடிவந்த தங்களை நான் காப்பாற்றவில்லையா? வேல் எரிந்து அந்த புலியை கொல்லவில்லையா? அப்போது நான் காட்டில் வேட்டையாடி திரிந்த வேடுவனாயிருந்தேன். விதவிதமான வர்ணச் சிறகுகள் உள்ள அழகழகான கிளிகளை வலைபோட்டு பிடித்து கொண்டு வந்து கொடுத்தேன். தாங்கள் அந்த கிளிகளை என்னிடமிருந்து வாங்கி கொண்டு வானத்தில் பறக்க விட்டுவிட்டு கலகலவென்று சிரித்தீர்களே.
1: ஒரு சமயம் நான் மீன்பிடிக்கும் வலைஞனாயிருந்தேன்.
2: தூர தூரங்களில் உள்ள ஏரிகளுக்கும் ஆறுகளுக்கும் சென்று வெள்ளி மீன்கள், தங்க மீன்கள், மரகத மீன்களை பிடித்து கொண்டு வந்து கொடுத்தேன். அவற்றை தாங்கள் வாங்கி கொண்டு மறுபடியும் ஓடும் தண்ணீரில் விட்டு அவை துள்ளி நீந்திச் செல்வதை பார்த்து மகிழ்ந்தீர்களே. தொலைதூரங்களில் உள்ள கடல்களுக்குச் சென்று கடலின் ஆழத்தில் மூச்சு பிடித்து முழுகி முத்துக்களையும் பவழங்களையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்தேனே. தாங்கள் அவற்றை கையினால் அளந்து பார்த்துவிட்டு ஊரிலுள்ள சிறுவர் சிறுமிகளை அழைத்து அவர்களுடைய சின்னஞ்சிறு கைகளிலே முத்துக்களையும் பவழங்களையும் சொரிந்து அனுப்பினீர்கள்.

0: முன்னூறு வருஷங்கள் வளர்ந்த இலந்தை மரத்திலிருந்து 30 ஆண்டுகளுக்கு ஒருமுறை விளையும் இலந்தை கனியை காத்திருந்து பறித்து வந்து தங்களிடம் சமர்ப்பித்தேன். அதை தாங்கள் வளர்த்த நாகனவாய்ப் பறவைக்கு கொடுத்து அது கனியை கொத்தி கொத்தி தின்னுவதை பார்த்து களித்தீர்களே. தேவலோகத்துக்குப் போய் அங்குள்ள மந்தார மலர்களையும் முன்புழிந்தேன். எங்கள் கொல்லை வேலியில் பூக்கும் முல்லை மலரின் அழகுக்கும் மனத்துக்கும் இவை ஈடாகுமா என்று சொல்லிவிட்டீர்கள். தேவேந்திரனிடமிருந்து அவன் அணியும் ஒப்பில்லா ரத்னஹாரத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேனே. ஒழுக்கமற்ற இந்திரன் அணிந்த மாலையை நான் கைகளினாலும் தொடுவேனோ என்று சொல்லிவிட்டீர்கள். கைலாசத்துக்குச் சென்று பார்வதி தேவியின் முன்னால் தவங்கிடந்து தேவி பாதத்தில் அணியும் சிலம்பை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன். தங்கள் பாதங்களில் சூட்டிவிடுவதாகச் சொன்னேனே. ஐயையோ, ஜெகன்மாதாவின் பொற்பாத சிலம்பு என் காலிலே படலாமா? என்ன அபச்சாரம்! திரும்ப கொண்டு போய் கொடுத்துவிட்டு வா என்றீர்கள். போர்க்களத்துக்குச் சென்று 64 தேசங்களின் அரசர்களையும் வென்று அவர்களுடைய மணிமகுடங்களையெல்லாம் சேகரித்துக் கொண்டு வந்து தங்கள் முன் காணிக்கை செலுத்தினேன். தாங்கள் அந்த மணிமகுடங்களை கால்களால் உதைத்து தள்ளினீர்கள். ஐயோ, தங்கள் மெல்லிய மலர்பாதங்கள் நோகுமே என்று கவலைப்பட்டேன். இளவரசி, இவையெல்லாம் உண்மையா இல்லையா? அல்லது 40 நாளைக்கு முன்பு முதன்முதலாக தங்களை நான் பார்த்ததுதான் உண்மையா என்றான் வந்தியத்தேவன். அப்படியும் அவன் பேசி முடித்து விட்டதாக காணப்படவில்லை. தேவி, இன்னொரு ஞாபகம் வருகிறது. ஒரு சமயம் வெள்ளி ஊடத்தில் நாம் ஏறி தங்கப்பிடி போட்ட தந்த துடுப்புக்களை பிடித்து கொண்டு வானக்கடலில் வெண்ணிலா அலைகளை தள்ளி கொண்டு பிரயாணம் செய்தோமே என்று ஆரம்பித்தான். ஐயையோ, இந்த நிமித்தக்காரனுக்கு நன்றாய் பைத்தியம் பிடித்து விட்டது போலிருக்கிறது. படகை திருப்பி கரைக்கு கொண்டு போக வேண்டியதுதான் என்றாள் இளவரசி. இல்லை தேவி, இல்லை. சற்று முன்னால் இந்த ஓடைக்கரைக்கு வந்து சேரும் வரையில் என் அறிவு தெளிவாகத்தான் இருந்தது. இல்லாவிட்டால் இந்த பழையாறை நகருக்குள் பிரவேசிப்பதற்கு நான் உபாயம் கண்டுபிடித்திருக்க முடியுமா? மதுராந்தகத்தேவரின் நிமித்தக்காரன் என்று சொல்லி அதை நம்பும்படியும் செய்து அரண்மனைக்கு வந்திருக்க முடியுமா? வைத்தியர் மகனிடமிருந்துதான் அவ்வளவு எளிதில் தப்பி வந்திருக்க முடியுமா? இந்த படகில் ஏறி தங்கள் திருமுகத்தை பார்த்தவுடனேதான் மது உண்டவனைப் போல மதிமயங்கி போய்விட்டேன் என்று சொன்னான் வந்தியத்தேவன்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேர்களே, இன்றைய பேச்சு வழக்குல மூளை சலவைன்னு நகைச்சுவையா குறிப்பிடப்படுற வன்பிடி போதனை எந்த அளவுக்கு மதுராந்தகரை பாதிச்சுருக்குதுன்னு பார்த்தோம். நல்ல வேலை அவரை மேலும் பேச விடாம அரண்மனை வாசல்ல பெருத்த ஆரவாரம் கேக்குது. ஓடை நீர்க்கரைக்கு வந்து சேர்ந்த வந்தியத்தேவன் இன்னும் தான் வந்த விஷயத்த சொல்ல தொடக்கல. அதுவரையில சில தொடர்கள், சொற்கள் இவற்றையெல்லாம் குறித்து பார்ப்போம். அபிமானம். இத்தொடர்ல மானம் என்பது அளவு, மதிப்பு, மரியாதை என்பதையெல்லாம் உள்ளடக்கியது. அபி என்ற முன்னொட்டு மேலான என்ற பொருளை கொண்டு இணையது. இந்த பகுதியின் அமைவில தமது மதிப்பிற்குரிய இளவரசர்னு மக்கள் வச்சிருக்கிற பற்றுறுதி இப்படி பொருள் கொள்ளணும். வீர பிரதாபங்கள். இந்த தொடர் வீர பெருஞ்செயல்கள்னு பொருள்படும். பிரதாபம், பெருமை, வீர பராக்கிரமம், செயற்கரிய செயல்கள், இதையெல்லாம் குறிக்கும் சொல். நீர்ச்சுனை. மலைப்பாறைகள்ல இயற்கையா உள்ள நீர் ஊற்று, ரொம்பவும் தூய்மையான நன்னீர் ஊற்று. கலையும் பிணையுமாக, அதாவது ஆணும் பெண்ணுமாக ரெண்டு மான்கள் தாகம் தணிய சுனையை நோக்கி வருகின்றன. ஒரு மானின் தாகத்தை மட்டுமே தீர்க்க முடியும், அவ்வளவு நீர் தான் இருந்தது. தன் இணை அந்த சொற்ப அளவு நீரை அருந்தட்டும் என்பதற்காக தான் குடிப்பது போல பாசாங்கு செய்து, அதாவது நீரை உறிஞ்சாமல் ஒலி மட்டும் எழுப்பிச்சான் ஆண்மான். நெஞ்ச நெகிழ்விக்கிற இந்த தியாக சித்திரத்தை 550 என்ற நூல்ல காணறோம். தீட்டின புலவர் மாறன் பொறையனார். பவளம், பவளம் ரெண்டு சொற்களுமே தமிழ் இலக்கியத்தில் பயின்று வந்துள்ளன. அகநானூற்று பாடல்களில் 3 உட்பிரிவுகள், 120 பாடல்கள் வரை கழிற்றியானை நிறை, 121 240 வரை மணிமிடை பவளம், 241 400 வரை நித்தில கோவை. மணிமேகலையிலும் பவளம் என்ற சொல் வருது. பவள செஞ்சுடர் திகழொளி மேனியன். பவளம் இதற்கான மேற்கோள் குறுந்தொகையிலிருந்து. பவளத்தன்ன மேனி, மந்தார மலர், அழகு.

0: நறுமணமும் கொண்டது. திருவாத்தி என்கிற பெயரை இலக்கியங்கள்ல பார்க்கலாம். மரவகை மந்தாரை வெளிர் மஞ்சள் நிற அல்லது வெண்ணிற பூக்களை தரும். செடிவகை மந்தாரை அந்தி மந்தாரைன்னு குறிப்பிடப்படுது. மாலை பொழுதுல மலர்வது. சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, வெளிர் சிவப்பு, இப்படி பல வண்ணங்கள்ல பார்க்கலாம். பாரிஜாத புஷ்பம், இந்த மலருக்கு இன்னொரு பேரு பவழமல்லி. இலக்கியத்துல சேடல் என்ற பெயர்ல குறிப்பிடப்படுது. குறிஞ்சி பாட்டுல வரும் சேடல் செம்மல் இந்த வரிசையில சேடல், பவளமல்லி, செம்மல் ஒரு வகை முல்லை. இரவுல பூத்து அதிகாலையில உதிர்ந்து விடும் நறுமணமிக்க மலர் பவளமல்லி. சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள்.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களை நமது பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நீரும் உலா வரும். நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ கேட்கலாம். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:30 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை ஜீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் வழங்கும் பசும் தளிர் உலாபரும்.
4: அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
5: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லும் போது கேட்கலாம்.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ஒயன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
9: ஒயன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒயன்ஜிசி
1: இணைந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30

0: நேர்களே, பண்பலையில் இனி உலா வருவது கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் விளக்கும் இசை ஊஞ்சல். ஒருபட பாடலாய் உலா வரும் இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் பிரியா படத்திலிருந்து பாடல்களை நாம் கேட்கவிருக்கிறோம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
6: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
5: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம். ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ஒருபட பாடலாய் உலவரும் இந்த இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் கே ஜி யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது இசை ஊஞ்சல் உலாவரும் நீரும். நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70 மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க.

0: நம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் ஒளிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒருபட பாடலாய் நாம் பிரியா படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடரும் பாடல்

0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் உளம் கழிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நீங்கள் நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
2: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலே அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் வந்து கேட்கலாம். தார்பாய்கள், கிரீன் ஹோஸ் நரம் வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: உங்கள் நாகை ஊராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
9: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
11: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
12: என்ன சுனாமியா?
11: ஆமாங்க, நம்ம ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல், வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒருபட பாடலாய் உலாவரும் இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் பிரியா படத்திலிருந்து வரும் நிறைவான பாடல்

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிய இசை ஊஞ்சல். ஒருபட பாடலாய் பிரியா படத்திலிருந்து பாடல்களோடு உலா வந்த இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:55.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
9: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
10: तुम रिपोर्ट्स लाई हो ना?
11: नहीं, मुझे लगा तुम लाए हो.
12: चिक, चिक, चिक, चिक, हिच पिच, हिच पिच.
10: तुम हो ही भुलक्कड़.
11: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
12: चिक, चिक, चिक, चिक.
9: लड़िए मत, जानिए आभा के बारे में.
11: आभा?
9: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
13: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
14: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: நேரில் இப்போது கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனைட் ஹோஸ் நரம்பி வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
15: உங்கள் கடை காரைக்கால்
16: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: இன்சொல் அமுது நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
17: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: வணக்கம். இந்திய அரசியலமைப்பு எண்ணற்ற சட்ட பிரிவுகளை வரையறுத்து கூறுகிறது. ஆட்சியாளர்கள், சட்ட வல்லுநர்கள் ஆகியோரின் ஒருங்கிணைந்த முயற்சியால் காலத்தின் தேவைக்கேற்ப சமூக சூழலுக்கேற்ப புதிய சட்டங்கள் உருவாகின்றன. இவைதான் மக்களாட்சி காலத்தில் சட்டத்தின் போக்கு. ஆனால் மன்னராட்சி காலத்திலும் சட்ட விதிமுறைகள் எழுதப்படாத, வரையறுக்கப்படாத சட்டங்களாக திகழ்ந்தன. இவற்றை இலக்கியங்களின் வழி உணரலாம். மன்னராட்சி காலத்தில் குற்றங்கள் வேரோடு களையப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிறிய குற்றங்களுக்கும் கூட மிகப்பெரிய தண்டனைகள் வழங்கப்பட்டு வந்தன. படுங்காலத்தில் குற்றங்களுக்கும் கூட தண்டனை வழங்கப்படுவதுதான் அன்றைய சட்டம். இதனை கல்வனை கொல்லுதல் கடுங்கோல் அன்று, அது முறை தவறாத அரச நீதியே என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் உரைப்பதன் மூலம் அன்றைய சட்டத்தின் கடுமையை உணர முடிகிறது. உயிர்க்கு உயிர் பலியே தீர்வு என்பதனை பசுவின் கன்றுக்காக தன் மகனை உயிர் பலி கொடுத்த மனுநீதி சோழனின் வரலாறு காட்டுகிறது. தன்னிடம் அடைக்கலமாக வந்த புறாவுக்காக தன் தசையை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தியின் வரலாறும், தம் கைகளால் கதவை தட்டி மக்களின் உறக்கத்தை கலைத்ததால் அக்கல்வனின் கரத்தை வெட்ட வேண்டுமென்று மக்கள் முறையிட அந்நிகழ்வுக்கு பொறுப்பேற்று தன் கரத்தை தானே துண்டித்துக் கொண்ட பொற்கை பாண்டியன் வரலாறும், உயிருக்கு உயிர் உறுப்புக்கு உறுப்பு என்ற அடிப்படையிலேயே தீர்ப்புகள் வழங்கப்பட்டன என்பதை உணர்த்துகின்றன. குற்றங்கள் கூட மானுட தர்மத்தின் அடிப்படையில் மன்னிக்கப்படலாம். அது மனு தர்ம சட்டம், மனிதநேய சட்டம் என்பதை தன்னுடைய உடைவாளால் குத்திய முத்தநாதனை மன்னித்து ஊர் எல்லை வரை பத்திரமாக அனுப்பி வைத்த மெய்ப்பொருள் நாயனார் வரலாறு நமக்கு பறைசாற்றுகிறது. தன்னுடைய மனைவியாகிய சீதையை ராவணன் சிறையெடுத்துச் சென்றது குற்றம் என்றாலும் சீதையின் கற்புக்கு ஏதும் பங்கம் ஏற்படவில்லை என்பதால் இன்று போய் நாளை வா என்று முதலில் மன்னிப்பு வழங்கி அனுப்பினான் ராமன். வருந்தவும் திருந்தவும் வாய்ப்பு கொடுத்தும் தனது தவறினை ராவணன் உணரத் தவறியதால் மறுநாள் போரில் கொல்லப்பட்டான். கற்புக்கு பங்கம் ஏற்படுத்தினால் உடனடி தண்டனை. பங்கம் நிகழாத நிலையில் தகுந்த ஒரு வாய்ப்பு என்பதே இராமாயணம் காட்டும் சட்டம். அறத்தின் அடிப்படையில் அன்றைய சட்டங்கள் வகுக்கப்பட்டன. இறையாண்மை மேலோங்கி நின்றது. சட்டங்களை மதிப்போம், சட்டத்தின் வழி நடப்போம். நன்றி.
0: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனைட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இன்சொல் அமுது நிகழ்ச்சி மேலும் வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை சொல்லும் நேரம் 10:02:30.

0: மன்னார்குடி ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வழங்கும் இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு பண்பலை வழியே காலத்தால் அழியாத காவிய காணங்களை கொண்டு வரும் இரவும் மலரும் நிகழ்ச்சியின் இப்பகுதி உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபேண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கடித வழி நேர் விருப்பமாய் உள்ளவரும் இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல். கோவை சேரன் மாநகர் ஜானகி, நரசிம்மன், பத்மா, முகுந்தராஜன், கவிதா, விஜய், பிரவீன், அக்ஷயா, சத்யபிரகாஷ், ராமானுஜம், காயத்ரி, ஜனனி, ஸ்ரீஹரி, ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, தேவனூர், ஜோதிலட்சுமி, கும்பகோணம், மனோகரன், நாகூர், பாண்டியன், வைத்தீஸ்வரன் கோயில், தாமரை செல்வி, இந்த நேரத்தில் விருப்பமாய் பாடல். இது வெண்ணிற ஆடை படத்திற்காக பி. சுசீலா பாடியது.

திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பிள்ளையோ பிள்ளை படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் பாடல். பாடலை கேட்டு காத்திருக்கும் நேர்களை திருச்சேரி நிஷான் ஹலீம் ஷமீம், கட்லாடி செழியன் நிரவி கஜேந்திரன், மேனாங்குடி முருகேசன், பரங்கிப்பேட்டை ஆதம் மாலிக், கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் ஆகியோர்.

0: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ராமேஸ்வர் மதினா ரம்ஜான் ஆஷிக் தௌஃபிக் தாரிக் முகமது ஹஃபி ஷியாத் மெஹனா ஹம்சா ரனியா. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி பாலமுருகன் இந்த நேர்களின் விருப்பமாய் பாடல் இது. ஆடுபுலி ஆட்டம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: நேரம் இரவு 10:17 பத்தினோடு இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலையின் ஒரு புலிமொழில் காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு இரவும் மலரும் உலாவரும் நீரும். நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசும் தளிர் உலா வரும்.
3: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30

0: அதுக்கு காரைக்கால் ONGC காவிரி அசட் விழுங்கும் உழவர் அரங்கம் உலாவரும்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவும் மலரும். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பூந்தண்டலம் புண்ணியகோண்டி உமா, ஆசிரியர் நகர் நட்சத்திரா, தமிழினி தருண் இமை, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா. இந்த நிகழ்ச்சியின் விருப்பமாய் இது ஆலைகள் படத்திற்காக ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.

0: நடந்தாலும் அவையாவும்.
1: நேரம் 10:22. நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: இரவு மலர் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தலை ஞாயிறு ராஜா முகமது, சஜா சனா, சமீரா பேகம், மும்தாஜ் பேகம், பிரிஞ்ச மூளை ரவிச்சந்திரன், ஓரடியம்புளம், சாத்விகா, ருத்விகா, மின்னல் கொடி, சாய் மித்ரா, ஆதியா, பிரதாப ராமபுரம், கவியரசன், யோகநாயகி, அனல்யா, கரூர் தாந்தோன்றிமலை, செல்வராஜ், இந்த நேர்களின் விருப்பமாய் பாடல் இது. கண்மணி ராஜா படத்திலிருந்து.

0: நேர்லி, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்லே. நேர்லே, நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் என்ன தவம் செய்தேன் படத்திலிருந்து. பாடலை கேட்டு காத்திருக்கும் நேர்கள் திருவாரூர் கூடூர் மாலாதேவி, ரவீந்தர், மரகதவேலன், சுகன்யா, அருண்மொழி, அரசன், ஸ்ரேயா, ஸ்ரீ, பழையவளம், உமாதேவி, திருவிழிமழை, புனிதா, அபி, சுபா, திருக்கடையூர் கணேசன், சுந்தர், திருவாரூர் கந்தசாமி, செல்லம்மாள், இவர்களின் விருப்பமாய் பாடல் இதோ.

பச்சை கிளி இன்று என் தோளில் சொத்தும் கிளி, என் வீட்டு பச்சை கிளி இன்று என் தோளில் சொத்தும் கிளி. இடமிருந்து வலமிருந்து என்னோடு வட்டமிடும் வண்ணக்கிளி, இடமிருந்து வலமிருந்து என்னோடு வட்டம்

0: பண்பலையின் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மன்னார்குடி ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் வழங்கிய இரவும் மலரும். நிகழ்ச்சியின் அப்பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
1: மன்னார்குடியில சுனாமி வந்திருக்குன்னு தெரியுமா?
2: என்ன சுனாமியா?
1: ஆமாங்க, நம்ம ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடியில சுனாமி மாதிரி வேவ் பூல் வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க 70-க்கும் மேல கலக்கலான கேம்ஸ் இருக்குங்க. ஃபேண்டாஸ்டிக், செம்ம பிளாஸ்ட் பண்ண ரெடியா? ஃபேண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை பண்பலை வழங்கும் இரவும் மலரும் தொடர்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பட்டீஸ்வரம் சாந்தி சாமிநாதன், விஷ்ணு, நீலாஷினி, அனு, கீர்த்தனா, இரவாஞ்சேரி கலாவதி, ராஜ்மோகன், தென்றலரசி, மெய் விரும்பி இவர்களின் விருப்பமாய் பாடல் இது. மயங்குகிறாள் ஒரு மாது படத்திலிருந்து.

0: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
1: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
0: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: நேற்றைய நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது கேட்கலாம். தரமான தார்பாய்கள், கிரீனட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
3: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் மாபெரும், தங்கநகை மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மேலும் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
6: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
3: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் வரதராஜன் பேட்டை, வளர்மதி, ஆரோக்கியதாஸ், மரிய, ஃபாஸ்டினா, பெனினா, கலைச்செல்வி, ஆனந்தி, அந்தோனிசாமி, பாப்பாக்குடி, பார்த்திபன், பாரதி, ஸ்ரீமுஷ்ணம், புத்தூர், யேசுதாஸ், சகாயமேரி, செலினா, ஜோஸ்பின், யசிதா ராணி, மர்வின், ஆண்டனி, தங்கமயில், திவ்யா, கிழக்குடியிருப்பினர்கள் செல்வராஜ், ஸ்ரீமதி, பவித்ரா, பரணிதரன், இவர்களின் விருப்பமாய் பாடல் இது. எங்கம்மா சபதம் படத்திலிருந்து.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
1: மாவட்ட கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
2: பொறியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் எடுத்து வரும் பாடல் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடகரை சின்னதுரை, விருதாசலம் விருதகிரி, பெண்ணாடம் சுமதி, இந்த நேர்களின் விருப்பமாய் பாடல். இது ஒரு குடும்பத்தின் கதை படத்திலிருந்து.

0: நேரம் இரவு 10:45 50 நொடி இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 காலத்தால் அழியாத காவிய காலங்களோடு இரவும் மலரும். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், மாபெரும் தங்க நகை மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
3: குளுகுளு வாட்டர் பார்க் வந்தாச்சு, வாங்க கோடியை ஜாலியா கொண்டாடலாம். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: நிகழ்ச்சியில் எடுத்து வரும் பாடல் அரியரன் குடல் கார்த்திகேயன், அமுதா அக்ஷயா, ஆதிஷ், ஹர்ஷவர்தன், மேனாங்குடி எம்கே முருகேசன், அரவிந்தன், சாந்தி முருகேசன், ரேவதி, கலாவதி, ராஜலட்சுமி, விஜயா இவர்களின் விருப்பமாய் பாடல் இது. நேற்று இன்று நாளை படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

கடிதப்படி நேர் விருப்பமாய் உலாவரும் இரவு மலரும் நிகழ்ச்சியில் உங்களது விருப்பமான பாடலும் இடம்பெற வேண்டுமா? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் விருப்பமான பாடல் குறித்த விவரங்களை சுருக்கமாக ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி நிலைய இயக்குனர், இரவும் மலரும் பகுதி, ஆகாஷ்வாணி, காரைக்கால், அஞ்சல் குறியீட்டு எண் 609605, இந்த முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். நேர்களே, நிகழ்ச்சியில் எடுத்து வரும் பாடல் 1000 வாசல் இதயம் படத்திற்காக. ஜெயச்சந்திரன். படி இந்த பாடலை கேட்டு காத்திருக்கும் நேர்கள் வானவன் மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன். சிதம்பரம் சின்ன மார்க்கெட், வெள்ளைச்சாமி, செல்வி, ஈஸ்வரி இவர்களின் விருப்பமாய் பாடல் இதோ.

கடித வழி நேர் விருப்பமாய் உலா வரும் இரவு மலர் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் மேயர் மீனாட்சி படத்திலிருந்து. பாடலை கேட்டு காத்திருக்கும் நேர்கள் வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகியோர் ராமசாமி, திருமழிசை மணிவண்ணன், வரியங்காவல் கதிரவன், பொன்னியமன் மேடு வண்ணை கணேசன், திட்டக்குடி செல்வராசு, முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர் ஆகியோர்.

பண்பலையில் நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இரவும் மலரும். மீண்டும் பண்பலையில் இரவும் மலரும் உலாவரும் நாளை இரவு 10 மணிக்கு இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11:00. இனி வருவது காற்றலையில் நாளை. நமது பண்பலை நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்போம். நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் ஒளிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மீண்டும் நாளை 8:00 மறு ஒளிபரப்பாகும். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், அம்மன் டிஆர்வி டிஎம்டி கம்பிகள், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். பக்தி மாலை கேட்கலாம் காலை 6:15. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உடவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன் சொல்லமது கேட்கலாம். வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருத நாயகம் அவர்கள். காலை 6:55 கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேப், காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர். 7 மணிக்கு திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் உலாவரும். காலை 7:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் காலை காம்போ. காலை 8 மணிக்கு தொல்லி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச சட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. அதனை அடுத்தடுத்து 5 மணி முதல் அம்மன் டிஆர்வி டிஎம்டி கம்பிகள், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு தொடரும். 8:30 முதல் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், வைக்கிங், பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு தொடரும். காலை 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் இதுகுறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். காலை 9:05 முதல் 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும் அதனையடுத்து 9:35 முதல் பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். காலை 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தர்மபுரி. காலை 10 மணிக்கு ஜி பூம்பா, முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. அதனை அடுத்து குழந்தைகள் பங்கேற்கும் ஜி பூம்பா தொடரும் காலை 10:05 முதல். முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் ஒளிபரப்பாகும். பகல் 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடிதமலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீரூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர். பன்னிசை கேட்கலாம் பகல் 12:55. பகல் 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை, பிரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மேலிசை, பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. அதனை அடுத்து 2:05 முதல் லஞ்ச் பிரேக்கில் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் வார்த்தை விளையாட்டு. 2:30 முதல் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் வார்த்தை விளையாட்டாகி தொடரும். நாளை மாலை 3 மணிக்கு நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 முதல் அது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட் ஆகி தொடரும். மாலை 4 மணிக்கு நாடகம் காவ்யா எங்கே, எழுதியவர் வி கலைமதி, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மது.

0: நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் மணியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் விடை கேட்டும் வேளை. பன்னிசை கேட்கலாம் நாளை மாலை 6 மணிக்கு. 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லும் கேட்கலாம். வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். லைட் ஹவுஸ் மாலை 6:25 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். இசைத்துறையை உலாவரம் மாலை 6:45 நாளை 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாடு தொடர்ந்து தேசபக்தி பாடல். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் இயற்கை விவசாயமும் அனுபவங்களும். திருவிடை மருதூர் மணலூர் 6 மணிகண்டன் அவர்களோடு நேர்முகம். இதுவரை அறிவிக்கப்பட்டவை காற்றலையில். நாளை இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து.
1: In Karnataka, the Congress Legislature Party meeting in Vidhan Sautha has elected D.K. Shivakumar as its new leader after the resignation of Siddaramaiya. His name was proposed by outgoing Chief Minister Siddaramaiya and Dr. G. Parameshwar. After adopting the resolution, AICC General Secretary K.C. Venugopal made the official announcement. Later, briefing the media persons in Bengaluru, Mr. Venugopal said D.K. Shivakumar will visit the governor to state claim to form the government. He also announced that the swearing-in ceremony will be held on 3rd of June. The Khet Bachao Abhiyan to promote balanced and judicious use of fertilizers will be launched across the country on 1st of June and will be carried out throughout the month. Unit Minister for Agriculture and Farmers Welfare, Shivraj Singh Chauhan, chaired a high-level meeting regarding the preparations of the campaign in New Delhi today. He said that the campaign should be made a comprehensive national drive connecting farms, farmers and villages. The minister said the focus of the campaign will be on balanced and judicious use of fertilizers, timely advice to farmers in view of weather-related challenges, active participation at panchayat level, and delivering the benefits of the schemes directly to the villages. President of Myanmar, U Min Aung Hlaing, arrived in New Delhi this evening on a 5-day visit to India. Union Minister of State for External Affairs, Kirti Vardhan Singh, received him at the airport. Earlier today, the President of Myanmar visited Gaya in Bihar and prayed at the Mahabodhi Temple. He is accompanied by a high-level delegation comprising several cabinet ministers, senior officials and business leaders. This is the first visit of President U Min Aung Hlaing to India in his current capacity. External Affairs Minister Dr. S. Jaishankar called on Mr. Hlaing. In a social media post, Dr. Jaishankar appreciated the Myanmar president's positive sentiment towards deepening the long-standing bilateral cooperation. The visiting dignitary will also participate in a business forum. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the Mann Ki Baat program on Akashvani at 11 a.m. tomorrow. It will be the 134th episode of the monthly radio program. The program will be broadcast across the entire network of Akashvani and Doordarshan, AIR News website and the News on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashvani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. India's economic performance remained resilient despite global uncertainty arising from the ongoing conflict in West Asia. The Finance Ministry's Monthly Economic Review, or MER, for May 2026 says the foreign exchange reserves remained at comfortable levels even as elevated crude oil prices, tighter financial conditions and slowing growth in major economies created a more challenging global environment. The index of core industries declined marginally by 0.4% in March, though infrastructure and manufacturing activities maintained underlying momentum. Retail inflation remained contained at 3.4% in March. The report also noted bank credit growth remained steady at over 17% year on year. Vice Admiral Sanjay Vatsyayan assumed charge as the chief of the Western Naval Command today, succeeding to one of the Indian Navy's most significant operational appointments. Prior to this role, he served as the vice chief of the Naval Staff.

0: staff at Naval Headquarters in New Delhi. Following the change of command, he paid tribute to fallen soldiers at the God of Stumbh or Pillar of Honor at the Naval Dockyard in Mumbai. An alumnus of the National Defence Academy, he was commissioned into the Indian Navy on 1st January 1988. He is a recipient of the Param Vashishth Seva Medal, Ati Vashishth Seva Medal and Nav Sena Medal. In women's cricket, host England defeated India by 26 runs in the second T20 international of the three-match series in Bristol and levelled the three-match series 1-1 tonight. England have set a target of 169 runs for India. In reply, India could score only 142 runs for 9 in 20 overs. And in badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty advanced to the finals of the Singapore Open. The Indian pair defeated world number one South Korea's duo Seo Sang-jae and Kim Won-ho in the semi-finals today. And that is the end of this news bulletin.
1: நேரம் இரவு 11:10. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. துயிலும் முன் நேர்லே அன்பென்ற பரிசை யாரும் கொடுத்துவிட முடியாது. அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக காத்திருக்கும் ஓர் அற்புத உணர்வு. ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் இந்த சிந்தனை வரிகளோடு 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின்